நேரம் 5:37. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101

நான்கிலும், கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாணி ஜெயராம் பாடிய ஆனந்த லகரி.

இதுவரை நாம் கேட்டது தெய்வீக ராகம். நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை இனி 101.4 MHz அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 28 நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 2 நாள் 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 19 தேதி புதன்கிழமை. எஃப்எம் ரெயின்போ 101.4 இன்றைய ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் குரல் அமுதம்.

0: குடித்திருப்பவனிடம் நல்லது சொல்லி திருத்த முனைவது என்பது ஆழமான தண்ணீருக்குள் மறைந்திருப்பவனை தீப்பந்தம் கொண்டு தேடுவது போன்றது. குறள் எண் 929 அதிகாரம் கல்லுண்ணாமை.
1: கழித்தானை காரணம் காட்டுதல் கீழ்நீர் குளித்தானை தீத்துரியற்று.
0: குடித்திருப்பவனிடம் நல்லது சொல்லி திருத்த முனைவது என்பது ஆழமான தண்ணீருக்குள் மறைந்திருப்பவனை தீப்பந்தம் கொண்டு தேடுவது போன்றது. குறள் எண் 929 அதிகாரம் கல்லுண்ணாமை.

0: நேரம் காலை 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். மக்களுக்குரிய பலன்கள் சென்றடையும் வகையில் தரவு சார்ந்த அமைப்பை உருவாக்குவதில் இந்திய புள்ளியியல் சேவை அதிகாரிகளின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததென்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். இந்தியாவில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜப்பான் தொழிலதிபர்களுக்கு மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். குழந்தைகள் தொடர்பான பாலியல் பதிவுகளை வெளியிட்டு விதிமீறலில் ஈடுபட்டால் மெட்டா நிறுவனத்திற்கு சட்ட பாதுகாப்பு நீக்கப்படும் என்று மத்திய அரசு எச்சரித்துள்ளது. பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய முகமது யாகூப் உள்ளிட்ட 3 பேருக்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத பிடியாணையை ஜம்மு காஷ்மீர் என்ஐஏ நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. அரசு பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பருவமழை முன்னேற்பாட்டுப் பணிகளை கண்காணிக்க 15 அதிகாரிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நியமித்துள்ளார். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே குப்பை கிடங்கில் பற்ற தீயினை பல மணி நேரம் போராடி தீயணைப்புத் துறையினர் கட்டுப்படுத்தினர். அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் போதையில்லா தமிழகம் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் மாவட்ட ஆட்சியர் திருமதி மிருணாளினி தலைமையில் நடைபெற்றது. மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் கோயிலில் கும்பாபிஷேகம் தொடர்பான முன்னேற்பாடு ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா தலைமையில் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் சுற்றுலா பேருந்து மோதி விபத்தில் இரவு காவலர் ஒருவர் உயிரிழந்தார். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஈரான் உடன்படும் வரை பேச்சுவார்த்தையை நிறுத்தி வைக்குமாறு அமெரிக்க குழுவினரை தாம் கேட்டுக் கொண்டிருப்பதாக அந்நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய மகளிர் அணி 6-1 என்ற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்க அணியை வென்றது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயா சென் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: பக்தி நேரம்.
1: நேரம் காலை 6:02 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். வெற்றிக்குத்தான் எல்லைகள் உண்டு, முயற்சிக்கு எல்லை இல்லை. உன் இலக்கை அடையும் வரை விடாமல் முயற்சி செய். வெற்றிக்குத்தான் எல்லைகள் உண்டு, முயற்சிக்கு எல்லைகள் இல்லை. உன் இலக்கை அடையும் வரை விடாமல் முயற்சி செய் என்ற வரிகளோட இன்றைய பக்தி நேரம் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இணைவது நான் கே தமிழ்மொழி.

முதல் பாடலாக உளுந்தூர்பேட்டை சண்முகத்துடைய வரிகளில் டிபி ராமச்சந்திரனுடைய இசையில் டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் குரல்ல பாடல் வருது கேட்டு இணைந்திருங்கள். அது ரெயின்போ பண்பலை 101.4.

எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல பாடல் கேட்டு முடித்தும் நேரமிப்பது 6:12 ஆயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியில தான் நாம இணைஞ்சிருக்கிறோம். ஒவ்வொரு நாளையும் புத்துணர்ச்சியோட தொடங்கக்கூடிய, புதுமையாக தொடங்கக்கூடிய பாடல்களை தான் கேட்டு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கே ஜே யேசுதாஸ் குரல்ல செம்பொன்னார் கோவில் சண்முகத்துடைய வரிகள்ல பாடல் வருது, கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

கே வீரமணியுடைய இசையில தவசீலன், வரிகள்ல பி சுசிலாவுடைய குரல்ல பாடல் கேட்டு முடித்தும் நிறைமிப்பது. 6:22 ஆயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியில தான் நாம இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில அடுத்ததாக வரக்கூடிய பாடல் பி செந்தில்குமாருடைய வரிகள்ல கே ஜே யேசுதாஸ் குரல்ல வருது, கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

எம்எஸ் சுப்புலட்சுமி குரல்ல பாடல் கேட்டு முடித்தும் நேரமை போது 6:34 நிமிடம் ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நீரம் நிகழ்ச்சியில அடுத்ததாக வரக்கூடிய பாடல் வாரஸ்ரீயோட வரிகளில் வீரமணிக்கண்ணனுடைய இசையில பி உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல் வருது, கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

டாக்டர் சீர்காழி ஜி சிவ சிதம்பரத்துடைய குரல்ல பாடல் கேட்டு முடித்தும் நேரம் இப்போது 6:43 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியில தான் நாம இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த பாடல் மனோவோட குரல்ல வந்துட்டு இருக்கு, கேட்டிணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

நாகூர் ஈயம் ஹனிஃபாவுடைய குரலில் பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் இப்போது 6:50 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தான் நாம் இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக MS விஸ்வநாதன் உடைய இசையில் கண்ணதாசன் வரிகளில் TM சௌந்தரராஜன் பாடிய பாடல் தான் வருது. நேற்றைய நாளை விட இன்றைய நாள் எல்லாருக்கும் மகிழ்ச்சியான நாளாக அமையட்டும். பக்தி நேரம் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இருந்தது நான் கே தமிழ்மொழி.

0: நேரம் 6:55. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள சித்தார்த் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். கழிவுலிருந்து காசு பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்? விவசாயத்தில் பயிர் சாகுபடியில் நிறைய கழிவுகள் ஒதுங்கும். அவற்றை சேகரித்து மக்குன உரமாக கம்போஸ்டாக மாற்றி ஒன்று நம்ம நிலத்துக்கே போடலாம், அல்லது விலைக்கு விற்பனை செய்யலாம். அதே போல் கால்நடை பண்ணை, ஆடு மாடு கோழி பண்ணைகள் வைத்திருப்பவர்கள் அவை கழிக்கும் கழிவுகளை நல்லபடியாக சேகரித்து மக்க வைத்து அருமையான இயற்கை எருவாக மாற்றி பயன்படுத்தலாம். நமது நாட்டில் ஓராண்டுக்கு 15,803 கோடி ரூபாய் மதிப்பிலான சாணம் எரு உற்பத்தியாகுதான். அதாவது கால்நடைகளின் சாணம், கழிக்கப்பட்ட கலப்பு தீவனங்கள், காய்ந்த தீவன சருகுகள், வீணாக்கப்பட்ட தீவனங்கள், ரோமம், கோழிகளின் சிறகுகள், ஆழ்கூள பொருட்கள், உடைந்த முட்டைகள்னு இந்த கழிவு பட்டியல் நீளுது. இவற்றை சரியான முறையில் கையாளுவதன் மூலம் பொருளாதாரத்தை மேம்படுத்தலாம், சுற்றுப்புற சூழலையும் பாதுகாக்கலாம். சித்தார்த், ஒரு மாடு ஒரு நாளைக்கு சராசரியாக 24 கிலோ சாணத்தை கழிவுகளை வெளியேற்றும். எரும மாடு ஒரு நாளைக்கு 32.5 கிலோ கழிவுகளை வெளியே தள்ளும். குதிரைகள் வெளியிடும் கழிவு ஒரு நாளைக்கு சராசரியாக 13.5 கிலோ. ஓர் ஆடு ஒரு நாளைக்கு 1.75 கிலோ. பன்றிகள் ஒரு நாளைக்கு வெளியே தள்ளும் கழிவுகளின் அளவு 4 கிலோ. 100 கோழிகள் கொண்ட பண்ணையிலிருந்து 3 கிலோ எச்சம் வெளியேறும். எந்த கழிவாக இருந்தாலும் ஏரி, குளம், கிணறு போன்ற நீர்நிலைகள் கால்நடை பண்ணைக்கு பக்கத்தில் சேகரிக்கக்கூடாது. ஒரு 100 அடி தூரத்தில் தான் சேமிக்கணும். உயரமான வடிகால் வசதியுள்ள இடத்துல சேமிக்கணும். குடியிருப்புகளுக்கு பக்கத்துலேயும் சேமிக்கக்கூடாது. இந்த மாதிரி கழிவுகளை ஒரு மூலையில் போட்டு சேமித்து நல்லா மக்க வச்சு ஒரு வருடத்துக்கு ஒரு முறை அப்புறப்படுத்துவது வழக்கம். கால்நடைகளின் கழிவில் சாணம்தான் மிக மிக முக்கியமானது. நம்ம நாட்டில் ஓராண்டில் கிடைக்கும் உலர் சாணத்தின் அளவு 75 மில்லியன் டன்கள். இதை மக்கிய உரமாக இயற்கை எருவாக மாற்றும்போது அதில் இருக்கும் தழைச்சத்தின் அளவு 3,300 கோடி ரூபாயாம். தழைச்சத்துங்கிறது நைட்ரஜன், யூரியா, அமோனியம் போன்ற கனிம உரங்கள் மூலமாக கிடைக்கிற சத்து. இது தவிர மணிச்சத்து, பாஸ்வரஸ், சாம்பல் சத்து, பொட்டாசியம் இவையும் ஓரளவுக்கு கிடைக்கிது. இது ஒரு அருமையான இயற்கை எரு. செயற்கை உரங்களை குறைத்து இயற்கை உரங்களை பயன்படுத்துவது நில வளம் பேண உதவும். அதோட சுற்றுச்சூழல் மாசடைவதையும் தடுக்கலாம். சித்தார்த், முன்னாலெல்லாம் சாண எரிவாயு கலன்னு ஒன்று அமைச்சு அதில் சாணத்தை கரைச்சி ஊற்றி சமையலுக்கு கேஸ் எடுப்பாங்க, விளக்கு எரிய விடுவாங்க, ஏன் மோட்டார் கூட ஓட விடுவாங்க. இதெல்லாம் சாண எரிவாயுவின் பயன்பாடு. எரிவாயு எடுத்த பிறகு அருமையான மக்கின எருமோ வெளியே வரும் அந்த கலன்லேருந்து. அதை எடுத்து வயலில் போட்டு பயிர் சாகுபடி பண்ணும்போது கூடுதலான விளைச்சலும் எடுப்பாங்க அன்பர்கள். இப்போவும் ஒரு சிலர் கிராமத்தில் இந்த மாதிரி சாண எரிவாயு கலன் வச்சிருக்கிறாங்க. நல்லபடியாக பராமரித்து

0: பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. முயற்சி வேணுங்கய்யா, அப்போ தான் இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் செய்ய முடியும். அதே போல் இலை தழை பண்ணை கழிவுகள் ஆழ்கூளங்களையும் முறையாக அப்புறப்படுத்தி நல்லா மக்க வச்சு இயற்கை எருவாக்கணும். இவற்றை விரைவாக மக்க வைக்க நுண்ணுயிர் கலவைகள்லாம் கூட வந்துருச்சு, பயோ டீகம்போசஸ்ன்னு. இப்படி சிந்திக்கணும். விஞ்ஞான வளர்ச்சி நமக்கு எப்படி உதவும், நாம் எப்படி பயன்படுத்தி பலன் பெறலாம்னு சிந்திச்சு செயல்படணும். சரிங்களா? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்

0: பெய்யற மழை நீரை சேமிச்சு வைங்கன்னு அக்கறையோட சொல்றது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம்.
1: நேரம் காலை 7 மணி.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:01 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இணைவது நான் கே தமிழ்மொழி. இந்த ஒரு மணி நேரம் வந்து அப்படியே சூப்பரா வந்து என்ஜாய் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம இப்ப வந்து வெளியில கொஞ்சம் அப்படியே வந்து மழை சாரல் தூரல் எல்லாம் வந்து வந்துட்டே இருக்கிறதால அப்படியே ஜில்லுன்னு இருக்கிற இந்த நேரத்துல வந்து அப்படியே சுட சுட ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். எங்கிருந்து எழுந்து போய் செய்யறது அப்படின்னு யோசிச்சுட்டே அப்பெல்லாம் ஒரு காலம், அப்பெல்லாம் நம்ம உட்காந்துட்டு இருப்போம், தாத்தா பாட்டிலாம் செஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பழைய நினைவுகளுக்கு வந்து போவோம் இல்லையா. சில நேரங்களில் பழைய நினைவுகளை இப்படி உட்காந்த இடத்துல யோசிக்கிறது உண்டு. சில நேரங்களில் புகைப்படங்கள் மூலமாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து அந்த பழைய நினைவுகளை வந்து ஞாபகப்படுத்தி பார்த்துப்போம் இல்லையா. சில புகைப்படங்களை நமக்கு பார்க்கும்போது அப்படியே அந்த சுச்சுவேஷன் எல்லாமே ஞாபகம் வரும். அப்போ இந்த ஃபோட்டோ எப்படி எடுத்தோம் அப்படின்ற மாதிரிலாம் ஞாபகம் வரும். அது மட்டும் இல்லாமல் சில நினைவுகள் நம்ம கூட இப்போ இல்லாதவங்க இல்லை வந்து நம்மளை பிரிஞ்சு தூரமாக இருக்கிறவங்க அவங்கள பற்றிலாம் நினைக்கும் போது அந்த புகைப்படங்கள் எப்பவுமே வந்து நம்முடைய மனசில் நீங்கள் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன காலையிலேயே வந்து புகைப்படம் புகைப்படம்னு பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிப்பீங்களே. ஆமாம், இன்னைக்கு வணக்கம் சென்னையில் அதை ஒட்டிய கேள்வி தான். என்ன கேள்வி அப்படின்னா, தேசிய புகைப்பட விருதுகள் எத்தனை பிரிவுகளில் வழங்கப்படுது, எந்த ஆண்டிலிருந்து இந்த விருது வழங்கப்படுது அப்படிங்கிறது தான். என்னது புகைப்படத்துக்கு விருதுகள் வழங்குறாங்களா அப்படின்னு ஒரு சிலர் வந்து யோசிப்பீங்க, நிறைய பேருக்கு வந்து தெரியும். ஆமாம், புகைப்படத்துக்கு வந்து விருதுகள் வழங்குறாங்க. அந்த தேசிய புகைப்பட விருதுகள் எத்தனை பிரிவுகளில் வழங்கப்பட்டது அப்படிங்கிறதா இன்னைக்கு வணக்கம் சென்னையுடைய கேள்வி. இந்த கேள்விகளுக்கு நீங்களும் பதில் சொல்லணும் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்கிற பதிவுக்கு கிட உங்களுடைய பதில்களை நீங்கள் தாராளமாக தரலாம். நிகழ்ச்சியுடைய முதல் பாடலாக ரோஜா கூட்டம் திரைப்படத்திலிருந்து தான் வருது. பரத்வாஜுடைய இசையில வைரமுத்து வரிகளில் ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கம் இணைந்து பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

அதாவது ஒரு அம்மா குழந்தைக்கு பாடுற தாலாட்டு இல்ல அப்பா குழந்தைக்கு பாடுற தாலாட்டு அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய கேட்டிருக்கோம். ஆனா அது வந்து காதலன் காதலிக்கான தாலாட்டு பாட்டு. எப்படின்னா அந்த மொட்டுக்கள் பூக்கள் வந்து பூக்கும் போது எவ்வளவு பெரிய சத்தம்லாம் ஒண்ணு வந்துடாது இல்ல, ஆனா வந்து அந்த சத்தம் கூட என்னுடைய காதலனுக்கோ இல்ல காதலிக்கோ வந்து அப்படி தொந்த

ஆதரவா இருக்குங்க. அதனால இந்த பூக்கள்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து பொறுமையா அப்புறமா மலருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகா தாலாட்டு பாடல் மாதிரி வந்து சூப்பரா முதல் பாடல் வந்து கேட்டுட்டு வந்துட்டோம். நேரம் இப்போது 7:08 ஆயிடுச்சு. ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் ஒரு கேள்வியும் வந்து கேட்டிருந்தோம் இல்லையா, அதாவது தேசிய புகைப்பட விருதுகள் எத்தனை பிரிவுகளில் வழங்கப்படுது, அது எந்த வருஷத்துலேருந்து வழங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நேயர்கள் எல்லாருமே ரொம்ப அற்புதமானுடைய பதில்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சூளை ரீஜா மனோகரன், இனிய காலை வணக்கம், நலமா தமிழ்மொழி சகோதரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நலமாக இருக்கிறேன். அதன் பிறகு மேலப்பேடு தயாளன் அவங்க, இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், சென்னைக்கு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. விஸ்வநாதன் முத்துராமலிங்கம், இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பாலா ஜெயச்சந்தர், இனிய காலை வணக்கம், சைதையிலேருந்து பாலா ஜெயச்சந்தருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை வந்து ரொம்ப அழகாக வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இத்தனை பிரிவுகளில் வழங்கப்படுது, இந்த ஆண்டுலேருந்து வழங்கப்படுது அப்படிங்கிறத. அடுத்ததா அன்புராஜ் அவங்க, வணக்கம், சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், காலை வணக்கம் சொல்லிட்டு கோவையிலிருந்து பதிவு பண்ணியிருக்காங்க அவங்களுடைய பதில. அடுத்ததா முருகன் அவங்க, காஞ்சிபுரத்திலிருந்து காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. எம் சங்கர் அவங்க, தமிழ் மொழி மேடம், இனிய காலை வணக்கம், சென்னை வணக்கம், சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படி ரொம்ப ஷார்ட்டாக இவ்வளோதான் இதுதான் நம்பர், இதுக்கப்புறம் நான் பெருசெல்லாம் சொல்ல விரும்பலைங்க அப்படின்னு. ஹரிராம் தேனியிலிருந்து வணக்கம், சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அலிநகரம் எஸ் மகாதேவன், வாழ்நாள் சாதனையாளர் விருது அந்த மாதிரிலாம் நிறைய விருதுகள் வழங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டியலிட்டிருக்காங்க. அடுத்ததா சூளை ரீஜா மனோகரன் அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. செய்யார்லேருந்து சந்திரசேகர், இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, வணக்கம் சென்னை, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், காலை வணக்கம் பதில் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ஹரிமணி வர்மா அவங்க, அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் அவர்கள் அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார், அன்பு சகோதரி, தமிழ் மொழிக்கு இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நன்றிமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பிரமிளா தமிழ்ச்செல்வன் வந்து அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. எத்தனை பிரிவுகளில் எந்தெந்த அது என்னென்ன பிரிவுகள் அப்படிங்கிறதா பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா சக்தி, இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா யுகராஜேஷ் அவங்க, இனிய காலை வணக்கம், தஞ்சை மாவட்டத்திலிருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இதே போல நீங்களும் உங்களுடைய பதில்களை தாராளமாக போயிட்டு பதிவு பண்ணலாம். சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்கிற பதிவுக்கு கீழே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் வருது. ஒன்ஸ் மோர் திரைப்படத்திலிருந்து தான், தேவாவுடைய இசையில சி வி ராஜேந்திரனுடைய வரிகளில் எஸ் என் சுரேந்தர் பாடிய பாடல். கேட்டு அணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் 7:16 ஆயிற்று. ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் சென்னை. வணக்கம் சென்னையில வந்து இன்னைக்கு சூப்பரான ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தோம். அதாவது நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் தான் என்ன விஷயம் அப்படின்னா வந்து புகைப்படம் எடுக்கிறது அப்படிங்கிறது. அந்த புகைப்பட துறைக்குன்னு ஒரு விருது இருக்கு, அதாவது தேசிய புகைப்பட விருதுகள் அப்படிங்கிறது. அந்த விருதுகள் எத்தனை பிரிவுகளில் வழங்கப்படுது, அது எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்படுது அப்படிங்கிறது தான் என்னுடைய இந்த கேள்வி. இந்த கேள்விக்கு நேயர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப அற்புதமா பதில் சொல்லிட்டே இருக்காங்க. அந்த வகையில கிருஷ்ண சாமி சுப்பிரமணியன் அன்பு தொகுப்பாளிங்க, இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, இத்தனை பிரிவுகள் கீழே வழங்கப்படுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது எந்த ஆண்டுல இருந்து வழங்கப்படுது, யார் வழங்குறாங்க அப்படிங்கறத ரொம்ப தெளிவா வந்து சொல்லியிருக்காரு. அடுத்ததா பி கே பூபாலன் பாலா அவங்க, வணக்கம் சனி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இனிய நற்காலை வணக்கம் சொல்லிட்டு அவனுடைய பதில பதிவு பண்ணியிருக்காங்க கோவை மாவட்டத்தில இருந்து. அடுத்ததா வணக்கம் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பதில் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே நன்றி சொல்லி விடைபெற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்மா சௌந்தரராஜன். அடுத்ததா ஹரிராம் அவங்களுடைய பதில பதிவு பண்ணியிருக்காங்க. ரங்கராஜன் தித்திக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நலமா அப்படின்னு கேட்டிருக்காங்க, நலமா இருக்க நீங்களும் நலமா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பதில வந்து பதிவு பண்ணியிருக்காங்க தியாகராய நகர்ல இருந்து. அடுத்ததா ராமகிருஷ்ணன் குழுமம் கொண்டான் அவங்க காலை வணக்கம் சொல்லிட்டு அவங்களுடைய பதில பதிவு பண்ணியிருக்காங்க. அன்பு ராணி காலை வணக்கம் ஹாவ் ஏ பிளசன்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பதில பதிவு பண்ணியிருக்காங்க. சுலை ரீஜா மனோகரன் பாடல்கள் அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, நன்றி. அடுத்ததா மந்திரமூர்த்தி அவங்க நாகர்கோவில் இருந்து அவங்களுடைய பதிவை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா விஜயகுமார் காலை வணக்கம் எல்லா ரெயின்போ ஃப்ரெண்ட்ஸுக்குமே வணக்கம்ங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதில பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா புழுவப்பாளையம் ஆனந்த முருகன் இனிய காலை வணக்கம் வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அவங்களுடைய பதில பதிவு பண்ணியிருக்காங்க. பெரிய சேக்காடு ஜெயக்குமார் பாடல்கள் அருமையா இருக்குது.

காலை வேளையில இதமாவும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ராதாகிருஷ்ணன், வணக்கம். தேனி மாவட்டத்திலிருந்து பண்ணைப்புறம் ராதாகிருஷ்ணன் பதில் வந்து இது தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. இதே போல நீங்களும் உங்களுடைய பதில்களை தாராளமா பதிவு பண்ணலாம். சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 முகநூல் பக்கத்துல நான் போட்டிருக்கிற அந்த பதிவுக்கு கீழே நிகழ்ச்சியில. அடுத்ததாக அற்புதம் திரைப்படத்துல இருந்து அற்புதமான ஒரு பாடல் வருது. சிவாவுடைய இசையில பா விஜயுடைய வரிகளில் உன்னி கிருஷ்ணன் மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடலை கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: ஓ காதல் கண்மணி திரைப்படத்திலிருந்து ஏ ரஹ்மானுடைய இசையில வைரமுத்துவோட வரிகளில் சித்ரா மற்றும் ஏ ரஹ்மான் பாடிய பாடலை கேட்டு முடித்தோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ பண்பலை 101.4. நேரம் 7:30. நேயர்களினை கேட்கலாம் சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் சைபால்
2: வங்க நாவலாசிரியர் சரத் சந்திரர் ஒரு நண்பர் அவர்கிட்ட வந்தார். வழக்கமா எல்லா எழுத்தாளர்கள்கிட்டயும் கேட்கிற ஒரு கேள்வியை கேட்டார். நீங்க எழுத்து துறைக்கு வந்தது எப்படி? இதுதான் கேள்வி. அதை தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்னார் சரத் சந்திரர். சும்மா சொல்லுங்களேன், தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னார் வந்தவர். சரி சொல்கிறேன்னு ஆரம்பித்தார். நான் வந்து ரங்கூனில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். சம்பளம் பத்தில், வேலையும் பார்த்துக்கிட்டு ஒரு பலசரக்கு கடை வைக்கலாம்னு நினச்சேன். என்னால் மளிகை கடை வச்சு சரியாக நடத்த முடியுமாங்கிற சந்தேகம் என் மனைவிக்கு. அதை சோதனை பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக சில பொருள்களின் அளவு, அதோட விலை, இப்படி சிலதை சொல்லி எல்லாத்தையும் மனக்கணக்காக கூட்டி போட சொன்னாங்க. என்னால் சரியாக கூட்டி சொல்ல முடியல. உங்களால் மளிகை கடை நடத்த முடியாதுன்னு சொல்லிவிட்டாங்க. உடனே என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, கதை எழுத ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னார். கேட்டவருக்கு சிரிப்பு வந்துட்டு தான். சரத் சந்திரர் ஒரு பக்கம் சீரியஸான நாவல்கள் சிறுகதைகள் எழுதியிருந்தாலும் அவருடைய இன்னொரு பக்கம் வேறு விதம். நண்பர்கள்கிட்ட பேசும்பொழுதும் சரி, அவர்களுக்கு கடிதங்கள் எழுதும்போதும் சரி, கேலியும் கிண்டலும் நகைச்சுவை உணர்வும் அதிகமாக இருக்கும். காந்திஜி ஒரு சமயம் கல்கத்தாவுக்கு வந்திருந்தார். தேசபக்தர்கள் பல பேர் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது சரத் சந்திரரும் அங்கே இருந்தார். கிரண் சங்கர் ராய் அப்படிங்கிறவரும் அங்கே இருந்தார். அவர் சொன்னாராம், காந்திஜியோட பழகிய முதல் வங்காளி நான் தான். போயர் யுத்த காலத்தில் இவர் வந்து லண்டனுக்கு வந்திருந்தப்போ என்கிட்ட தான் வங்காள மொழி கற்றுக்கிட்டார் அப்படின்னாராம். உடனே சரத் சந்திரர் காந்திஜியை பார்த்து, இவர் உங்களுக்கு வங்காள மொழி கற்றுக் கொடுத்தது உண்மைதானா அப்படின்னாராம். ஆமான்னாராம் காந்தி. அதனால தான் உங்களால் வங்காள மொழி கற்றுக்க முடியல அப்படின்னாராம். எல்லாரும் சிரித்தாங்களாம். சரத் சந்திரர் சாம்தாபேர் அப்படிங்கிற கிராமத்தில் தங்கியிருந்தார் ஒரு இலக்கிய நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக. அதுக்காக வந்து ஒரு கல்கத்தாவுக்கு போக வேண்டிய சூழ்நிலை, அதுக்காக புறப்பட்டார். அந்த சமயத்தில் பின்னாடி இருந்து யாரோ அவரை கூப்பிட்டாங்க. இப்படி கூப்பிட்டவரை பார்த்து இன்னொருத்தர் யாரோ அதட்டி இருக்கிறாங்க. போகிறவரை ஏன் இப்படி கூப்பிடுறீங்க அப்படின்னு. ஏன் கூப்பிட்டா என்னன்னு கேட்டிருக்கார் சரத் சந்திரர். புறப்படுறவங்கள பின்னாடி இருந்து கூப்பிடுறது அபசகுனம், போகிற இடத்துல ஏதாவது ஆபத்து வரலாம் அப்படின்னு அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறார் அவர். உடனே சரத் சந்திரர் சொன்னாராம், இதோ இவங்க என்னை இலக்கிய கூட்டத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்களே, இதை விட வேற என்ன ஆபத்து வந்துட போகுது அப்படின்னாராம். இப்படி சரத் சந்திரருக்கு இயல்பாகவே நகைச்சுவை உணர்வு உண்டு. அவருடைய நண்பர் ஒருத்தர் வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தார். அங்கே ஒரு கச்சேரிக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. சரத் சந்திரருக்கு இயல்பாகவே கச்சேரியில் நீண்ட ஆலோசனையெல்லாம் கேட்கறதுக்கு பொறுமை இருக்காது. அதனால் மெதுவாக பாட போகிறவர் எப்படி அப்படின்னு கேட்டிருக்கார். அவருக்கு ரொம்ப நல்லா பாட தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு சரத் சந்திரர், பாட தெரியுங்கிறது சரி, பாட்டை நிறுத்த தெரியுமா அதை சொல்லுங்கள் முதல்ல அப்படின்னாராம்.

0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால். நேரம் 7:34 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் தான் நாம் இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு பாடலும் வந்து சூப்பரான பாடல்கள் கேட்டுட்டே இருக்கும். ஒரு கேள்வியும் வந்து கேட்டிருந்தோம், அதாவது தேசிய புகைப்பட விருதுகள் வந்து எத்தனை பிரிவுகளில் வழங்கப்படுகிறது அப்படிங்கிறதான் அந்த கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கும் தெரியும் அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்கிற அந்த கேள்விக்கு கீழே உங்களுடைய பதில்களை வந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். நிகழ்ச்சியில் வேற யாரெல்லாம் பதில் கொடுத்துருக்கோம் அப்படிங்கறதையும் கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கலாம். அன்புராணி அவனுடைய பதில பதிவு பண்ணியிருந்தாங்க. அதன் பிறகு நிரேஷ் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பதில பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்ததா சாமுண்டி கே எம் காலை வணக்கம் குமணம் ஜாடியிலிருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழும்பும் கொண்டான் பதில்களை மறுபடியும் பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா கமலா வரதன் அவருடைய பதில பதிவு பண்ணியிருக்காங்க, காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா சேட்டு தக்கோலத்திலிருந்து அரைக்கோணம் வட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் அவங்க வந்து இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அவங்களுடைய பதில பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா போரூர் பொன்ராஜ் காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. சபரி மனோஜ் தேசிய புகைப்பட விருதுகள் எத்தனை பிரிவுகளில் வழங்கப்படுது, எத்தனை விருதுகளாக வழங்கப்படுது அப்படிங்கறத அவருடைய பதிலா வந்து பதிவு பண்ணியிருக்காரு. நிகழ்ச்சியில தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கர்ணா திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி இணைந்து பாடிய பாடல் வருது கேட்டு அடைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் 7:40 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் தான் நாம இணைஞ்சிருக்கிறோம். வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் சூப்பரான பாடலையுமே வந்து கேட்டுட்ருக்கோம். அதோடு வந்து ஒரு கேள்வியும் கேட்டிருந்தேன், அது அப்படியே நீங்கள் வந்து மறந்தெல்லாம் போயிடக்கூடாது. என்ன கேள்வி அப்படின்னா வந்து தேசிய புகைப்பட விருதுகள் எத்தனை பிரிவுகளில் வழங்கப்படுது, அது வந்து எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்படுது அப்படிங்கிறதான் கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் நேயர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப அற்புதமாக பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அந்த வகையில் வேறு யாரெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தியாகராய நகர்லேருந்து ரமா ரவி அவங்க இனிய சுவையான காலை வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக மாலினி தேவி அருணாச்சலம் வணக்கம் சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் மற்றும் சோலை ரீஜா மனோகரன் அவங்க வந்து தென்கட்சி சாமிநாதனுடைய தகவல் அருமையாக இருந்தது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக மதுரை ஏசோ சண்முக சுந்தரம் அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. மயிலை பட்டாபி அவரும் அவருடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய பதில்களை தாராளமாக பதிவு பண்ணலாம். சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற அந்த முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்கிற அந்த பதிவுக்கு கீழே நிகழ்ச்சியில் அடுத்ததாக லவ் பேர்ட்ஸ் திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்து ஏ ஆர் ரகுமான் இசையில் வைரமுத்து வரிகளில் ஹரிச்சரன் மற்றும் சித்ரா பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: அண்ணா வண்டியில பிரேக் பிடிக்க மாட்டேங்குதுண்ண.
1: ஏண்டா இத்தனை நாளா வண்டி ஓட்டுற, இன்னுமா உனக்கு பிரேக்குக்கும் ஆக்சிலேட்டருக்கும் வித்தியாசம் தெரியல?
0: ஐயோயோ அண்ணே, நான் நிஜமா தான் சொல்றேன், பிரேக் உண்மையாவே பிடிக்க மாட்டேங்குது.
1: சரி, வழக்கம் போல ஏதாவது மரத்துல போய் மோது.
0: எது மரமா? அது எங்க இங்க இருக்கு, கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் மரத்தையே காணுமே. ஐயா மறக்காம எல்லாரும் மரத்தை வளர்த்துருங்க, அப்படி இல்லனா எங்களை மாதிரி கஷ்டப்பட வேண்டியதுதான்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை,
4: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
3: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
4: August 21 சென்னை டி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
3: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
5: மோடி ஹர் பரிவார் கோ கர் மே பிஜ்லி பனாகர் வஹி பிஜ்லி பேச்கர் கமாய் கா ஏக் ஓர் சாதன் தேனா சாஹதா.
6: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார், அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளன. நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியை இணையுங்கள். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
7: நேரம் 7:51 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் வந்து இப்போ இருக்கிறோம். அதாவது வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், தேசிய புகைப்பட விருதுகள் எத்தனை பிரிவுகளில் வழங்கப்படுது, அது எந்த வருஷத்துலேருந்து வழங்கப்படுது அப்படிங்கிற கேள்வி. நேயர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப அற்புதமாக பதில்களை பதிவு பண்ணியிருந்தாங்க. த ஜெர்மியோ சிங் அவங்க வந்து காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கன்னியாகுமரியிலிருந்து அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா திருநின்றவூர் ஹிந்து தமிழன் ஜெயராம் அவங்க வந்து அவங்களுடைய பதில வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. நிறைய நேயர்கள் வந்து அப்படியே போயிட்டே இருக்கும்போது எனக்கு பதில் தெரியுங்க, ஆனால் வந்து என்னால் என்ன பண்ண முடியல, எனக்கா எடுத்து ஃபோன் எடுத்து டைப் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பதிலாக யோசிச்சு வச்சுருப்பீங்க இல்லையா, பரவாயில்ல. அந்த மாதிரி இருந்த எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற எல்லா நேயர்களுக்குமே வந்து வாழ்த்துக்கள். இப்போ நானும் வந்து பதிலை சொல்ல வேண்டிய நேரமாச்சு. வழக்கம் போல தான், அதாவது நீங்கள் சொல்லி அந்த விடை எப்போவுமே தவறாக போனதே கிடையாது. சரியான பதில் என்ன அப்படிங்கிறது நீங்கள் எல்லாருமே சொன்ன மாதிரி தான், 3 பிரிவுகளில் வந்து வழங்கப்படுது. அதாவது ஒவ்வொரு வருஷமுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு கருப்பொருளை மையமாக கொண்டு இந்த விருது வந்து வழங்கப்படுது. மொத்தம் 3 பிரிவுகளுக்கு கீழே இதை வந்து வழங்குறாங்க. அந்த 3 பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா, வாழ்நாள் சாதனையாளர் விருது, அடுத்ததாக தொழில்முறை புகைப்பட கலைஞர்களுக்கான விருது, பொழுதுபோக்கு அல்லது அமைச்சர் புகைப்பட கலைஞர்களுக்கான விருது அப்படின்னு சொல்லிட்டு 3 பிரிவுகளாக பிரித்து விருது வந்து வழங்குறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த புகைப்பட கலையை ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும், அந்த கலைஞர்களை பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்திய அரசுடைய அந்த தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த புகைப்பட பிரிவு மூலமாக தான் 2010 இந்த விருது வந்து வழங்கப்பட்டுட்டு வருது. இன்றைக்கும் வந்து சிலரை வந்து நமக்கு தெரியாது, பார்த்துருப்போம், பார்த்துருக்க மாட்டோம், கேட்டிருப்போம், இப்படி ஒரு நபர் இருந்தாங்கப்பா, இப்படி ஒரு நபர் வாழ்ந்தாங்க. வரலாற்று பக்கங்கள்லையும் சரி, இல்லை நம்மளுடைய வாழ்க்கை பக்கங்கள்லையும் சரி, யாராவது ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க இல்லையா, அவளை நம்மளை வந்து கற்பனையாக ஒன்று வந்து நினச்சிருப்போம், இப்படியா அப்படியே அப்படின்லாம் நினச்சிருப்போம். அதையும் தாண்டி அவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து நமக்கு இன்றைக்கும் காட்டக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா வந்து புகைப்படங்கள் தான். இன்றைக்கி நமக்கு என்ன தான் தொழில்நுட்ப வளர்ச்சியால் நிறைய கைபேசிகள்லாம் மூலமாக புகைப்படங்களை வந்து எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னாலும் கூட, முன்னாடி இருந்த அந்த புகைப்படங்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதாவது அந்த கையால் வரைஞ்சது இருக்கும். சிலது வந்து இந்த எல்லாரும் போயிட்டு அந்த ஸ்டுடியோக்குள்ளே போயிட்டு எடுப்பாங்க, வீட்டுக்குள்ளெல்லாம் யாரும் ஃபோட்டோ எடுக்கவே முடியாது, வெளியில் போயிட்டு அந்த ஒரு ஃபிலிம் மாதிரி இருக்கும், அதெல்லாம் போட்டு எடுத்து

அந்த நினைவுகள் எல்லாருக்குமே வந்து புகைப்படம் சார்ந்து இருக்கும் இல்லையா. ஆனால் இப்படி ஒரு துறை இப்படி ஒரு விருதை வழங்கி இருக்குது அப்படிங்கிறத நிறைய பேர் தெரியாதவங்க இன்னைக்கு தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க ஏற்கனவே தெரிஞ்சவங்க இன்னைக்கு அந்த நாளை நினைவுபடுத்தும். ஏன்னா இன்னைக்கு தான் வந்து புகைப்பட தினம் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் பதிவு பண்ணிக்கிறேன். நீங்களும் அப்படியே உங்களுக்கு பிடித்தமான புகைப்படம் எது, உங்க மனசுல இன்னைக்கும் நிற்கக்கூடிய புகைப்படம் எது அப்படிங்கிறத மனசுல அப்படியே கொஞ்சம் வந்து நினைச்சு பார்த்துக்கோங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துகள்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். மக்களுக்குரிய பலன்கள் சென்றடையும் வகையில் தரவுகளை உருவாக்குவதில் இந்திய புள்ளியியல் பணி அதிகாரிகளின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். இந்தியாவில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜப்பான் தொழிலதிபர்களுக்கு மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். குழந்தைகள் தொடர்பான பாலியல் பதிவுகளை வெளியிட்டு விதிமீறலில் ஈடுபட்டால் மெட்டா நிறுவனத்திற்கு சட்ட பாதுகாப்பு நீக்கப்படும் என்று மத்திய அரசு எச்சரித்துள்ளது. தேசிய தேர்வு முகமையான NTA தேர்வுத்தாள் தயாரிப்பு குழுவிலிருந்து 600 நிபுணர்களை நீக்கியுள்ளது. டாமன் கடற்பகுதியில் படகு பழுதாந்தால் உயிருக்கு போராடிய 9 மீனவர்களை இந்திய கடலோர காவல் படையினர் பத்திரமாக மீட்டனர். பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய முகமது யாகூப் உள்ளிட்ட 3 பேருக்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத பிடி ஆணையை ஜம்மு காஷ்மீர் NIA நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. அரசு பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பருவமழை முன்னேற்பாட்டு பணிகளை கண்காணிக்க 15 அதிகாரிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நியமித்துள்ளார். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே குப்பைக் கிடங்கில் பற்றிய தீயை பல மணி நேரம் போராடி தீயணைப்புத் துறையினர் கட்டுப்படுத்தினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் சுற்றுலா பேருந்து மோதிய விபத்தில் இரவு காவலர் ஒருவர் உயிரிழந்தார். செங்கல்பட்டு உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6-1 என்ற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்க அணியை வென்றது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். துரந்த்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் தில்லி அணி ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
0: நேரம் 8 மணி 2 நிமிடம் ஆயிடுச்சுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 தான் நீங்க இணைஞ்சிருக்கிறீங்க. நேயர்களே, தற்போது உலக பேட்மிண்டன் சாம்பியன் 2026 போட்டிகளின் அன்றாட நிகழ்வுகளின் ஒளிப்பதிவு இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் கேட்கலாம்.

நேயர்கள், இதுவரை உலக பேட்மிண்டன் சாம்பியன் 2026 போட்டிகளின் அன்றாட நிகழ்வுகளின் ஒளிப்பதிவு இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் கேட்டீர்கள்.

நேரம் 8:12 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரஷ்யா ரெயின்போ. ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இணைவது நான் கே தமிழ்மொழி. இன்னைக்கு வந்து புகைப்பட தினம் அப்படிங்கறத வந்து முன்னாடி வந்து 7 வந்து நம்ம அதை பத்தி எல்லாம் பேசியிருந்தோம். ஆனா இன்னொரு முக்கியமான நாளும் வந்து இருக்கு. நம்ம எல்லாருக்குமே அவசியமா இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு, அது தொடர்பான ஒரு நாள் தான் வந்து இன்னைக்கு. அந்த நாளை பற்றி இந்த ஒரு மணி நேரத்துல என்ன அப்படிங்கறத வந்து பேசி கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். பாடல்களும் வந்து தொடர்ந்து கேட்கலாம். நிகழ்ச்சியில முதலாவதாக வரக்கூடிய பாடல் புலிவால் திரைப்படத்திலிருந்து தான் வருது. என்ஆர் ரகுநாதனுடைய இசையில வைரமுத்தோட வரிகள்ல கார்த்திக் மற்றும் ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ஐம்போ பண்படை 101.4.

0: பெய்யற மழை நீரை சேமிச்சு வைங்கன்னு அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை,
2: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
1: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
2: August 21st, சென்னை டி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
3: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
4: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

தெகடி திரைப்படத்திலிருந்து கபிலனுடைய வரிகளில் அற்புதமான ஒரு பாடல் ஒன்றை கேட்டு முடித்தோம். நேரம் இப்போது 8:26 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரஷ் ஆர் ரெயின்போ. அதாவது இன்னைக்கு இன்னொரு நாளும் இருக்கு, முக்கியமான நாள் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அது என்ன நாள் அப்படின்னா வந்து உலக மனிதாபிமான தினம் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு நம்ம இன்னொரு தினமாக வந்து அனுசரிச்சுட்டு இருக்கோம். அதாவது இந்த தினம் ஒவ்வொரு ஆண்டுமே ஆகஸ்ட் மாதம் 19 அனுசரிக்கப்படுது. முதன்முறையாக இதை 2009 தான் வந்து நம்ம தொடங்கணும். ஒவ்வொரு ஆண்டும் வந்து நம்ம அனுசரிக்க தொடங்கணும். 2009 ஒவ்வொரு ஆண்டுமே வந்து நம்ம அனுசரிச்சுட்டு இருக்கோம். இந்த நாளுடைய முக்கிய வேலை என்ன அப்படின்னா, அதாவது மனிதாபிமான அந்த பணியாளர்களையும் மனிதாபிமான நோக்கங்களுக்காக பணியாற்றி உயிர் நீத்தவர்களையும் அங்கீகரிக்கிறதுக்கான ஒரு நாள் தான் இந்த நாள். அந்த மனிதாபிமான பணியாளர்கள்லாம் யார் அப்படிங்கிறத பற்றி நிச்சயமாக தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். பத்ரி திரைப்படத்திலிருந்து பழனி பாரதியோட வரிகளில் ஸ்ரீனிவாஸ் மற்றும் சுனிதா இணைந்து பாடிய பாடல் வருது, கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை. ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது, தலை சுத்துற அளவுக்கு வெயில நிக்கும் போது, சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல் போட்டா
3: ஜில்லுனா ஒரு மழை துளி என்னை நனைக்குதே பெண்ணே.
2: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ FM 101.4 இங்க எல்லாமே தூள்.

0: ரெயின்போ பண்பலை 101.4 ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் பாடல் கேட்குறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லியிருந்தேன், அதாவது மனிதாபிமான தினம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மனிதாபிமான பணியாளர்கள்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும் இல்லையா? அது வந்து யார் அப்படின்னா வந்து நம்மை வந்து பாதுகாக்கக்கூடியவர்கள், எப்படிப்பட்ட சூழல்களில் இருந்ததுனா போர், அது மட்டும் இல்லாமல் இயற்கை பேரிடர்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி அவசர நிலைகளில் பாதிக்கப்படுறவங்கள அந்த நிலையிலிருந்து பாதுகாத்து நம்மளாம் அதாவது அவங்களுடைய உயிரை கூட வந்து பொருட்படுத்தாமல் நமக்கு பாதுகாப்பு வழங்குறாங்க இல்லையா, அவங்க தான் வந்து மனிதாபிமான பணியாளர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக விளம்பரங்களை தொடர்ந்து வரக்கூடிய பாடல் கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்திலிருந்து தான். தேவாவுடைய இசையில வைரமுத்துவோட வரிகள்ல அரணியோட குரல்ல வருதை கேட்டு இணைந்திருங்கள். எதிரையும்போ பண்பலை 101.4
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
1: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
2: August 21 சென்னை டி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
3: கவனிங்க, நீங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பத்தி கேள்விப்பட்டீங்களா?
4: பாரத் சர்க்கார் கா லக்ஸ் சோலர் பவர் से பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
3: இது உங்க வீட்டை சூரிய வீடா ஆக்கிடும், அதாவது கரண்ட் பில் ஜீரோ. அதோட கூடுதல் மின்சார உற்பத்தி செஞ்சா அதை வித்து நீங்க சம்பாதிக்கலாம். இன்னும் ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
1: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
0: August 21 சென்னை டி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை. ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
0: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
1: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
0: August 21 சென்னை டி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: நேரம் 8:52 ஆயிடுச்சுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் வந்து உலக மனிதாபிமான தினம் பற்றி வந்து சில தகவல்கள் வந்து உங்களுக்காக வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா. அதாவது உலக மனிதாபிமான தினம் வந்து எண்ணிக்கை வந்து அனுசரிக்கப்படுது. மனிதாபிமான பணியாளர்கள்லாம் யார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவங்களுடைய முக்கிய பணிகள்லாம் என்னென்னா, அந்த பசி, நோய் மற்றும் போர்னால பாதிக்கப்படுறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் உடனடியாக நிவாரணம் வழங்குறது, அது மட்டும் இல்லாமல் இயற்கை பேரிடரில் வந்து பாதிக்கப்பட்டவங்களை உடனடியாக மீட்கிறது, அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு வழங்குறது, ஆதரவு வழங்குறது, இதெல்லாமே அவங்களுடைய முக்கிய பணியா இருக்குது. அதனால அப்படிப்பட்ட அந்த மனிதாபிமான பணியாளர்களுக்கு நாம எந்த விதத்திலையுமே வந்து இடையூறா இருந்துராம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளை பாதுகாக்கிறவங்களுக்கு நம்மளும் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு நானும் வந்து எல்லார் சார்பாகவும் வந்து கேட்டுக்கிறேன், உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து ஏ ரகுமான் இசையில வைரமுத்துவோட வரிகளில் உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதா இணைந்து பாடிய பாடல் வருது. பாடலை கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4 நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இருந்தது நான் கே தமிழ்மொழி.

0: நேரம் 9 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பிற உயிரினங்களின் நலனுக்காகவும் நல்வாழ்வுக்காகவும் தொடர்ந்து உழைப்பதன் மூலமே மனித வாழ்வு முழுமையடைவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்களுக்குரிய பலன்கள் சென்றடையும் வகையில் தரவுகளை உருவாக்குவதில் இந்திய புள்ளியியல் பணி அதிகாரிகளின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததென்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். தேசிய தேர்வு முகமையான NTA தேர்வுத்தாள் தயாரிப்பு குழுவிலிருந்து 600 நிபுணர்களை நீக்கியுள்ளது. முறைகேடுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்ட 44 பணி நியமன தேர்வுகள் குறித்த பட்டியலை ஜார்க்கண்ட் மாநில அரசு வெளியிட்டுள்ளது. டாமன் கடற்பகுதியில் படகு பழுதானதால் உயிருக்கு போராடிய 9 மீனவர்களை இந்திய கடலோர காவல்படையினர் பத்திரமாக மீட்டனர். பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய முகமது யாகூப் உள்ளிட்ட 3 பேருக்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத பிடியாணையை ஜம்மு காஷ்மீர் NIA நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. மணிப்பூரில் மாவோயிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்த 46 பேர் ஆயுதங்களை ஒப்படைத்து சரணடைந்தனர். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பருவமழை முன்னேற்பாட்டுப் பணிகளை கண்காணிக்க 15 அதிகாரிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நியமித்துள்ளார். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே குப்பை கிடங்கில் பற்றிய தீயை பல மணி நேரம் போராடி தீயணைப்புத் துறையினர் கட்டுப்படுத்தினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் சுற்றுலா பேருந்து மோதிய விபத்தில் இரவு காவலர் ஒருவர் உயிரிழந்தார். செங்கல்பட்டு உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6-1 என்ற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்க அணியை வென்றது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயா சென் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் தில்லி அணி ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்
1: ரெயின்போ ராப் ரெயின்போ ராப்

நேரம் 9:03 ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது. நான் உங்கள் ஆர்ஜி மோகன் ராஜ் பழனி. சூப்பரான பாடல்கள்லாம் காத்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். முதல் பாடலாக நாம் கேட்டு ரசிக்க போகிற அந்த பாடல் பேட்ட திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. நாகாஷ் அசீஸ், இன்னோ கெங்கா அவங்களுடைய குரலில், விவேக்கின் வரிகளில் அனிருத் ரவிச்சந்திர இசையில் கேட்டு ரசிக்கலாம்.

0: அண்ணா வண்டியில பிரேக் பிடிக்க மாட்டேங்குதுண்ணா.
1: ஏண்டா இத்தனை நாளா வண்டி ஓட்டுற, இன்னுமா உனக்கு பிரேக்குக்கும் ஆக்சிலேட்டருக்கும் வித்தியாசம் தெரியல?
0: ஐயோயோ அண்ணா நான் நிஜமா தான் சொல்றேன், பிரேக் உண்மையாவே பிடிக்க மாட்டேங்குது.
1: சரி வழக்கம் போல, ஏதாவது மரத்துல போய் மோது.
0: எது மரமா? அது எங்க இங்க இருக்கு, கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் மரத்தையே காணுமே. ஐயா மறக்காம எல்லாரும் மரத்தை வளர்த்துருங்க, அப்படி இல்லனா எங்களை மாதிரி கஷ்டப்பட வேண்டியதுதான்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை. ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சந்தோஷ் நாராயணன் அவருடைய குரல்ல, அவருடைய இசையில், விவேக்கின் வரிகளில், கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் வெளிவந்த ரெட்ரோ திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார் நிகழ்ச்சி கேட்கலாம். இப்போ ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் மனோஜ் சித்ரா அவங்களுடைய குரலில், பா விஜயின் மறிகள், எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் வானத்தை போல திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டு ரசித்தோம். நேரம் இப்போது 9:20 ஆயிட்ருக்கு. அடுத்ததாக நாம் கேட்டு ரசிக்க போகிற அந்த பாடல் சங்கர் மகாதேவன் அவருடைய குரலில், பா விஜயின் மறிகள், எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில், வசீகரா திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. கேட்டு ரசிக்கலாம்.

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம் ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை. ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம் ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: ஸ்விக்கிந்தர் சிங் கிருஷ்ணராஜ் அவருடைய குரல்ல, எஸ்ஏ ராஜ்குமாரின் இசையில, பெண்ணின் மனதை தொட்டு திரைப்பட்டிருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டு ரசித்தோம். நேரம் இப்போ 9:31 ஆகிட்டுருக்கு. அடுத்ததாக நாம் கேட்டு ரசிக்க போகிற அந்த பாடல் ஆனந்து மகேஷ் விநாயகம் அவங்களுடைய குரலில், கபிலன் வரிகளில், விஜய் ஆண்டனியின் இசையில், வேட்டைக்காரன் திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்குது. கேட்டு ரசிக்கலாம்.

மதுர வீரன் தானே, அவனை உசுப்பி விட்ட வீணே, இனி விசிலு பறக்கும் தானே, என் பேர அடி மதுர வீரன் தானே.

பறவை முனியம்மா அவங்களுடைய குரலில் அறிவுமதியின் வரிகளை, வித்யாசாகரின் இசையில் தூள் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல்களை நாம் கேட்டு ரசிச்சிட்ருக்கிறோம்.

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை தி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: நேரம் 9:40 ஆயிற்றுக்கு. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க போகிற பாடல் கார்த்திக் ஸ்வர்ணலதா அவங்களுடைய குரலில், வைரமுத்துவின் வரிகளில், வித்யாசாகரின் இசையில், வில்லன் திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

0: விமலா, விமலா, என் ஃப்ரெண்டு சுரேஷ்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. எப்பவும் காசு கேட்காதவன் ஒரு 10,000 போடு அப்படின்னு கேட்டிருக்கான்.
1: என்னங்க சொல்றீங்க, உங்களுக்கு போனே வரலையே, எப்ப கேட்டாரு?
0: Facebookல மெசேஜ் பண்ணிருக்காமா. என்னடாச்சு சொல்றா, ஏதாச்சும் கஷ்டமா? நானும் மெசேஜ் பண்ணாலும் பதில் சொல்லாம சென்ட் மீ 10,000 ரூபீஸ் அர்ஜென்ட் அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்காமா.
1: மெசேஜ் பண்ணது இருக்கட்டும், உங்களுக்கு போன் பண்ணி அவர் வாய்ஸ்ல எனக்கு காசு கொடுன்னு கேட்டாரா?
0: கால் பண்ணல, ஒருவேளை போன் பண்ணி கேக்குறதுக்கு கூச்சப்பட்டு மெசேஜ் பண்ணிருக்கானோ என்னவோ. அவனுக்கு என்ன கஷ்டம் தெரியலையம்மா.
1: எங்க, இது உங்க ஃப்ரெண்டே இல்ல, வேற யாரோ ஃபேக் ஐடியில உங்ககிட்ட காசு கேட்டு ஏமாத்த பாக்குறாங்க. முதல்ல உங்க ஃப்ரெண்டுக்கு போனை போட்டு நீ என்கிட்ட காசு கேட்டு மெசேஜ் பண்ணியாடான்னு கேளுங்க.
0: ஹலோ, ஹலோ சுரேஷ், உனக்கு என்னடா கஷ்டம், ஏன் மெசேஜ் பண்ணி காசு கேக்குற?
2: நான் எப்படா உங்ககிட்ட காசு கேட்டேன்? கனவு ஏதாச்சும் கண்டியா என்ன? ஒருவேளை எனக்கு காசு வேணும்னா உனக்கு நான் போன் பண்ணி கேட்டிருக்க மாட்டேனா என்ன? இல்ல நேர்ல பார்க்கும் போதாச்சும் கேட்டிருக்க மாட்டேனா? நானே என்ன மாதிரி யாரோ Facebookல ஒரு fake ID கிரியேட் பண்ணி வச்சு எல்லார்கிட்டயும் காசு கேட்டிருக்காங்களே, கஷ்டப்பட்டு இருக்கேன். உங்ககிட்டயும் கேட்டு டார்ச்சர் பண்ணிருக்காங்களா? ஏதோ ஏமாறாம எனக்கு கால் பண்ணிய, அது ஒரு நல்ல விஷயமா போச்சு. போ. நீங்கள் உதவ விரும்பினாலும் ஏமாறாமல் உதவுங்கள்.
3: மா, தள்ளுமா, போன்ல வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பாக்கலாம். அம்மா, ரிமோட் எங்க? யாரு?
4: நான் தான் உன் கண்ணு. உன்னை நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ, நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
3: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
4: ஆமா, காலையில எழுந்தோன போனு, பல்லு விளக்கும் போது போனு, ஏன் பாத்ரூம் போகும்போது போனு, சாப்பிடும் போது போனு, ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம், லஞ்ச் டைம்ல எப்படியும் போன் தான் பாப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சும் சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது, நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்றேன்.
3: இப்ப என்ன என்னதான் பண்ண சொல்ற?
4: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதா, நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
5: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
6: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை. ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: ரெயின்போ ரப் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சங்கர் மகாதேவன், சுஜாதா அவங்களுடைய குரலில், அறிவு மத்தியின் வரிகளில் வித்யாசாகரின் இசையில் வந்துட்டே இருக்கு. அள்ளி தந்த வானம் திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

மனோவருடைய குரலில் பழனி பாரதியின் வரிகளை, சிற்பியின் இசையில் உள்ளத்தை அளித்தா திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். ரெயின்போ ரேப்பில் இதுவரை பாடல்களை உங்களுக்காக ப்ளே பண்ணது நான் உங்கள் ஆர்ஜே மோகன் ராஜ் பழனி. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே எப்பவுமே செம்ம தூள்.

தொகுதியான சென்னை பெரம்பூரில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 400 படுக்கை வசதிகளுடன் கூடிய பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை கட்டப்படும் என்று திரு விஜய் அறிவித்துள்ளார். தஞ்சை, கோவை, மதுரை, திருநெல்வேலி, விழுப்புரம் ஆகிய 5 இடங்களில் மண்டல புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். முதற்கட்டமாக ராஜாஜி மருத்துவமனையில் 8 தளங்களுடன் கூடிய புற்றுநோய் சிகிச்சை மையம் அமைக்கப்படும் என்று கூறினார். தமிழகத்தில் 7 புதிய செவிலியர் கல்லூரிகள் உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவரும் தங்கள் தொகுதி முழுவதும் சென்று மக்கள் பணியாற்ற ஏதுவாக அவர்களுக்கு கார் வழங்கப்படும். ஓட்டுநர் கார் பராமரிப்பு செலவுகளுக்காக அனைத்து உறுப்பினர்களுக்கும் மாதந்தோறும் 75,000 ரூபாயும் உதவியாளர் படியாக 25,000 ரூபாயும் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தமது அறிவிப்பில் வெளியிட்டார். தேசிய தேர்வு முகமையான NTA தேர்வுத்தாள் தயாரிப்பு குழுவிலிருந்து 600 நிபுணர்களை நீக்கியுள்ளது. முறைகேடுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்ட 44 பணி நியமன தேர்வுகள் குறித்த பட்டியலை ஜார்க்கண்ட் மாநில அரசு வெளியிட்டுள்ளது. டாமன் கடற்பகுதியில் படகு பழுதானதால் உயிருக்கு போராடிய 9 மீனவர்களை இந்திய கடலோர காவல் படையினர் பத்திரமாக மீட்டனர். மணிப்பூரில் மாவோயிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்த 46 பேர் ஆயுதங்களை ஒப்படைத்து சரணடைந்தனர். புதுச்சேரியிலிருந்து கார் மற்றும் இருசக்கர வாகனங்களில் கடத்தப்பட்ட மது பாட்டில்களை மயிலம் சாலையில் காவல்துறையினர் பறிமுதல் செய்து 5 பேரை கைது செய்தனர். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6-1 என்ற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்க அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பால் உற்பத்தியாளர்கள் பயனடையும் வகையில் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு தற்போதுள்ள 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். பேரவை விதி எண் 110 கீழ் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர் தற்போது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 5 லட்சம் ரூபாய் என்ற தொகையை 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தி அறிவித்துள்ளார். இதேபோல் முதலமைச்சரின்

0: நேரம் 10:03 ஆயிடுச்சுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ. நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இணைவது நான் கே தமிழ் மொழி மற்றும்
1: நான் உங்கள் ஆர்ஜே மோகன் ராஜ் பழனி.
0: நாங்கள் ரெண்டு பேரும் இணைந்துதான் வந்து இந்த ஒரு மணி நேரம் வந்து ஷோங்க கூட வந்து ஜாலியாக சேர்ந்து வந்து பண்ண போகிறோம். இன்றைக்கி கெட் செட் கோ நிகழ்ச்சியில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நேயர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க இல்லையா. அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களையுமே அழகாக புட்டு புட்டு ஏழே வார்த்தைகளை சொல்லிட முடியுமா?
1: ரொம்ப ரெண்டு லைனில்
0: ரெண்டு லைன் கூட சொல்ல முடியாது, 1.75 அப்படி சொல்லலாம்.
1: அடியால் உலகை அளந்தவர்.
0: ஆமா, அடியால் உலகை அளந்தவர் யாருன்னா இப்ப திருவள்ளுவர் தான் இல்லையா. திருவள்ளுவர் வந்து ஏழே வார்த்தைகள் தான், அதாவது வந்து 1.75 அடியில வந்து அப்படியே வந்து மொத்தமா இவ்வளவுதான். இது இவ்வளவு ஈஸியா யாராலையுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அற்புதமான நிறைய திருக்குறள்களை வந்து நமக்காக கொடுத்துருக்காங்க. அந்த திருக்குறளை வச்சுதான் இந்த ஒரு மணி நேரம் வந்து நம்ம கேம் விளையாட போறோம்.
1: நிச்சயமா.
0: என்ன மாதிரி அந்த திருக்குறள் வச்சு விளையாட போறோம் அப்படின்னா, நம்ம வந்து அந்த திருக்குறள்ல இருக்கிற அந்த பொருள் என்ன அப்படிங்கறத எந்த சுச்சுவேஷன்ன்றத சொல்லிடுவோம். அதுக்கு ஏற்ற திருக்குறளை தான் வந்து நம்முடைய நேயர்கள் வந்து கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். நேயர்கள் வந்து
1: ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம நேயர்கள். இன்னொன்று என்னன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச திருக்குறளை தான் நம்ம எடுத்து சொல்ல போகிறோம். அந்த திருக்குறளோட பொருளை விளக்கத்தை நாம் சொல்லுவோம். அது என்ன திருக்குறள் அப்படிங்கிறத ஆனால் சொல்லுவாங்க. இன்னொன்று என்ன, இப்போ ஒரு அதிகாரத்தில் வந்து 10 திருக்குறள் இருக்குமா, எல்லாமே ஓரளவுக்கு ஒன்றா இருந்ததுன்னா அதில் சில ட்விஸ்ட் என்னென்னா சரியான பொருள் படுறதை நம்ம சொல்லணும்.
0: ஆமா,
1: அதுக்கான முயற்சி எடுங்க.
0: அதனால வந்து எங்க கிட்ட வந்து இதுதான் கரெக்ட், சண்டை எல்லாம் போடக்கூடாது, நாங்களும் பாவம் சரியா.
1: அதனால கொஞ்சம் பார்த்து செய்யுங்க,
0: பார்த்து செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்கிறாரு மோகன்ராஜ். அதனால பார்த்து செஞ்சு விட்டுருங்க. வர நிகழ்ச்சியில நீங்களும் பங்கு பெறணும்.

0: என அழைக்க வேண்டிய எண்கள் 2986008 அல்லது 2952055444 அப்படிங்கிற இணைப்பு எண்ணோடு நீங்கள் தாராளமாக வந்து இணைப்பில் வரலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர் யார்? இங்கிருந்து வணக்கம்.
1: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருந்து வணக்கம்.
2: ஹலோ,
1: சொல்லுங்க, யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம். வணக்கம் அம்மா, நான் திருவள்ளூர்ல இருந்து டெல்லி பேசுறேங்க அம்மா.
1: சொல்லுங்க சொல்லுங்க.
0: திருவள்ளூர்ல இருந்து டெல்லி அம்மா. கேக்குது, நல்லா இருக்கீங்களா?
1: கேக்குதுங்களா உங்களுக்கு சார்?
2: கேக்குதுங்களா அம்மா?
1: கேக்குது, நாங்க பேசுறது உங்களுக்கு கேக்குதுங்களா?
2: ஸ்லோவா கேக்குது.
0: ஸ்லோவா கேக்குது.
2: திருவள்ளூர்ல இருந்து நான் டெல்லி பேசுறேன்.
1: அதான், திருவள்ளூர்ல இருந்து டெல்லி பேசுறீங்க. ஓகே சார்.
0: உங்களுக்கான அந்த குரலுக்கான விளக்கத்தை சொல்லிடலாமா?
2: கேளுங்க அம்மா.
0: இப்போ வந்து நம்ம பேசுறதுக்கு வந்து நிறைய நல்ல வார்த்தைகள் இருந்தாலுமே அது இல்லாம, சரிங்களா, நல்ல வார்த்தைகள் இருக்கும்போது அதை தவிர்த்துட்டு வேற வார்த்தைகளை பேசுறது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, பழம் இருக்கும்போது அதை விட்டுட்டு காய எடுக்கிற மாதிரியா அப்படின்னு
1: ரொம்ப ஈஸியா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க சார்.
0: ஆமா,
2: அதாவது தனி இருக்க காய் கவர்ந்துட்டு.
0: அது
2: சொல்ல வரலீங்கம்மா, நான் எழுது படிக்க தெரியாது, ஆனா உணர்வேன்.
1: ஓகே ஓகே.
2: நான் ஒரு சின்ன விவசாயி.
0: மகிழ்ச்சி. ஆனா பரவாயில்ல,
1: சின்ன விவசாயி பெரிய விவசாயி இல்ல, விவசாயி. விவசாயினாலே விவசாயி.
2: அதாவது சுழன்றும் ஏற்பின்னத உலகம், சுழன்றும் உளரே தலை.
0: பாத்தீங்களா, தெரியாதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய தத்துவத்தை சொல்லிருக்கீங்க.
2: சட்டன்னு வரல, வேற ஒண்ணு இல்லை. எனக்கு நிறைய ஈடுபாடுங்க. நன்றிமா, வாழ்த்துக்கள்மா நிகழ்ச்சிக்கு.
0: நன்றி நன்றி, உண்மையா வாழ்த்துக்கள். நீங்க சொன்ன பதில் சரியானதுதான். முடிசா யார் சொல்றாங்கன்னு கேட்டுருவோம்.
1: சொன்ன பதில் சரியா?
0: நன்றி. ஆமா, அவர் சொன்ன பாதி பதில் சரி.
1: அப்படி சொல்லுங்க.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
3: ஹலோ மேம், நான் ஆகாஷ் பேசுறேன்.
1: ஆகாஷ், ஓகே. ஆகாஷ்
3: கேக்குறீங்களா?
1: ஓகே ஓகே. இல்ல, ஏற்கனவே நேயர் கேட்டது உங்களுக்கு கேட்டீங்களா?
3: கேட்டேன்.
1: அதுக்கான பதில் நீங்க சொல்லலாம்.
0: அதாவது நல்ல சொற்கள் இருக்கும் போது அதை தவிர்த்துட்டு தேவையில்லாத சொற்களை பேசுறது அப்படிங்கறது, காய் இருக்கும், அதாவது பழம் இருக்கும் போது அதை விட்டுட்டு காய் எடுக்கிற மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பிட்டு சொல்லிருக்காங்க. அது என்ன குரல்?
3: என்னோட கெஸ்ட் தான். என்னன்னா, இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று.
0: கெஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்றீங்களா? அட்டகாசமா. கரெக்ட் தான், சரியான பதில். வாழ்த்துக்கள்.
3: கரெக்ட்டா? சூப்பர், தேங்க் யூ.
0: நன்றி நன்றி. முன்னாடி
3: எங்க ஃபேமிலி கேட்டுட்டு இருக்காங்க, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க.
0: வாழ்த்துக்கள் ஆகாஷ், வாழ்த்துக்கள். நன்றி.
3: தேங்க் யூ தேங்க் யூ.
0: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
4: ஹலோ,
1: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: ஹலோ,
1: கேக்குதுங்களா?
4: வணக்கம் மேம்.
0: வணக்கம் சார். வணக்கம் மேம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நீங்க பேசுறது நல்லா கேக்குது, நாங்க பேசுறது உங்களுக்கு கேக்குதுங்களா?
4: கேக்குது சார்.
1: ஓகே, உங்களுக்கு என்ன கேக்க போறோம் அப்படினா ரொம்ப ஈஸியாங்க
4: சார். ஒரே நிமிஷம் லைன்ல இருங்க.
0: லைன்ல வெயிட் பண்ணுங்க.
4: சொல்லுங்க,
1: கேக்குதுங்களா? கேக்குதுங்களா?
4: கேக்குது சார்.
1: ஓகே, உங்களுக்கான ஒரு குரலோட பொருள் என்ன அப்படினா ரொம்ப சிம்பிள்.
4: ஒரே நிமிஷம்
0: மேம், நீங்க வந்து லைன்ல இருக்கீங்களா? ஹலோ,
1: குழந்தைங்களோட பேச்சு கேக்குறது ரொம்ப அருமையா இருக்கும். அதுக்கு பொருத்தமா ஒரு குரல் இருக்கும்.
4: இன்னும்
1: கொஞ்சம் எனக்கு என்னன்னா, திருக்குறள் சரியா சொல்லணும். நீங்க ஸ்டார்ட் பண்ணது கரெக்ட், அத கரெக்ட்.
4: இனிது யாழினிது என்பார் தம் மழை, தம் மழை சொல் கேளாதவர்.
0: தம் மக்கள் ஒரு வார்த்தை இல்ல,
4: தம் மக்கள், தம் மக்கள்.
0: இந்த அளவுக்கு சொல்லிட்டாங்களே, இது இவ்வளவு பெரிய கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா
1: எனக்கு வந்து முழுசா வரணும். அதுதான் பாதி பாதி மார்க் எப்படி மேடம் நான் போட முடியும் சொல்லுங்களேன்.
4: 50 மார்க் போடு சார், 150.
1: நான் பாஸ் மார்க்கே 100க்கு தான் வச்சிருக்கேன் மேடம்.
4: ஓ சரி சார்.
1: ஓகே ஓகே ஓகே.
0: நன்றிமா,
1: ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி, முயற்சி பண்ணதுக்கு வாழ்த்துக்கள். குழல் இனிது யாழினிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். எவ்வளவு அழகா எழுதி வச்சிருக்காரு பாருங்களேன். இதை என் பையன் பேசுறப்பதான் என்னால இந்த குரலோட அந்த அழகை உணர முடிஞ்சது என்னால.
0: கண்டிப்பா, அதாவது வந்து குழல் இனி தம்ப எல்லாருமே சொல்லுவோம். குழல் யாழ் அந்த ஓசை எல்லாம் கேட்கும் போது, அந்த இசை கேட்கும் போது எவ்வளவு

0: அற்புதமா இருக்குல்ல. ஆனா திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, அதை யாரு இன்னும் இனிமையா இருக்குன்னு சொல்ல அந்த குழந்தைங்க பேசுறதையே கேட்காதவங்க அவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு சொல்ற ரொம்ப அற்புதமான ஒரு திருக்குறள். நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து நம்ம தொடர்ந்து பேசலாம்.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
2: ஏடிஎம் ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பனிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
2: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
2: ஏடிஎம் ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பனிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
2: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
0: நேரம் 10:11 ஆயிடுச்சுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 கேட்ஸ் கோ நிகழ்ச்சியில் தான் நம்ம வந்து இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் வந்து திருக்குறள் சார்ந்த விளையாட்டு தான் இது வந்து. இது வந்து இன்னும் நமக்கு வந்து பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, திருக்குறள் நிறைய பேர் வந்து படிச்சிருப்போம், எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ஸ்கூல் போகணும் போகலாம் அப்படிங்கிறதானே. நம்ம தினமே வாழ்க்கையில் பயன்படுத்துவோம் கூட சிலர்லாம், எதனா ஒன்று சொன்னாங்களா அதை திருக்குறள் எடுத்து போட்டு இப்படியா அப்படின்னு
3: சொல்லி நிறைய பேர் திருக்குறளும் பழமொழியும் ஒன்றா நினச்சிட்டு இருப்போம். ஆமாம், அப்படி ஞாபகம் இருக்கு, இது பழமொழியாக திருக்குறளான்னு அந்த அளவுக்கு நம்ம மனசுக்குள்ளே ஊறி இருக்கிறது தான் நம்மளுடைய திருக்குறள்.
0: நிச்சயமா எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று வந்து திருக்குறள். அதனால வந்து அதை பத்தி கண்டிப்பா நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கறதால நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யார் இணையறாங்க அப்படிங்கறத கேட்டலாம்.
3: வணக்கம்.
4: ஹலோ,
3: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: ஹலோ,
3: கேக்குதுங்களா?
4: ஹலோ,
0: நீங்க பேசுறது எங்களுக்கு கேக்குது, நாங்க பேசுறது கேக்குதா?
4: ஹலோ மேம், உங்களுக்கு கேக்கல மேம்.
3: அப்படியா, சரிங்க.
0: உங்களுடைய இணைப்பு கொஞ்சம் அப்படியே சரி பார்த்துட்டு வந்துருங்கள், வரீங்களா?
3: இந்த சைடும் செக் பண்ண சொல்றோம்.
0: சரி, நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்,
3: சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க, கேக்குதா?
5: மோகன்ராஜ் பழனிசார் அவர்களுக்கும் தமிழ் மொழி அவர்களுக்கும் இனிய முற்பகல் வணக்கங்கள். நலம் நலமறியாவல் இன்றைய பொழுதும் இனிய பொழுதாக அமைய வாழ்த்துக்கள். நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
3: ஓகேங்க சார், இடைவிடாம பேசுறீங்க சார்.
5: ஹலோ,
3: மூச்சு விடாம பேசுறீங்க சார், சூப்பர் சார்.
5: என்ன சொல்றீங்கிறது புரிய மாட்டேங்குது, சொல்லுங்க.
0: அதாவது நம்மள வந்து இணைக்கிறதுக்காக என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா வந்து இணைப்பு கூட சரியா கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து ஒரு பாடலுக்கு அப்புறமா தொடர்ந்து பேசலாம். ராரா திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வருது, கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: நேரம் 10:17 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கோம். இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ, கெட் செட் கோ நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, திருக்குறள் வச்சு தான் விளையாடிட்டு இருக்கோம். அதாவது திருக்குறளுடைய பொருளை நாங்கள் சொல்லிடுவோம், அது என்ன திருக்குறள் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும்.
1: அந்த விளக்கத்தை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும்.
0: நிச்சயமா நேயர்கள் நீங்களும் பங்கு பெறணும் அப்படின்னா, அழைக்க வேண்டிய எண்கள் 2986-0038 அல்லது 2952-0554 அப்படிங்கிற இணைப்பு எண்ணோட நீங்கள் இணைப்பில் வரலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் யார், எங்கிருந்து?
2: வணக்கம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியில இருந்து பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் சார்.
0: நீங்க எப்படி இருக்கீங்க?
2: மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம் உங்க கூட பேசுறதுல.
0: இப்ப உங்களுக்கு கிளியரா கேக்குதுங்களா?
2: எங்களுடைய
0: டெக்னிக்கல் டீமுக்கு வந்து ரொம்ப நன்றி, அவங்க தான் வந்து சரி பண்ணி கொடுத்தாங்க. உங்களுக்கான திருக்குறள் சொல்லாமா?
2: சொல்லுங்க மேம்.
0: அதாவது பொருளை தான் சொல்ல போறோம், நீங்க தான் திருக்குறள் கண்டுபிடிக்க போறீங்க. அதாவது வந்து ஒரு தந்தையுடைய கடமை அப்படிங்கறது என்னன்னா, தன்னுடைய மகனுக்கு கல்வியில அறிவுல எல்லாத்தையும் வந்து சிறப்பான ஒரு இதுவு கொடுத்து அவனை வந்து ஒரு பெரியோர்கள் நிறைந்த சபையில முன்னாடி இருக்க செய்யறதுதான்.
2: உங்களால
0: முடியும்.
2: மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோட்டான் கொள்ளல்.
0: இது நீங்க சொன்ன திருக்குறள் சரிதான், ஆனா வந்து இந்த விளக்கத்துக்கான குறள் அது கிடையாது.
1: சரியில்லை. அதாவது என்னன்னா, இது வந்து தந்தை மகன் சார்ந்த இன்னொரு திருக்குறள். நீங்க சொன்னது
0: அதுதான் நான் சொன்னேன், அவங்க சொன்ன குறள் கரெக்ட், ஆனா இதுக்கானது கிடையாதுன்னு சொன்ன. இது வந்து நீங்க சொல்றது வந்து மகன் தந்தைக்கு செய்யறத சொன்னீங்க, நான் கேட்டிருக்கிறது தந்தை மகனுக்கு செய்யக்கூடியது.
2: ஓ, தந்தை மகனுக்கு செய்யக்கூடியதா? அது வந்து எப்படி ஆரம்பிக்கும், ஏதாவது க்ளூ மேம்?
1: தந்தை ஆரம்பிக்கும், முதல் வார்த்தையே தந்தை ஆரம்பிக்கும்.
3: அப்படிதானே
1: சார்?
3: பதில் நான் கேட்கல, ஆப்ல மே

0: முன்னாடி
1: நீங்களே பதில கொடுத்துருங்க. என்னங்க
2: கூட போய் தேடி கண்டுபிடிக்கீங்களா? அத்தனை பாட்டுல அத்தனை குரல்ல. சரி, உங்களுக்கு வந்து என்னன்னா
0: சொல்லலையே, பொருள் சொன்னாதான்.
2: ஆமா, பொருள் வந்து என்ன அப்படின்னா, ஒரு தந்தை மகனுக்கு செய்யக்கூடிய சிறந்த கடமை அப்படின்னா என்னன்னா, ஒரு பையனை கல்வியிலும் சரி அறிவிலும் சரி சிறந்தவனாக ஆக்கி அவனை வந்து நல்ல அந்த அறிவார்ந்த சபையோர்கள் இருக்காங்களா அவங்க முன்னாடி அந்த அவையில அவனை முன்னிறுத்துறது.
0: அதுக்குள்ள பொருள் சொல்லவா?
2: ஆமா,
1: அதாவது அவனை சிறப்பானவனா மாற்றி ஒரு சபையில முன்னாடி இருப்பதற்கான தகுதியை வளர்ப்பது.
0: தந்தை மகர் காற்றும் உதவி அவையத்து முந்தியிருப்ப செயல்.
2: வாழ்த்துக்கள், நன்றி.
1: இதுல ஒரு வார்த்தை மட்டும் மாறி இருக்குங்க ஐயா, உதவின்னு நீங்க சொன்னீங்க.
0: ஒரு வார்த்தை நான் கேட்டுக்கிறேன்,
1: அந்த உதவின்றது வேற வார்த்தை. தந்தை மகர் காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல்.
0: ஓ நன்றி, நான் உதவின்னு சொல்லிட்டேன், சொல்லிட்டேங்க. இருவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றி, வணக்கம்.
2: நன்றி, நன்றி. அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்ல இருந்து.
2: கோயம்புத்தூர்ல இருந்து சத்யநாராயணன், உங்களுக்கான குரல் வந்து சொல்லுங்க.
3: தந்தை மார்க்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல்
2: சொல்லிட்டாங்க.
3: சொல்லிட்டாங்களா?
2: ஆமா,
3: சரி.
2: அடுத்த குரல் உங்களுக்கானது
3: சொல்லுங்க
1: சார். சிம்பிள் சார், முயற்சிக்கு நாம இதை சொல்லுவோம் சார். முயற்சி, முயற்சின்னு ஆரம்பிக்கிற ஒரு திருக்குறள் சார்.
3: முயற்சின்னு ஆரம்பிக்க கூடா? என்ன அர்த்தம்?
1: திருவினையாக்கும். நம்ம ஒரு முயற்சி எடுத்தா திருவினையாக்கும் ஒரு பொருள் படக்கூடிய அப்படியே அழகா நீங்க உள்வாங்கிட்டு திரும்பி சொன்னீங்க, சூப்பர், நல்லா ட்ரை பண்ணீங்க. ஆனா அடுத்த இன்னும் ஒரு நாலு வார்த்தை இருக்கே, அடுத்த நேருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாங்களா? சரிங்க சார்.
2: அடுத்த நேயர் வணக்கம்.
4: வெயில்
2: காணாம போயிடுச்சா?
4: அவர் சொல்லுவாரு 15 நாள் இருக்கும், 15 நாள் காணாம
1: போகணும்.
4: முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்தி
1: விடும்.
2: பாருங்க, பாதிதான் பொருள் சொன்னார் மோகன்ராஜ், ஆனா நீங்க வந்து முழு குரலையும் இப்ப சொல்லிட்டீங்க.
1: ரொம்ப நன்றி சார்.
2: நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம்,
2: யாரைக்கு வந்து பேசுறீங்க?
5: வணக்கம் மேடம். வணக்கம் சார், நான் இது பொலிச்சலூர்ல இருந்து மேரி பேசுறேன்.
1: ஓகே ஓகே ஓகே ஓகே.
2: உங்களுக்கான குரல்
1: மா, நன்றிக்கான குரல் மா, கேக்குதுங்களா?
2: ஹலோ, இணைப்புல இருக்கீங்க,
1: கேக்குதுங்களா? நன்றிய மறக்க கூடாதுன்னு ஒரு பொருள் படுற ஒரு குரல் மா.
5: நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்ல நன்றி மறப்பது நன்றி.
1: அவ்வளவுதான், அழகா சொன்னீங்க பாருங்களேன்.
2: நன்றி, வாழ்த்துக்கள் மா, நன்றி.
1: ஏன்னா நான் கேட்குற திருக்குறள்லாம் ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்கேன்.
2: ஆமாம்,
1: ஆனால் தமிழ் மொழி அப்படி கிடையாது.
2: நான் வந்து மோகன்ராஜுக்கு வந்து இனி ஈஸியான குரல்லாம் வந்து விட்டுட்டேன்.
1: ஆமாம்.
5: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், வணக்கம். யார் இங்கிருந்து?
5: திருவான்மூர்லேருந்து கலையரசி மேம்.
2: கலையரசி, நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கோம்.
2: ஒரு குரல் என்ன பொருள் நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு பூ, அந்த பூவை வந்து நம்ம முகந்து பாப்பாங்கல்ல, அப்படி முகந்து பார்த்தாலே அது வாடி போயிருமா? அதே மாதிரிதான் நம்மளுக்கு வீட்டுக்கெல்லாம் வந்து கெஸ்ட் எல்லாம் வருவாங்கல்ல, அவங்கள வந்து நம்ம வந்து அப்படியே முகம் மலர வரவேற்கணும். அப்படி முகம் மலராம நம்ம இருந்தோம் அப்படின்னாக்கா வந்து அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு போயிருவாங்கப்பா.
1: நல்லா இருக்கு. என்ன நானும் யோசிச்சுட்டு இருக்கேன், முகம் மலரும்.
2: பரவாயில்ல, தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். இணைப்பில் நீங்களும் இணைப்பில் வரணும் அப்படின்னா அழைக்க வேண்டிய எண்கள் 2986-0038 அல்லது 2952-0554-44 அப்படிங்கிற இணைப்பு என்னோட இணைப்பில் வரலாம். அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ,
6: வணக்கம் மேடம்,
1: சொல்லுங்க. சார், கான்ஃபிடண்டா வரத பார்த்தா நீங்க பதில் சொல்றீங்கன்னு நான் நினைக்கிறேன்.

0: நீங்க ஹலோன்னு சொல்ற ஒரு வார்த்தையிலே நாங்க கண்டுபிடிச்சிருவோம், நீங்க பதிலோட வரீங்களா எப்படின்னு.
1: சார் இன்னும் அழகா அதை சொல்லுங்களேன், நிதானமா நிறுத்தி நிதானமா சொல்லுங்க பாக்கலாம். அழைக்கும் பொழுது நம்ம முகம் மலராம வேறுபட்டு பார்த்தாலே அவங்க மனம் வாடிடும் அப்படின்னு இவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. ரசிப்பு திறனை நம்ம அப்படியே இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு.
0: திருக்குறள் பத்தி பேசினா ஒவ்வொரு குறள் பத்தியும் அரை மணி நேரம் கண்டிப்பா நம்ம பேசலாம், அந்த அளவுக்கு எழுதியிருப்பாரு அவரு. இப்ப அடுத்த நேயர்கிட்ட கேட்டுருவோம். வணக்கம்.
2: வணக்கம். வாழ்க வளமுடன். ரெண்டு வருஷமா இருக்கா?
1: நல்லா இருக்கும் சார்.
2: வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். சொல்லுங்க.
0: அதாவது என்ன சொல்றதுன்னா, கொஞ்சம் நம்ம அடக்கமா இருந்தோம் அப்படின்னா அது வந்து நம்மள வந்து மேல
2: உயர்த்தும்.
1: அடக்கம்
0: அமருள் உயிக்கும், அடங்காமை ஆறிருள் உயித்து விடும். அதாவது என்ன அப்படின்னா வந்து நம்ம வந்து இந்த மனசு ஐம்புலன்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அடக்கி ஒழுக்கத்தோட நம்ம இருந்தோம் அப்படின்னா வந்து அது வந்து உயர்த்தி ஒருத்தவங்களை தேவர்கள் கூட அந்த அளவுக்கு வந்து ஒப்பிடுமா, உலகத்துல சேர்க்கும் அந்த அளவுக்கான உயர்வுக்கு நம்ம போவோம். அடக்கமா அது சொல்லுவாங்கல்ல, கொஞ்சம் அடக்கமா இருக்கணும், அந்த கல்வியில சிறந்தவங்க எல்லாம் எப்படி சொன்னா அடக்கமா இருப்பாங்க, எல்லாம் தெரிஞ்சவங்கன்னு வாங்க பாருங்க, அந்த மாதிரி இருந்தா அது வந்திருக்கும். அது மாதிரி வந்து அடங்காமை ஆறிருள் உயித்து விடும் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம அடக்கம் இல்லாம இருந்தோம், அந்த ஐம்புலன்களை வந்து நம்ம அடக்காம இருந்தோம் அப்படின்னா அது வந்து நம்மள தீய வழியில கொண்டு போய் அது வந்து இருள வந்து நம்மள சேர்த்துடும் அப்படிங்கறது அதோடைய பொருள்.
1: இருள சேர்த்துடும்.
0: ஆமா, இருள சேர்த்துடும் அப்படிங்கிறது.
1: எவ்வளவு அழகான வார்த்தைகள் இது. திருவள்ளுவருடைய சிந்தனைகள் மட்டும் இல்ல, நம்ம தமிழோட அழகும் இதுல புரிஞ்சு.
0: நிச்சயமா அதை வந்து அந்த தமிழ் வார்த்தைகளை ரொம்ப அற்புதமா கையாண்டு இருக்கிறாரு. அடுத்த நேயர் நீங்களும் இணைப்புல வரணும் அப்படின்னா வந்து அழைக்க வேண்டிய எண்கள் 2986006003 அல்லது 2952054044 அப்படிங்கிற இணைப்பு எண்ணோட நீங்களும் வந்து இணைப்புல வரலாம். நிகழ்ச்சியில் வந்து ஒரு பாடலுக்கு அப்புறமா வந்து நம்ம தொடர்ந்து பேசலாம்.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல் போட்டா
1: ஒரு மழை துளி என்னை
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணியை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ FM 101.4 இங்க எல்லாமே தூளு.

நேரம் 10:30. இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: நேரம் 10:36 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 கெட் செட் கோ நிகழ்ச்சியில் தான் நம்ம நினைச்சிருக்கிறோம். கெட் செட் கோ நிகழ்ச்சியில் இன்றைக்கி என்ன கேம் விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து திருக்குறள் தான். திருக்குறளுடைய பொருளை நானும் மோகன்ராஜும் சேர்ந்து வந்து சொல்லிடுவோம். அது என்ன திருக்குறள் அப்படிங்கிறது வந்து நேயர்கள் கண்டுபிடிக்கணும்.
1: அடுத்ததாக நீங்களும் இணைப்பில் வரணும் அப்படின்னா
0: அழைக்க வேண்டிய எண்கள் 2986 அல்லது 2952 4 அப்படிங்கிற இணைப்பு என்னோட இணைப்புல வரலாம்.
1: வணக்கம், யாருங்கிருந்து பேசுறீங்க?
2: குயில் கோபி.
1: குயில் கோபி சார், ஓகே ஓகே ஓகே, நல்லா இருக்கு. காலையில நல்ல சவுண்டு சார். குறிப்பா நட்புக்கு வந்து நிறைய திருக்குறள் இருக்குல்ல சார். நட்பு நட்பு கேக்குதுங்களா?
0: ஹலோ சார், கேக்குதுங்களா?
3: நினைக்கிறேன்.
0: அப்படிங்கிற
1: மாதிரி
3: எனக்கு
1: என்ன வேணும்னா ஒரு திருக்குறள் நீங்க சொல்லணும், கண்டுபிடிக்கணும், அதுதான் கேம். ஃப்ரெண்ட பத்தி சொல்றது இன்னைக்கு கேம் இல்ல, இன்னொரு நாள் வைக்கிறோம்.
3: சார் படிச்சிருக்கேன், அந்த திருக்குறள் சொல்றீங்களா?
0: படிச்சிருக்கேன் அந்த திருக்குறள். சரி, நீங்க திருக்குறள் ஒன்னு சொல்லனா ஒரு திருக்குறள் சொல்லுங்க பாப்போம். நட்புக்கு ஒரு திருக்குறள் சொல்லுங்க.
1: சரி, பரவாயில்ல, தெரிஞ்ச திருக்குறள், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு திருக்குறளை சொல்லுங்கம்மா, சந்தோஷமா இருக்கும்.
3: சரி, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் விடுத்தி எழுதி விடுத்தி எழுதி
1: முதற்றே
0: உலகு, சரிங்களா? சரி, அடுத்த முறை சரியா சொல்றோம், சரிதானே?
3: நன்றிமா
0: கலாமா. அதாவது வந்து திருக்குறள் இருந்த சொல்லும் போது இதுக்கு ஒரு உதாரணமும் வந்து சொல்லி இருக்காரு. இப்ப டக்குனு நம்ம போறோம், நம்மளுடைய டிரெஸ் அப்படியே இதுவா நம்ம உடனே டக்குனு பிடிப்போம் இல்லையா?
1: அதாவது நம்ம அறியாமலேயே நம்மளுடைய உடம்புல இருந்து ஒரு ஒரு உடை கீழே விழுது அப்படின்னா
0: ஆனாலும் இந்த குறளை நீங்க கண்டுபிடிச்சு பேசணும் அப்படின்னு அழைக்க வேண்டிய எண்கள் 2986 அல்லது 2952 4 அப்படிங்கிற இணைப்பு என்னோட நீங்க இணைப்புல வரலாம். தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.41.
4: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
5: ஏடிஎம் இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
4: August 21 சென்னை டி நகர் பனிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
5: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பனிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.

0: உமாதேவியுடைய வரிகளில் பிரதீப்குமார் மற்றும் சக்தி ஸ்ரீகோபாலன் இணைந்து பாடிய பாடலை கேட்டு முடித்தோம். நேரம் இப்போது 10:47 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 கெட் செட் கோ நிகழ்ச்சியில் தான் நாம் இணைஞ்சிருக்கிறோம். கெட் செட் கோ நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி அப்படின்னா வந்து
1: திருக்குறள்.
0: திருக்குறள்
1: அதாவது 1330 திருக்குறள், அதுக்குள்ள நம்மளுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அடங்கியிருக்கு.
0: ஆமா, எல்லாமே அடங்கிருச்சுக்கா. தொடக்கத்துல இருந்து பிறப்பு முதல் கடைசி வரை எல்லாத்தையும் அடக்கிட்டாரு உள்ள.
1: அப்போ அவரு இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருந்தாலும் அது இன்னும் பல நூறு ஆண்டு காலம், பல ஆயிரம் ஆண்டு காலத்திற்கு வாழ்க்கைய நம்முடைய வாழ்க்கைக்கு செழுமைக்கு அது வந்து பண்படுத்துவதற்கு ஒரு காரணம்.
0: நிச்சயமா இந்த குறிப்பிட்ட காலம்தான் அப்படின்லாம் கிடையாது. எல்லா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் இல்லாம இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு பிறகு வந்தாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த திருக்குறள் வந்து இருக்குது அப்படிங்கிறது இதோடைய மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
1: இன்னைக்கு நம்மளுடைய கெட் செட் கோ நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட நேயர்கள் எல்லாமே ஒரே வார்த்தை தான் சொன்னேன், அடக்கம் அப்படிங்கிற ஒரே வார்த்தை வச்சுட்டு ஒரு நேயர் வந்து அழகா சொல்லிட்டாரு.
0: அதான் இந்த மாதிரி வந்து நீங்களும் நிகழ்ச்சியில வந்து பங்கு பெறலாம். 30 நிமிஷம் இருக்கு, வந்து கலந்துக்கணும் அப்படின்னா அழைக்க வேண்டிய எண்கள் 2986-0038 அல்லது 2952-0554 4 அப்படிங்கிற இணைப்பு என்னோட நீங்க வந்து இணைப்புல வரலாம். தொடர்ந்து வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பாடலை கேட்டுட்டு பேசுவோம்.
2: செல்லோ, ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு, வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: அத்தை மாமா எங்கம்மா, யாரையும் காணோம்.
2: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
3: எங்கம்மா, என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
2: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு லைட்டு டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு லைட்டு டிவி ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா சுவிட்ச் அமத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவா, எக்ஸாஸ்ட் ஃபேன் ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ தான். என் பொண்ணுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது. அடிய மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே பண்ணியா?
4: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை,
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம் ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை. ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை,
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம் ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.

துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமார் இசையில வைரமுத்தோட வரிகளில் ஹரிஹரன் பாடிய பாடலை கேட்டு முடித்தோம். நேரம் இப்போது 10:56 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில் தான் நம்ம அமைஞ்சிருக்கோம். மோகன்ராஜ், அப்படியே வந்து இதமா இந்த இசையை ரசிச்சிட்டே இருந்தீங்களே ரொம்ப.

0: 6 நிமிடம் ஆயிட்டிருக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில் தான் நம்ம அணிஞ்சிருக்கோம். மோகன்ராஜ், அப்படியே வந்து இதமா இந்த இசையை ரசிச்சுட்டே இருந்தீங்களே ரொம்ப
1: இந்த
0: நேரமா.
1: நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கிறோம், ஏன்னா இந்த பாட்டு ரொம்ப இதமான பாட்டு.
0: அதனால
1: 100 கோடி நிலவுகள் என்னம்மா எழுதியிருக்காங்க.
0: அப்படியே உங்க முன்னாடி வந்து நிறைய நிலவுகள்லாம் இப்ப வந்து போயிருப்பாங்க அப்படிங்கறத வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியுது. இந்த வரும் நேரம் வந்து நம்ம
1: நட்புக்காக ஒரு திருக்குறள் சொல்லியிருப்போம்ல.
0: ஆமா ஆமா.
1: அதாவது அணியும் ஆடை நழுவும் பொழுது, அதாவது நம்ம மனம் சொல்லாமலே நம்மளுடைய மூளை சொல்லாமலே கையை அதை தூக்கி திரும்பவும் அந்த ட்ரெஸ்ஸை போடும். அந்த மாதிரி நமக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வந்ததுன்னா உடனே வந்து நண்பர்கள் நிற்பாங்க. நட்பு அதுதான் உண்மையான நட்பு அப்படின்னு சொல்றது. உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு.
0: அவ்வளவுதான். அதனால வந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட நண்பர்கள் இருக்காங்க அப்படிங்கறத இந்த டைம்ல வந்து ஞாபகப்படுத்தி பார்த்து,
1: நாம எப்படிப்பட்ட நண்பரா மத்தவங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கறதும் முக்கியம்.
0: கண்டிப்பா அதையும் நம்ம வந்து நினைச்சு பாத்துக்கணும். அதே மாதிரி இந்த ஒரு மணி நேரம் நம்மளுக்கு திருக்குறளை பத்தி பேசுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. நிறைய பேர் ஞாபகப்படுத்தி பார்ப்பாங்க அப்படிங்கறதால வந்து இந்த ஒரு மணி நேரத்துல நிகழ்ச்சியில பங்கு பெற்ற எல்லா நேயர்களுக்கும், நிறைய பேர் வந்து இணைப்புல வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணிருப்பாங்க ஆனா இணைப்பு கிடைக்காம இருந்திருக்கலாம், அவங்களுக்கும் வந்து வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுகள்.
1: இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியில் உங்களோட இந்த திருக்குறளை பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சி பேசினது ரொம்ப சந்தோஷம். நிறைய திருக்குறளை நம்ம இன்னைக்கு பேசணும், குறிப்பாக நட்பு, நன்றி, தந்தை மகனுக்கு செய்யக்கூடிய கடமை. அப்போவே இன்னொருத்தர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, மகன் தந்தைக்கு மகன் என்ன செய்யணும் அந்த திருக்குறளை சொன்னாங்க. ஒரு அதிகாரத்தில் 10 திருக்குறள் இருக்கும் அப்படின்னா 10 குறளும் ஒரு ஓரளவுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பை பேசுதுனாலும் அதில் ஒவ்வொரு வேரியேஷன்ஸ் நிறைய இருக்கு.
0: கண்டிப்பாக
1: நுணுக்கமாக பேசியிருப்பார். அதெல்லாம் இன்னைக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சது.
0: அதனால இந்த ஒரு மணி நேரத்தில் பங்கு பெற்ற எல்லா நேர்களுக்கும் மறுபடியும் வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுகள். மறுபடியும் மோகன்ராஜ் வந்து தொடர்வார். ஆனால் இந்த நிகழ்ச்சியோட நான் வந்து அப்படியே நிகழ்ச்சி வந்து கண்டிப்பாக நிறைவு செஞ்சுக்குவேன். வெற்றிக்கு தான் எல்லைகள் உண்டு, முயற்சிக்கு எல்லைகள் இல்லை. உன் இலக்கை அடையும் வரை விடாமல் முயற்சி செய். வெற்றிக்கு தான் எல்லைகள் உண்டு, முயற்சிக்கு இல்லை. உன் இலக்கை அடையும் வரை விடாமல் முயற்சி செய் அப்படிங்கிற வரிகளோட இன்றைய நிகழ்ச்சி அப்படியே நாங்கள் நிறைவு செஞ்சுக்கிறோம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இருந்தது நான் கே தமிழ் மொழி, மற்றும்
1: அடுத்த ஒரு மணி நேரமும் உங்களோடு இருப்பது நான் உங்கள் ஆர்ஜே மோகன்ராஜ் பழனி.
0: நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஜீவா திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வந்து கேட்டு அடைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

மீனவர்கள் ஈரானில் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்த கவனஈர்ப்பு தீர்மானத்தை இன்றே விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா 2 நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகிறார். தேசிய தேர்வு முகமையின் தேர்வுத்தாள் தயாரிப்பு குழுவிலிருந்து 600 நிபுணர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியிலிருந்து கார் மற்றும் இருசக்கர வாகனங்களில் கடத்தி வரப்பட்ட மது பாட்டில்களை மயிலம் சாலையில் காவல்துறையினர் பறிமுதல் செய்து 5 பேரை கைது செய்தனர். செங்கல்பட்டு உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இறுதி நாளான இன்று 372 ரன் என்ற வெற்றி இலக்குடன் விளையாடி வரும் இலங்கை அணி 2வது இன்னிங்ஸில் சற்று முன்வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 139 ரன் எடுத்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயா சென் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள அரையிறுதி ஆட்டத்தில் தில்லி அணி ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 11 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். பேரவை விதி எண் 110 கீழ் இன்று பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்ட அவர், தற்போது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் தற்போதுள்ள 5 லட்சம் ரூபாய் 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாக தெரிவித்தார். சென்னை பெரம்பூரில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 400 படுக்கை வசதிகளுடன் கூடிய பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை கட்டப்படும் என்றும் அவர் கூறினார். தஞ்சை, கோவை, மதுரை, திருநெல்வேலி, விழுப்புரம் ஆகிய 5 இடங்களில் மண்டல புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் 7 புதிய செவிலியர் கல்லூரிகள் அமைக்கப்படும் என்றும் திரு விஜய் அறிவித்தார். மயிலாடுதுறையைச் சேர்ந்த

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எல்லாருக்கும் வணக்கம். நேரம் இப்போ 11:03 ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பது நான் உங்கள் ஆர்ஜே மோகன்ராஜ் பழனி. இன்றைக்கி நாம் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து வேர்ல்டு ஹியூமானிட்டேரியன் டே, அதனால் இந்த உதவி பற்றி பேசலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. என்ன அப்படின்னா, நீங்கள் மற்றவங்களுக்கு எந்தெந்த வகைகளில் உங்களுக்கு உதவி செய்வதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நீங்கள் மற்றவங்களுக்கு எப்படியெல்லாம் உதவி பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் செஞ்ச உதவி அவங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு, நீங்கள் அப்படி உதவி செஞ்சதுனால உங்களுக்கு ஒரு மன நிறைவு கிடைச்சிருக்கணும், அந்த மன நிறைவு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷத்தையும் மன நிறைவையும் உங்களுக்கு கொடுத்தது, எப்படி ஃபீல் பண்ணீங்க, இதை பற்றி தான் நாம் பேச போகிறோம். ஃபோன் எடுத்து கால் பண்ணுங்கள், 0442986-0038 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். 0442952054 இந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். ஏன்னா உதவி அப்படிங்கிறது நாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், அது அவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப பெருசாகவும் இருக்கும். தக்க சமயத்தில் செய்கிற சிறிய உதவி அப்படின்னாலும் அதனுடைய வேல்யூ ரொம்ப பெருசு. அந்த மாதிரி நமக்கு நிறைய நேரத்தில் மற்றவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும், அந்த வாய்ப்பை பற்றி நீங்கள் பேசலாம். இந்த மாதிரி நாம் செஞ்ச உதவியை பற்றி பேசும்பொழுது சிலர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஐயோ நம்ம செஞ்ச உதவியெல்லாம் நம்ம பேசக்கூடாது, நம்ம பெருமையாக பேசக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. நாம் நம்மளை நினச்சி ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம், நம்மளால் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினச்சி நம்ம சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். இதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறது மூலமா கேட்குற பல நேயர்களுக்கு நாமும் இப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி குறிப்பாக வேர்ல்டு ஹியூமானிட்டேரியன் டேவான இன்றைக்கி இந்த டாப்பிக்கை நான் இந்த ஒரு மணி நேரம் பேச போகிறோம். 0442986-0038 0442952054 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம். சூப்பரான பாடல்கள்லாம் காத்துட்ருக்கு. முதல் பாடல் சங்கர் மகாதேவன் குரலில், கபிலன் வரிகளில், வித்யாசாகரின் இசையில், மதுர திரைப்பட்டிருந்து ஒரு பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம் இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: ஆகஸ்ட் 21 சென்னை டி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்ட ரூபி ரோஸ் மில்க்.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம் இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: ஆகஸ்ட் 21 சென்னை டி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷ

0: या तंग माली गई।
1: நேரம் 11:11. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் நம்ம பேசிகிட்ருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் மற்றவங்களுக்கு செஞ்ச உதவி என்ன, அந்த உதவியால் அவங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்தது, அந்த உதவி செய்தனால் உங்களுக்கு கிடைத்த மன நிறைவு என்ன, இதை பற்றி தான் பேசிகிட்ருக்குறோம். முதல் நேயர் வணக்கம், சொல்லுங்கம்மா, நீங்கள் யாருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறீங்க, எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கிறீங்க?
2: ஒருத்தர் வந்து அந்த வயசானவங்க, அவங்களுக்கு
1: 75 வயசு. சரிங்கம்மா.
2: அவங்களால முடியவே இல்லப்பா, வீட வந்தாங்க, ஊர் விட்டு வந்துருக்காங்க, வெளியே வந்து அவங்க கேக்குறாங்க, குடுத்துக்கிறாங்க, எங்கே வந்தாங்க, அப்புறம் வேலை செஞ்சோம் சார், என்னென்ன குடும்பமானுட்டாங்க, பெரிய பெரிய சேகரானு சொல்லி வீட்டுல நானே காசு கொடுத்தேன் சார், காசு கொடுத்தேன், சாப்பாடு கேட்டாங்க, சாப்பாடு கொடுத்தேன், ட்ரெஸ் கேட்டாங்க. சரிம்மா, வயசானது ஒரு படம் எங்க மாட்ட வாங்கி படம் கொடுத்தேன் சார், வாங்கி சாப்பிட்டு இன்னைக்கு நல்லா இருமா அப்படின்னு சொல்லிட்டு
1: சார். ஓகே ஓகே, உங்களுக்கு எந்த அளவுக்கு அது சந்தோஷமா இருந்தது? என்ன ஒருத்தருக்கு
2: நீங்க மட்டும், நான் எப்பவுமே சார் யாரை கேட்டா குடுத்துருவேன், நான் இல்லையா சார், யாரும் கேட்டாலும் குடுத்துருவேன், அது குணம் கழிவுச்சு, ஆனா அந்த குணம் மாட்டியே இல்லை, இல்லையா சொல்ல முடியும், யாரும் இருந்தாலும்
1: வாழ்த்துக்கள், பாராட்டுகள், உங்களுடைய அந்த உதவும் மனப்பான்மைக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுகளும். இந்த மாதிரி நீங்க மற்றவங்களுக்கு அது எந்த உதவியா இருக்கலாம், நீங்க நினைப்பீங்க இது ஒரு சின்ன உதவி தானே இதெல்லாம் சொல்லணுமா அப்படின்னு நினைக்கலாம், ஆனா பெற்றுக்கொண்டவர்களுக்கு அது பெருசா இருக்கும், கொடுத்த உங்களுக்கு அது சின்னதா இருந்தாலுமே மற்றவங்களுக்கு அது பெருசா இருக்கும். அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம், பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவி.
1: சொல்லுங்கம்மா, நீங்க செஞ்ச உதவி என்ன மத்த உங்களுக்கு?
3: ஒரு சின்ன உதவிதான், ஒரு ஆதார் கரெக்ஷனுக்காக போனோம், அப்ப ரெண்டு பேருக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணி தந்தேன்.
1: சூப்பர்மா, இது பெரிய முக்கியமான ஒரு உதவி இது, அதனால சின்ன உதவி அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, அந்த குணம் தான் பெருசு, செய்யணுன்ற மனம் தான் பெருசு. வாழ்த்துக்கள்மா.
3: தேங்க்யூ.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததா ஒரு பாடலை நாம கேட்டு ரசிக்க போறோம். ஹரிஹரன் ஸ்வர்ணலதா அவங்களுடைய குரலில், பாவிஜயின் வரிகளில், பரணியின் இசையில் வந்துட்டு இருக்கு, பார்வை ஒன்றே போதுமே திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

0: இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 11:20. இப்போ ஆயிட்டுருக்கு. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. இனிமையான பாடல்களை நம்ம கேட்டு ரசித்தோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிற விஷயம் நிகழ்ச்சியில் என்ன அப்படின்னா, நீங்கள் மற்றவங்களுக்கு செஞ்ச உதவியை பற்றி நீங்கள் பேசலாம். அந்த உதவியை பெற்றுக்கொண்டவர்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு, உங்களுக்கு கிடைச்ச மன நிறைவு என்ன. 0442986008 இந்த நம்பருக்கு கூப்பிடலாம். இன்னொரு தொலைபேசி எண் 0442952054. வணக்கம். ஹலோ, சொல்லுங்க, யாருங்க வந்து பேசுறீங்க சார்?
1: மோகன்ராஜ் சார், வணக்கம்.
0: சொல்லுங்க சார், நீங்க மத்தவங்களுக்கு செஞ்ச உதவியை பத்தி சொல்லுங்க சார்.

0: வெங்கட் சார்.
1: சொல்லுங்க வெங்கட் சார், நீங்க மற்றவங்களுக்கு செஞ்ச உதவியை பத்தி சொல்லுங்க.
0: இது வந்து நம்ம வந்து பெருசா சொல்றேன்னு நினைச்ச கூடாது. இந்த கொரோனா பீரியட்ல இருந்ததுல,
1: ஆமா ஆமா,
0: இப்ப சென்னையில இருந்து 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்க மதுரா நகர் வரைக்கும் எல்லா பெட்டும் வந்து ஃபுல்லு கிடையவே கிடையாது. நாங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஒய்ஃப் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்றாங்க.
1: ஓகே,
0: டிஃபரெண்ட் கேட்டகரியில அவங்க வந்து கோஆர்டினேட் பண்ணி இதுக்கு தனி விங்குல எங்கிட்ட இடம் இருக்கோ அது ஆம்புலன்ஸ் அமைச்சு கிட்டத்தட்ட ஒரு 50 பேரை ஷிஃப்ட் பண்ணிருக்கேன் மதுரா நகர் வரைக்கும் செங்கல்பட்டு. அது என்னென்ன ஊர்ல இந்த ஃபெசிலிட்டி இருக்கோ, இன் பெட் எல்லா இதுலயும் பெட்டு கூட கிடையாது அப்போ 2020-21 பீரியட்ல. இப்போ இங்க இருந்து யாருமே அங்க போறதுக்கு ரொம்ப தயங்கினாங்க. கூடுவாங்கேரியில இருந்து ஆரம்பிச்சு செங்கல்பட்டு மதுரா நகர் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 பேரை ஷிஃப்ட் பண்ணி நிறைய காப்பாத்தியாச்சு. டியூ டு எல்லாரோட கோஆபரேஷனோட அது ஒண்ணு. ரெண்டாவது, இவங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால யார் யார் என்ன துறையில தேவைப்படுறதோ, கவர்மெண்ட் இன்பெட் அவுட் ஓபி என்னென்ன அவங்களுக்கு தேவைப்படுதோ எல்லாருக்கும் கவுன்சிலிங் பண்ணி அந்த டாக்டருக்கே போன் பண்ணி நேரம் போய்க்கிறேன். அந்த ஃபெசிலிட்டி எல்லாருக்கும் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஏரியால வந்து நான் ஒரு கிளினிக் வைக்காத ஒரு டாக்டர், அவ்வளவுதான், எம்பிபிஎஸ் போடாத டாக்டர்னு சொல்லலாம். அது வந்து மனசுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து வாழ்றாங்க பாருங்க, அது வந்து ரொம்ப நிறைவா இருக்கு.
1: சேவைகள் தொடர வாழ்த்துக்கிறோம், பாராட்டுகிறோம் சார், நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ,
2: வணக்கம் சார்.
1: சொல்லுங்க, யாருங்கிட்ட பேசுறீங்க?
2: கணபதி சார்.
1: சொல்லுங்க கணபதி சார், நீங்க மற்றவங்களுக்கு செஞ்ச உதவி என்ன? சொல்லுங்க.
2: என்னால முடிஞ்ச அளவுக்கு சின்னவங்களுக்கு அந்த இல்லாதப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணுவேன் சார். ஒரு 50-20 எல்லாருக்கும் கொடுப்பேன்.
1: ஓகே ஓகே ஓகேங்க சார், நன்றி சார், வாழ்த்துக்கள். அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ, லைன்ல இருக்கீங்க, பேசலாம், யாருங்கிறது பேசுறீங்க? ஓகே, அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ,
3: வணக்கம். அரக்கோணம் ஆட்டோ குமார்.
1: சொல்லுங்க குமார் சார்.
4: அடிக்க 1.5 சவரம் பிரேஸ் லைட் கொடுத்தேன். சொந்தக்கார ஹெல்ப் பண்றது இல்ல, நீ எங்க வீட்டுக்காரர் ஃப்ரெண்ட் தான், நீ ஹெல்ப் பண்றன்னு சொல்லிட்டு ரொம்ப உதவியா இருந்துச்சுன்னாங்க.
1: பாராட்டுகள். அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ
5: சார்,
1: சொல்லுங்க, யாருங்கிட்ட பேசுறீங்க? நல்லா இருக்கிறம்மா. ஆமாம்மா, சரி. நீங்க யாருக்கெல்லாம் நீங்க உதவி பண்ணிருக்கீங்க?
5: ரொம்ப பேருக்கு உதவி, இப்ப எங்க பிள்ளை எங்களுக்கு ஒரு புக்கு வாங்கறதுக்கு காசில ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஆமா, படிக்கிறது எனக்கு படிப்புனா எனக்கு ரொம்ப
1: ₹500
5: என்கிட்ட குச்சு வச்சு.

0: சாயிம்மா அப்படின்னா வாஜாது எங்க பையன்.
1: சரிங்கம்மா.
0: மறுமொழும் தூக்கிட்டு தான் அண்ணா மேலே போடுவாங்க.
1: உள்ளம் பெருசுமா உங்களுக்கு, ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ சொல்லுங்க, யாருங்கிறது பேசுறீங்க?
2: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்க.
1: சொல்லுங்கம்மா, நீங்க செஞ்ச உதவியை பத்தி சொல்லுங்கம்மா.
2: நான் வந்து சின்ன உதவிதான், பெருசா ஒண்ணு செய்யறதுக்கு வசதி.
1: நான் முதல்ல சொல்லிட்டேன், சின்னது பெருசுன்னு நீங்க முடிவு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க.
2: அதாவது எங்க பக்கத்துல வந்து தகப்பன் இல்லாத பிள்ளைங்க இருந்துச்சு. பாவம், அன்றாடம் அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஜீவன அமைச்சு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. மாசம் 5000 தான் சம்பளம் அவங்களுக்கு, வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்போ எனக்கு அடிக்கடி போய் எப்போ வேணாலும் சரி, எப்போ காசு இருந்தாலும் சரி, ஒரு 1000-2000 கையில கொடுத்துட்டு
1: வந்துருவேன்.
2: அது இது வந்து ஒரு வளசர் ஜாமாங்க எம்முங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவேன். அப்புறம் அந்த பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்து நோட்ஸ் வேணும்னா வாங்கி கொடுத்தேன். ஏன்னா அரசு பள்ளி எல்லாம் படிச்சது, அதனால எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிச்சு. ஆனா நோட்ஸ் மட்டும் வாங்க முடியாம கஷ்டப்பட்டுச்சுங்க. அது நோட்ஸ் அடிக்கடி வாங்கி கொடுத்தேன். தீபாவளி பொங்கல்னா ஒரு 10,000 ரூபாய் பட்ஜெட் போட்டேன்னா ஒரு 2,000 ரூபாய் கையில கொடுத்துட்டு அப்புறம் தான் கடைக்கே போவேன். ஏன்னா கொண்டுட்டு போகும்போது அவ்வளவு செலவழிச்சிருவோம் இல்லையா, நமக்கு பிள்ளைங்க கூட அதிகமா செலவழிக்க வேண்டிய அதிகமா வாங்குங்க. அப்ப அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம செலவழிக்கும் போது மனசு வந்து இரட்டடிப்பு மகிழ்ச்சியா மாறிடுது. ஒரு குடுத்தது மாதிரி
1: ஆயிரட்டிப்பு மகிழ்ச்சி ஆயிடுச்சு.
2: நம்மளும் சிக்கனமா சினிமன் எடுத்த மாதிரி ஆயிருதுல. எப்பா இவ்வளவுதான் இருக்கு, இதை வச்சு எடுங்க அப்படின்னு சொன்னா அதை கேட்டு பெறுங்க பிள்ளைங்க எல்லாம். ஏன்னா என்னை பத்தி தெரியும் அதுகளுக்கு. நான் எல்லாரும் சொல்லுவாங்க எங்க உறவுக்காரங்க எல்லாம், ரொம்ப கஞ்சாப்பட்டி நீ அப்படின்பாங்க. கஞ்சாம்பட்டி கிடையாது, தேவை அறிஞ்சு யாருக்கு உதவி வேணுமோ அதை செஞ்சுட்டு,
1: தேவை அறிந்து தேவையோட அளவு அறிந்து கொடுப்பீங்க.
2: உதவி செய்யற சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா, அது வார்த்தைகளால அளவிட முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன உதவி, வயசானவங்களுக்கு இந்த காலையில போகும்போது வீட்டை உணவு செய்யும்போது மூணு பேர் குடுக்கற மாதிரி உணவை துப்பிச்சுட்டு எடுத்துட்டு போயிருக்கேன். 9 மணிக்கு இங்க கிளம்புதே கிடைக்கும்.
1: ஓ, அது யாரு குடுப்பீங்க?
2: அதே இந்த நடக்க முடியாம வெங்காய கடை வச்சிருக்காரு ஒரு தாத்தா. அவரு வெளியில போய் பொருள்களை உணவு வாங்க முடியாது அவருனால. ஏன்னா யாரையாவது கூப்பிட்டுதான் இட்லி வாங்கிக்கலாம், தோசை வாங்கிடலாம். காசு இருக்கு அவர்கிட்ட ஓரளவு, ஆனா அவர்னால அந்த கடைக்காரங்க வெளியேற முடியாது. அதனால என்ன செய்யணும், அவருக்கு முக்கியமா முதல் அவருக்கு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் இந்த இலை விற்கிறவங்க, வாழைக்காய் விற்கிறவங்க கிராமத்துல வந்து பசியோட காலையில 5 மணிக்கு 4 மணிக்கு எல்லாம் வண்டியில வந்துருவாங்க. வந்துருவாங்க அவங்க, ஒரு சில பேர் சாப்பாடு கொண்டு வருவாங்க, ஒரு சில பேர் வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறோம்னு வந்து உட்காந்துருப்பாங்க. அவங்க அந்த இலையை வச்சிருப்பாங்களா, அந்த இலையை கொடுங்க காமிங்க அப்படின்னு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வருவேன். இதை ஒரு கடமையா நான் இப்ப கொஞ்ச நாள்.
1: பாராட்டுகள்மா, சூப்பர், நல்ல விஷயம் செஞ்சு
2: எனக்கு மனசுக்கு திருப்தி அடிக்கிறீங்க.
1: மன நிறைவோடு வாழுங்க, வாழ்த்துக்கள்மா.

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகுதான் நான் முடிவு பண்ணேன்.
3: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலார் பவர் से बिजली बिल ஜீரோ करने का भी है.
2: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
4: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில்

0: போடு.
1: அப்பவே துப்பட்டாவ கட்டுன்னு சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
2: she is a fantasy, shanana, oh, oh.
0: துப்பட்டாவ தோளுக்கு போடணும், வீலுக்கு போட கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவ ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.
4: எனங்க நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்களாமே, உங்க சொம்ப காணுமா?
5: சொம்பு இல்லாமணி, என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மலைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவன்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டுலடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்னமணி, நான் சொல்றது சரிதானே?
4: நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும்.
6: நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பனைகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் 0 ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: நேரம் 11:40 ஆயிற்று.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு செஞ்ச உதவி என்ன, அந்த உதவியால் அவங்க எந்த அளவுக்கு பயன்பெற்றாங்க, அதனால் உங்களுக்கு கிடைச்ச அந்த மன நிறைவு என்ன, இதை பற்றி தான் பேசிகிட்ருக்கிறோம். 0444-986-0038 0444-9520-554 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அடுத்த நேயர் வணக்கம்,
1: வீட்டில் இருக்குதுங்க,
0: சொல்லுங்கள், யாருங்கிறது பேசுகிறீங்க, லைனில் இருக்கிறீங்க?
1: ஐயா வணக்கம்,
0: சொல்லுங்கள்.
1: ஈரோட்டிலிருந்து எங்களுடைய கோடை பண்பு உதயநாள் விழா நடந்தது திருச்செங்கோட்டில் ஒரு மகளிர் கல்லூரியில.
0: சரி,
1: அதுல வந்து மதியானம் 2 மணிக்கு மேலதான் நிகழ்ச்சி வச்சிருந்தாங்க.
0: சரி,
1: அப்ப வந்து எல்லாருமே நேரில் எல்லாமே வெளியூர்ல இருந்து வந்த நேரில் கேட்டாங்க, 2 மணிக்கு வச்சிருக்காங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு.
0: சரி,
1: அப்ப சாப்பாடு அந்த நேருக்கு உண்டான சாப்பாடு செலவுக்குள்ள நான்
0: பண்ணிட்டேன்.
1: கிட்டத்தட்ட 1000 பேர் வந்திருப்பாங்க.
0: ஏன்னா
1: நான் கிட்டத்தட்ட 25 வருடமா அந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு போறப்பல சாப்பாட்டுக்கு அலைஞ்சிருக்கிறேன், மத்தியான நேரத்துல கிடைக்காம அலைஞ்சிருக்கேன். அவனுடைய கஷ்டம் புரிஞ்சு சரி வர நேரலுக்கு நான் கொடுத்துறேங்கன்னு சொல்லி நிலையத்துல பேசி மயிலப்பன் ஐயாட்டுக்கு அனுமதி வாங்கி அந்த கல்லூரியிலயும் அனுமதி வாங்கி உணவு ஏற்பாடு பண்ணி கொடுத்தங்க.
0: சரி,
1: வெளியே சொல்லக்கூடாது. ஆனா எங்களுடைய நேயர்கள் நம் நேர பல ஏரியாக்கள் இருந்து வந்தாங்க, எல்லா மாவட்டத்துல இருந்து வந்திருந்தாங்க.
0: சரி,
1: கொஞ்சம் அவங்களுக்கு நெருக்கடியான டைம் அப்படின்ட்டு.
0: சரி,
1: நான் ரெடி பண்ணி
0: கொடுத்தேன்.
1: நம்ம சொல்லக்கூடாது, இதெல்லாம் நீங்க கேட்டதால நான் சொல்றேன்.
0: பாராட்டுகள் ஐயா. அடுத்த நேயர் வணக்கம், ஹலோ.
2: வணக்கம் ஐயா,
0: சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: தேவராஜ் பேசுறேன்,
0: சொல்லுங்க.
2: நாங்கள் வந்து கொரோனா டைமில் வந்து ஒரு 20 ஃபேமிலிக்கு வந்து எஜுகேஷன்லேருந்து கொஞ்சம் சாப்பாடு பிரச்சனைகள்லாம் தேவையான சாமான்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் உதவி செஞ்சுட்டு இருந்தோம் ஐயா. அது நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு ரொம்ப முடியாதவங்களுக்கு இப்போவும் நாங்கள் கண்டினியூ பண்ணிடணும் சொல்லிட்டு அதை கண்டினியூ பண்ணி அதுக்கு நல்ல இன்னும் கொஞ்சம் அதிகமான ஃபேமிலிக்கு கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டு தான் இருக்கோம். அது எப்படி செய்யறனாக்க நம்ம மக வந்து வெளியூர்ல இருக்கிறதுனால கொஞ்சம் உதவி செய்யறாங்க.
0: ஓகே ஓகே,
2: அவங்க மூலமா வந்து ஃபைனான்ஸ் வாங்கி உதவி எஜுகேஷன் இதெல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காங்க.
0: ஓகேங்க, சூப்பர், வாழ்த்துக்கள். அடுத்த நேயர் வணக்கம், ஹலோ.
3: வணக்கம்,
0: சொல்லுங்க சார், யாருங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம், சென்னை சேயாப்பேட்டை ராசுட்டர்,
0: சொல்லுங்க.
3: ஒரு முறை ஒரு நண்பரு அனுப்பிச்சு விட்டாரு, ஒரு பையனை மாமாதபுரத்துல இருந்து. அவனுக்கு வந்து அவங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க, அப்பா இல்ல, அம்மா கைலாங்கடையில வேலை செய்யறாங்க.
0: சரி,
3: கல்வி கல்லூரிக்கு 1 ஆண்டு முடியல. ஆனா என்னால முடியாது, யாரு கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சு கூட்டுமா
0: கைலே
3: 3 ஆண்டு அவர் நிறைவு கொடுத்தாரு.
0: ஓகே, சூப்பருங்க ஐயா, உங்களாலும் அதை செய்யணும்னு தோணிய சரியான நபர்கிட்ட கொண்டு போயிருக்கீங்களா, அது நல்ல விஷயம், வாழ்த்துக்கள்.
3: வேற ஒண்ணும் இல்ல, எதுவும் பண்ணல, தெரியாத நபர்கிட்ட கொண்டு போய் விட்டு
0: வழிகாட்டுறதும் பெரிய உதவி தாங்க ஐயா, திசை காட்டுவது பெரிய உதவி
3: சொன்னாரு.
0: வாழ்த்துக்கள்,
3: ரொம்ப மகிழ்ச்சியான தகவல் வந்ததே,
0: பாராட்டுகளும் வாழ்த்துக்களும், நல்ல விஷயம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல், நித்யஸ்ரீ அவங்களுடைய குரல்ல வைரமுத்து வருகிற ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வந்துட்டே இருக்கு, ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை,
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம் ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்,
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை,
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா.

0: தங்க மாளிகை.
1: இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பேசிட்டு இருக்கிற விஷயம் நீங்க மற்றவங்களுக்கு செஞ்ச உதவியை பத்தி. வணக்கம், சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
2: ஹலோ, வணக்கம் சார்.
1: சொல்லுங்கம்மா.
2: நான் சசிகலா பேசுறேன்.
1: ம், சொல்லுங்க.
2: நாங்க வந்து ஒரு நானே எங்க அம்மா வந்து ஒரு பக்கத்து வீட்டுல ஒருத்தவங்க வந்து வாடகைக்கு வந்திருந்தாங்க. அவங்க வந்து ஹலோ
1: கேக்குதுமா, சொல்லுங்க.
2: அவங்க வந்து பிரெக்னன்சியா இருந்தாங்க. கடைசி நேரம் குழந்தை பிறக்கிற டைம் அப்ப அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்ட் வந்து வெளியே வேலைக்கு போயிருந்தாங்க. அப்ப வந்து அவங்களுக்கு திடீர்னு வந்து பெயின் வந்துருச்சு. பெயின் வந்துட்டதுனால அந்த நேரத்துல அப்பெல்லாம் போன் எல்லாம் கிடையாது இல்லைங்களா. அப்ப அவங்க ஹஸ்பண்டுக்கு போனும் பண்ண முடியல. அப்ப பக்கத்து வீட்டுல எல்லாரையும் கூப்பிட்டாங்க, எங்க அம்மா வாங்க போலாம் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. இல்ல இல்ல, பயமா இருக்குது, அவங்க வீட்டுக்கார் வரட்டும், வர வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இல்ல இல்ல, நம்மளுக்கு ஏதாவது அப்புறம் ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனை ஆயிடும் இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. இல்ல இல்ல, எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நான் சொல்லிக்கிறேன், அந்த ஆள் வந்து கேட்டா கூட அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல கொண்டு போய் சேர்த்து அவங்களுக்கு குழந்தையும் பிறந்துருச்சு, அவங்க ஹஸ்பண்ட் மறுநாள் தான் வந்தாங்க.
1: ஓகே, ரொம்ப
2: சந்தோஷப்பட்டாங்க.
1: ரொம்ப முக்கியமான நேரத்துல உதவி
2: பண்ணீங்க, ரொம்ப நன்றி. பெரிய உதவி பண்ணிருக்கீங்க, யாருமே பண்ணாதது நீங்க பண்ணிருக்கீங்கம்மா, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி.
1: சூப்பர்.
2: உங்களுக்கு ரொம்ப அது அந்த நேரத்துல எங்களுக்கே கொஞ்சம் பயமா தான் இருந்தது, ஆனாலும் நாங்க அதை துணிஞ்சு கூட்டு போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு.
1: சூப்பர்மா, ரொம்ப பெரிய விஷயத்த செஞ்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள்,
2: நன்றி,
1: பாராட்டுகள். அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ, நல்ல விஷயமா, வாழ்த்துக்கள், தொடருங்க, பாராட்டுக்கள். இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்ட, உதவி செஞ்சதை பகிர்ந்துகிட்ட எல்லா நேயர்களுக்கும் நன்றி. மீண்டும் உங்களுக்கு ஒரு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே மோகன் ராஜ் பழனி. நீங்கள் கேட்டுட்டுருக்கிறது எஃப்எம் ரெயின்போர் 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே செம்மதூளு. நிகழ்ச்சியின் நிறைவுப்பாடலாம் நம்ம கேட்க போகிறது சுதா ரகுநாதன் அவங்களுடைய குரலில், வாலியின் வரிகளை இளையராஜாவின் இசையில், இவன் திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

மழை கம்பி குத்தாமல் இருக்க குடைக்கம்பியாய் ஒதுங்கினேன். குடை அல்லாது உன் குரல் அருவி குற்றாலம். கானம் கேட்க கண்மூட போய் காணாமலே போனேன் நான். விட்டு கூடு பாய்ந்திருப்பேனோ என தட்டு தடுமாறி தேடி காதுகளாய் இறைந்து கிடக்கும் உன் காலடி வாரம் வந்தடைந்தேன். தாளமிடும் கைக்கும் தட்டுப்படும் உன் துடைக்கும் இடையே நான் சிக்கிக்கொண்டு

0: நேரம் 12 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். உலகிலேயே மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். வேளாண் உற்பத்தியை அதிகரித்து உணவு உற்பத்தியில் முதன்மை நாடாக இந்தியாவை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா 2 நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகிறார். பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். பேரவை விதியின் 110 கீழ் பல்வேறு அறிவிப்புகளை இன்று வெளியிட்ட அவர், முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் தற்போதுள்ள 5 லட்சம் ரூபாய் 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாக தெரிவித்தார். சென்னை பெரம்பூரில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 400 படுக்கை வசதிகளுடன் கூடிய பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை கட்டப்படும் என்று அவர் கூறினார். தஞ்சை, கோவை, மதுரை, திருநெல்வேலி, விழுப்புரம் ஆகிய 5 இடங்களில் மண்டல புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் அமைக்கப்படும் என்றும் திரு விஜய் தெரிவித்தார். தமிழகத்தில் 7 புதிய செவிலியர் கல்லூரிகள் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். மயிலாடுதுறையைச் சேர்ந்த மீனவர்கள் ஈரானில் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்த கவனஈர்ப்பு தீர்மானத்தை இன்றே விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரியிலிருந்து கார் மற்றும் இருசக்கர வாகனங்களில் கடத்தி வரப்பட்ட மது பாட்டில்களை மயிலம் சாலையில் காவல்துறையினர் பறிமுதல் செய்து 5 பேரை கைது செய்தனர். செங்கல்பட்டு உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

0: உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா கிரஸ்டோ இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கல்லேயில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இறுதி நாளான இன்று 372 ரன் என்ற வெற்றி இலக்குடன் விளையாடி வரும் இலங்கை அணி இரண்டாவது இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 6 விக்கெட் இழப்பிற்கு 174 ரன் எடுத்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் தில்லி அணி ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:22. இனி தொடர்வது
2: பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் திட்டம் பிரதம மந்திரி கிசான் மான்தன் யோஜனா திட்டம். உலகில் எந்த நாடு வளர்ச்சி அடைய வேண்டுமானாலும் அதன் விவசாயத்துறை வலுவாக இருக்க வேண்டும். விவசாயிகளின் உழைப்பே நாட்டின் உணவு பாதுகாப்பிற்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் அடித்தளமாக அமைகிறது. ஆனால் வயது முதிர்ந்த பிறகு விவசாய பணிகளை தொடர்ந்து செய்ய முடியாத சூழல் உருவாகிறது. அப்போது அவர்களின் வருமானம் குறைந்து அன்றாட வாழ்க்கை செலவுகளை சமாளிப்பது கடினமாகிறது. இந்த நிலையை உணர்ந்த இந்திய அரசு சிறு மற்றும் குறு விவசாயிகளின் முதியோர் வாழ்க்கையை பாதுகாக்கும் நோக்கில் பிரதம மந்திரி கிசான் மான்தன் யோஜனா என்ற ஓய்வூதிய திட்டத்தை 2019 ஆண்டு அறிமுகப்படுத்தியது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் விவசாயிகளுக்கு வயதான காலத்தில் நிலையான மாதாந்திர வருமானத்தை வழங்குவதாகும். வாழ்நாள் முழுவதும் விவசாயத்தில் உழைத்தவர்களுக்கு அவர்கள் 60 வயதை அடைந்த பிறகு பொருளாதார பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்ற உயரிய எண்ணத்துடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் விவசாயிகள் பிறரை சார்ந்து வாழ வேண்டிய நிலை குறைந்து தன்னம்பிக்கையுடனும் மரியாதையுடனும் வாழ வழிவகுக்கிறது. 18-40 வயதுக்குள் உள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகள் இந்த திட்டத்தில் சேரலாம். வயதிற்கு ஏற்ப மாதந்தோறும் ஒரு சிறிய தொகையை செலுத்தி அவர்கள் பயன்பெறலாம். 18 வயதில் சேருபவர் மாதம் ₹55 மட்டும் செலுத்தினால் போதுமானது. வயது அதிகரிக்க அதிகரிக்க அந்த தொகையும் அதிகரிக்கும். 40 வயதில் சேருபவர் மாதம் ₹200 வரை செலுத்த வேண்டும். விவசாயி செலுத்தும் தொகைக்கு இணையாக அதே அளவு தொகையை மத்திய அரசும் பங்களிக்கிறது. இதன் மூலம் விவசாயியின் சேமிப்பிற்கு அரசின் பங்களிப்பும் கிடைக்கிறது. இந்த திட்டத்தில் தொடர்ந்து பங்களிப்பு தொகையை செலுத்திய விவசாயி 60 வயதை அடைந்த பிறகு மாதந்தோறும் ₹3000 ஓய்வூதியமாக பெறுவார். ஆண்டுக்கு ₹36000 கிடைப்பதால் அன்றாட தேவைகள், மருந்து செலவுகள் மற்றும் குடும்ப செலவுகளை ஓரளவு சமாளிக்க இது உதவுகிறது. முதியோர் காலத்தில் இந்த நிலையான வருமானம் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை அளிக்கிறது. இந்த திட்டத்தின் மற்றொரு முக்கியமான சிறப்பம்சம் குடும்ப பாதுகாப்பாகும். திட்டத்தில் இணைந்த விவசாயி உயிரிழந்தால் அவரது வாழ்க்கை துணை திட்டத்தை தொடர்ந்து நடத்தலாம். அல்லது திட்ட விதிகளின்படி கிடைக்க வேண்டிய நன்மைகளை பெறும் வாய்ப்பும் உள்ளது. இதனால் விவசாயி மட்டுமல்லாமல் அவரது குடும்பத்திற்கும் ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது. இந்த திட்டத்தில் சேருவதற்கு ஆதார் அட்டை, வங்கிக் கணக்கு, மொபைல் எண் மற்றும் விவசாய நிலம் தொடர்பான ஆவணங்கள் தேவைப்படும். அருகிலுள்ள பொது சேவை மையங்கள் மூலம் அல்லது இணைய வழியாகவும் பதிவு செய்யலாம். பதிவு செய்யும் நடைமுறையும் மிகவும் எளிமையாக இருப்பதால் பல விவசாயிகள் இந்த திட்டத்தில் இணைந்து பயன்பெற்று வருகின்றனர். இன்றைய காலகட்டத்தில் வாழ்க்கை செலவுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. மருத்துவ செலவுகளும் தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கின்றன. முதுமையில் வருமானம் இல்லாமல் வாழ்வது மிகவும் சிரமமான ஒன்று. எனவே இளமையிலேயே சிறு தொகையை மாதந்தோறும் சேமித்து வயதான காலத்தில் உறுதியான ஓய்வூதியம் பெறுவது மிகவும் புத்திசாலித்தனமான முடிவாகும். இந்த வாய்ப்பை வழங்கும் சிறந்த சமூக பாதுகாப்பு திட்டமாக கிசான் மான்தன் யோஜனா திகழ்கிறது. இந்த திட்டம் விவசாயிகளின் பொருளாதார நிலையை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அவர்களின் எதிர்கால வாழ்க்கை குறித்த நம்பிக்கையையும் அதிகரிக்கிறது. விவசாயிகள் நாட்டின் உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்காக தங்கள் வாழ்நாள் முழுவதும் உழைக்கிறார்கள். அவர்களின் முதியோர் காலம் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்வது அரசின் பொறுப்பு மட்டுமல்ல, சமூகத்தின் கடமையும் ஆகும். இந்த நோக்கத்தை நிறைவேற்றும் வகையில் கிசான் மான்தன் யோஜனா சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. நமது நாட்டின் வளர்ச்சி விவசாயிகளின் நலனுடன் நேரடியாக தொடர்புடையது. விவசாயி வளமாக இருந்தால் நாடும் வளமாக இருக்கும். எனவே தகுதியுள்ள ஒவ்வொரு சிறு மற்றும் குறு விவசாயியும் இந்த திட்டத்தில் இணைந்து அரசின் இந்த சிறந்த நலத்திட்டத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். முதுமையில் பொருளாதார கவலையின்றி சுய மரியாதையுடனும் நிம்மதியுடனும் வாழ உதவும் இந்த திட்டம் விவசாயிகளின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் ஒரு முக்கியமான முயற்சியாக விளங்குகிறது. எதிர்காலத்தை இன்று திட்டமிட்டு செயல்பட்டால் நாளைய வாழ்க்கை பாதுகாப்பாகவும் வளமாகவும் அமையும் என்பதே கிசான் மான்தன் யோஜனாவின் அடிப்படை ஆகும். இதுவரை பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஸ்நேகிதியே,

வெற்றி பெறுவது மிகவும் எளிதானதே. என்ன செய்கிறாய் என்பதை அறிந்து செய்வதை விரும்பி செய்வதை நம்பிக்கையோடு செய் அப்படின்னு வில்லியம் ரோஜர்ஸ் அவர்களோட அவர்கள் சொன்ன அந்த பாசிட்டிவ் நோட்ஸோட இன்னைக்கு ஷோவை ஆரம்பிக்கலாங்களா? ஓகே ஓகே, நீங்க ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்களை ரசிச்சிருப்போம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, மழை பெய்யும் போது ஜன்னலோர உட்கார்றது, ஒரு அழகான சூரிய உதயம் இல்ல சூரிய அஸ்தமனம், அந்த பச்சை போர்வை உடுத்திய காடுகள், தாய் பசு தன் குட்டியை கொஞ்சம் அந்த அழகு, நம்ம ஊர் தெருக்கள், ஏன் நம்ம ஊர் திருவிழாக்கள், குழந்தைகளோட அந்த மழலை சிரிப்பு, இப்படி சொல்லிட்டே போகலாம்ல. இப்படி சில விஷயங்களை பார்த்துட்டு இதை நம்ம மட்டும் ரசிக்காம கொஞ்சம் எல்லாருக்கும் இத படம் பிடிச்ச காமிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா? போட்டோகிராஃபியோட அழகே அதாங்க. நாம ரசிச்ச ஒரு தருணத்தை நம்மளோட மட்டும் வச்சுக்காம அதை ஒரு ஃப்ரேம்குள்ள வச்சு மற்றவங்களுக்கு காட்ட முடியும் அப்படின்னா அது போட்டோகிராஃபியால மட்டும்தான் முடியும். எஸ் எஸ், இன்னைக்கு போட்டோகிராஃபி டே இல்லையா, அதனால உங்க கற்பனை திறனுக்கு வந்து ஒரு வாய்ப்பு தரலான்னு இருக்கேன். அது என்னன்னா, நீங்க ஒரு போட்டோகிராஃபரா இருந்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு கேமரா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. உலகத்துல எந்த ஒரு இடத்த அல்லது எந்த ஒரு தருணத்தை நீங்க படம் பிடிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அப்படின்றத சிநேகிதிகள் கால் பண்ணி என்று சொல்லலாம். எஸ் சிநேகிதிகள் நிகழ்ச்சியில் இணைய நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 298-6-00-38 அல்லது 298-5-2-0-5-5-4 முன்னிணைப்பிற்கு 044 அப்படின்ற நம்பரை சேர்க்க மறந்துடாதீங்க. எஸ் ரைட், நிகழ்ச்சியில் அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். வாழ்க்கையே அழகானது தாங்க, அந்த வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் அழகானது அப்படின்னு இந்த பாடல நா முத்துக்குமார் அவர்கள் ரொம்பவே சூப்பரா சொல்லியிருப்பாங்க. சோ அது என்ன பாடல் நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க? எஸ் சைவம் திரைப்படத்திற்காக நா முத்துக்குமார் அவர்கள் வரிகள்ல உத்ரா உன்னிகிருஷ்ணன் அவர்களோட பியூட்டிஃபுல்லான வாய்ஸ்ல பாடல் கேட்டு வந்துடலாம். ஸ்டேடியன் மக்களே, இது 101.4 இங்க எல்லாமே சமதுளு.

வெல்கம் பேக் நேயர்களே. நேரம் 12:16 ஆயிற்றுக்கு. இயற்கையோடு இணைந்தால் உலகம் முழுதும் அழகு, கவலையாவும் மறந்தால் இந்த வாழ்க்கை முழுதும் அழகு அப்படின்னு சூப்பரா சொல்லியிருப்பாரு நாமத்துக்குமார். எஸ், இந்த ஒரு

0: நேரம் கவலைய மறந்து சூப்பரா எங்கட ஜாலியா பேச போறீங்க. சோ என்ன தலைப்புல பேச போறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, உங்ககிட்ட ஒரு கேமரா கொடுத்து ஒரு அழகான தருணத்தை இல்ல ஒரு அழகான இடத்த படம் பிடிக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எந்த இடமா இருக்கும் அப்படின்றத நான் கேட்டிருந்தேன். சோ நம்ம சிநேகிதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்றத பாத்துடலாம். வருக வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அம்மா நலமா இருக்கீங்களா? அப்படியா, ஜாலியா இருக்குமா? ஓகேமா சொல்லுங்க. நான் என்ன டாபிக் கேட்டிருந்தேன் கேட்டீங்களா? சொல்லுங்கம்மா. வெளிநாடுகளுக்கு போய் படம் பிடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. வெளிநாடுகள் குறிப்பா எதை படம் பிடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க?
1: காஷ்மீர்.
0: ஏமா காஷ்மீர் வெளிநாடு இல்லம்மா, நம்ம ஊர் தான் இந்தியா.
1: சிங்கப்பூர்.
0: சிங்கப்பூர் அந்த மாதிரி. ஓகே.
1: அமெரிக்கா. இனிமேல் வெளிநாடுல போயிட்டு
0: அதாவது
1: மொழி நல்லா இருக்கும்.
0: சூப்பர். அந்த அந்த பாடல வருமே, அந்த ஜீன்ஸ் பட பாடல, அன்பே இருவரும் பொடிநடையாக அமெரிக்காவை உடம்பு வருமன்ற மாதிரி சூப்பரா அங்க போய் போட்டோல எடுப்பீங்க.
1: சிங்கப்பூர்ல ஒரு ஒரு
0: சிங்கப்பூர்ல போய் அந்த போட்டோ எடுக்கணும். கரெக்ட். அந்த சிங்கத்துல இருந்து தண்ணி வாயில இருந்து வர மாதிரி அங்க போய் ஒரு போட்டோ எடுக்கணும்
1: ஆசை.
0: சூப்பர் சூப்பர்மா. நன்றி நன்றி. சூப்பரமா சொன்னீங்க. நன்றி. நிகழ்ச்சி நினைவு அடுத்த நேர் வருக வணக்கம்.
2: வணக்கம்.
0: தென்பாக்கத்திலிருந்து வித்யா ரவி.
2: வணக்கம்.
0: அத்திரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் தானே அது?
2: வணக்கம்.
0: வணக்கம் மேம். யார் எங்க இருந்து பேசுறது? பெரும்பாக்கம் வனஜா. மேம் நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கேன் சார். நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நான் நலமா இருக்கேன். சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க, இன்னைக்கான தலைப்பு கேட்டீங்களா?
3: கேட்டேன் சார். உங்க குரல் கேட்கும்போது
0: ரொம்ப சந்தோஷம். நீங்க அடுத்து பேசலாம். சொல்லுங்க, நீங்க தலைப்பு மட்டும் நீங்க சொல்லுங்க.
3: இந்த கிராமத்துலதான் அந்த இது இருக்கும் சார், இந்த பயிர் எல்லாம் வந்து இருக்கும்ல, அதனால அப்படியே காத்து அடிக்கும்
0: பாத்தீங்களா?
3: சூப்பரா இருக்கும்.
0: அந்த இயற்கை அழகு வந்து நீங்க படம் பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க?
3: அது வந்து போட்டோ பிடிக்கணும். அதனால அப்படியே அந்த வாய்க்கா வரத்துல அப்படியே அந்த
0: அந்த வாய்க்கா வரப்புகளாக அந்த வயலோட அழகு இருக்கு, சூப்பரா இருக்கு. அந்த நெல் மணிகள் வந்து அப்படி கொட்டுறது சூப்பர். ஓகே, அதை வந்து படம் பிடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஓகேம்மா, நன்றி நன்றி நன்றி
3: நன்றி நன்றி.
0: நேரம் 12:20. இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: எஸ் வெல்கம் பேக். நேரம் 12:20 ஆயிட்டு இருக்கு. நம்ம ஸ்நேகிதிகள்ட்ட என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து உங்க கையில ஒரு கேமரா இருக்கு, எந்த விஷயத்த நீங்க படம் பிடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, எந்த ஒரு அழகிய சினாரியோ வந்து நீங்க படம் பிடிச்சு நான் உலகத்துக்கே காட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்ற ஸ்நேகிதிகள் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நேர ஸ்நேகிதி யாரு பாத்திரலாம் வருக. வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, உங்கள் ஆர்வத்தை நான் பாராட்டுகிறேன். ஆனா இது ஸ்நேகிதிகளுக்கான ஸ்லோ அல்லவா
1: ஐயா?
0: ஐயா ஐயா,
1: இது சேர்ந்த பூந்தமல்லி போஜராஜா பேசுறேன். ஒரே ஒரு விண்ணப்ப ஐயா.
0: சொல்லுங்க ஐயா.
1: நானு கேமராவை தொட்டு பார்த்தது இல்ல, ஆனா ஜனல என்ன விட்டு போயிடுவாங்க எங்க அம்மா
0: வயசுல. ஐயா
1: பாப்பேன்.
0: சூப்பர் ஐயா, நீங்க சிறப்பா சொல்லிட்டீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது கருத்துகள் இருந்தா நம்ம முகநூல் பக்கத்துல நீங்க பதிவு பண்ணலாம். நன்றி நன்றி. எஸ் நிகழ்ச்சியில நீ அடுத்த ஸ்நேகிதி யார் என்னன்னு பாத்துலாம் வருக. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யாருங்கிறது பேசுறது? நலமா இருக்க, உங்களுக்கு ரெண்டு வணக்கம். எப்படி சிரிப்ப பாருங்க, சொல்லுங்கம்மா.
2: நான் ஒரு வணக்கம் கொடுத்தா நீங்க ரெண்டு வணக்கம்.

0: ரெண்டு வணக்கம் சொல்லணும், அன்ப வந்து ரெட்டிப்பா திருப்பி தரணுமா அந்த மாதிரி. சரி சொல்லுங்கம்மா, இப்ப இன்னைக்கு வந்து உலக போட்டோகிராபி தினம் சரியா, அதனால உங்க கையில ஒரு கேமரா இருக்கு, நீங்க எதை படம் பிடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க?
1: நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு முன்ன குத்தாலம் போனேன் சார்.
0: ஆ ஓகே.
1: குத்தாலம் போய் அந்த நீர் வீழ்ச்ச சும்மா செல்லுல போட்டோ எடுத்தோம்.
0: ஓகே.
1: அது இப்ப வந்து எப்படி எடுக்கணும்னா கேமரா போட்டு
0: போட்டோ எடுக்கணும். குத்தால அருவியிலே குளிச்சது போல இருக்குதா அப்படின்னு ஒரு பாடல் வருமே அந்த மாதிரி. சூப்பர், அதை வந்து நீங்க படம் பிடிக்கணும்.
1: குத்தால வீழ்ச்சியில அதை எடுக்கலாம்னு ஒரு ஆசை.
0: ஓகே, அந்த குற்றாலத்தை வந்து படம் பிடிக்கணும்னு உங்களுக்கு ஆசை?
1: ஆமா சார்.
0: சூப்பர், அதுல நல்லா இருக்கும் அந்த இயற்கை வனப்ப அந்த 5 அருவிகள் அதெல்லாம் பாக்குறப்போ அவ்வளவு அழகா இருக்கும். ஓகே ஓகே,
1: போய் குளிச்சுக்கலாம்.
0: ஓகே சூப்பர் சூப்பர். ஓகே, அதை வந்து ஒரு இதுல எடுக்கணும், ஒரு நம்ம DSLR கேமரால வந்து எடுக்கணும்னு உங்களுக்கு ஆசை. ஓகேம்மா, உங்க ஆசை நிறைவேறிடும். நன்றி, வணக்கம்.
1: ஆ
0: சொல்லுங்கம்மா.
1: சாப்பிட்டீங்களா?
0: நல்லா சாப்பிடுங்கம்மா, சாப்பிட்டு தெம்மா இருங்க. நன்றி நன்றி. எஸ், நெய்திகள் சூப்பரா பதில் சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தவங்களும் வித்தியாசமான பதில்கள் கொடுத்துட்டு இருக்கேன். ஒருத்தன் நான் நெல்மணிகள் அந்த வயல்வெளியில போய் அந்த அழகை வந்து நான் போட்டோ பிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஒருத்தங்களும் அருவிகள் குறிப்பா ரெண்டு பேர் சொல்லிட்டாங்க. நான் வந்து கேரளால இருக்க அந்த திருப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் ஆகட்டும், நம்ம குற்றாலம் வந்து நான் போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஒருத்தவங்க, வெளிநாடுகள்ல சிங்கப்பூர்ல போய் நான் போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுறேன் மாதிரி ஸ்நேகிதிகள் வந்து தங்களோட ஆசைகளை வந்து சூப்பரா சொல்லிட்டு இருக்காங்க. சோ எஸ், கண்டிப்பா அது வந்து எட்டாவது தூரம் ஒன்றும் இல்லை. நம்ம கையில ஒரு மொபைல், மொபைலே கேமரா வந்துருச்சு. இருந்தாலும் அவங்க ஆசைப்படுறது என்னன்னா, ஒரு ப்ராப்பரான ஒரு DSLR கேமரால வந்து அழகா அதை வனப்ப வந்து நான் போட்டோ எடுக்கணும்னு அப்படின்னு ஆசைப்படுறாங்க. சூப்பரா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அதற்கு முன்னாடி நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காதல் கொண்ட என் திரைப்படத்திற்கு ஒரு அருமையான பாடல் தான் வர இருக்கு. காதல் மட்டும் புரிவதில்லை அப்படின்றது ஹீரோ சொல்றாரு. சோ அந்த பாடலை கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ 91.4. இங்க எல்லாமே சமதூளு.

0: ரெயின்போ எஃப் 101.4 இங்கு எல்லாமே சமதூளு.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை,
2: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
1: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
2: ஆகஸ்ட் 21 சென்னை பி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
3: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன, இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
4: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
3: செம்ம டேஸ்ட்,
4: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னரி லெமன்.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை,
2: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
1: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
2: ஆகஸ்ட் 21 சென்னை டி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.

வெல்கம் பேக் நேர்களை. நேரம் 12:31 ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் 101.4 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி வித் ஆர்ஜே அர்ஜுன். எஸ், இன்னைக்கு போட்டோகிராஃபி சம்பந்தமா தான் பேசிட்டு இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு வேர்ல்டு போட்டோகிராஃபி டே. எஸ்

0: அதாவது 1839 ஆகஸ்ட் 19 தான் வந்து இந்த டே வந்து கொண்டாடி இருக்காங்க. ஐ மீன் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து புகைப்படத்துல ஒரு முக்கியமான ஒரு கருவி ஒன்று அன்னைக்குதான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அந்த டேக்ரோ டைப் அப்படின்ற முறையை வந்து அன்னைக்குதான் அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்றதுக்காக அதை நினைவு கூறுற விதமா வந்து இந்த ஆகஸ்ட் 19 வந்து நம்ம வேர்ல்டு போட்டோகிராபி டேவா வந்து கொண்டாடி இருக்கோம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதான் ஒரு புகைப்படம் அப்படின்றது ஒரு காட்சியை பதிவு பண்றது மட்டும் கிடையாது, அது ஒரு காலத்தையே நமக்காக பாதுகாத்து வைக்கிற ஒரு சொத்து இல்லையா? அந்த மாதிரி ஸ்நேகிதிகள்ட்ட நான் தான் கேட்டுட்டு இருக்கேன், உங்ககிட்ட ஒரு கேமரா இருக்கு, நீங்க எந்த தருணத்தை எந்த அழகான விஷயத்த படம் பிடிக்கணும்னு ஆசைப்படுவீங்க அப்படின்னு நம்ம ஸ்நேகிதிகள்ட்ட கேட்டுட்டு இருக்கேன். ஸ்நேகிதிகள் சூப்பரான பதில்கள் எல்லாம் கொடுத்துட்டு வராங்க. அந்த வரிசையில் அடுத்ததாக இனியும் ஸ்நேகிதி யாருன்னு பாத்திரலாம் வருக. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: சென்னை பெருங்களுக்கு வழி பேசுறேன்.
0: வணக்கம் வணக்கம். நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி சார் இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன். சொல்லுங்க. தலைப்பு கேட்டீங்களா?
1: எனக்கு இந்த பனி பனித்துளி மேல பில்லு மேல இருக்கும்ல
0: பனித்துளி சிறு பனித்துளி பனித்துளி
1: இருக்கும் பாருங்க,
0: இது மேல
1: அது ரொம்ப பிடிக்கும். அது போட்டோ பிடிச்சு
0: அதாவது இலை மேல இலை மேல இருக்க பனித்துளியா?
1: பில்லுங்க மேல, பில்லுங்க மேல காலங்கத்தால பனியில வரும்ல.
0: ஓ புல்லு புல்லு மேல.
1: பில்லுங்க மேல.
0: ஓகே ஓகே, அது மேல இருக்க பனித்துளி ஆக அழகா இருக்கும். சொன்ன மாதிரி
1: தாஜ்மஹால் போட்டோ ரொம்ப பிடிக்கும்.
0: சூப்பர் சூப்பர், தாஜ்மஹால்
1: அதை பிடிச்சு.
0: மூன்று விஷயங்கள் சொல்லிருக்கீங்க, தாஜ்மஹால் ஒண்ணு, அந்த புல்வெளியோட அந்த பனித்துளி. சூப்பர். அந்த பாடல இருக்கீங்க, புல்வெளி புல்வெளி ஒரு பனித்துளி. சூப்பர். அந்த மாதிரி அதை எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. நன்றி நன்றி, சிறப்பா சொன்னீங்க. நன்றி நன்றி. நிகழ்ச்சியில நீ மறுத்து நேர் வருக. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
2: பட்டாபுரம் கலையரசி.
0: வணக்கம் வணக்கம்மா, நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கு ஐயா.
0: சொல்லுங்க, என்ன தலைப்பு கேட்டீங்களா?
2: ஆல்பம் போட்டு வச்சிருக்காங்க 2013.
0: அப்ப ஆல்ரெடி நீ வந்து ஒரு போட்டோகிராபர் தான் போலயே.
2: நாங்க வாங்க வீடு எல்லாமே போட்டோ பிடிச்சி இயற்கை காட்சிகள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கையா.
0: சூப்பர் சூப்பர் மா, ஆல்ரெடி நீங்க ஒரு பெரிய போட்டோகிராபர் அப்படி சொல்லலாமா?
2: கண்டிப்பா கண்டிப்பா, பையன் நல்ல நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, குழந்தைங்க மூலம்.
0: ஓகே ஓகே,
2: நம்ம பல மரத்துக்கு போக அவங்க நம்மள வளர்க்கறாங்க இப்ப.
0: ஓகே, அது அமெரிக்கால படம் முடிச்சிருக்கீங்க. நம்ம ஊர்ல நம்ம ஊர்ல குறிப்பா இந்த விஷயத்த நான் படம் பிடிக்கணும் ஆசைப்பட்ட நீங்க எதை சொல்லுவீங்க? நம்ம ஊர்கள்ல இந்த விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை படம் பிடிக்கணும் ஆசைப்படணும் எதை சொல்லுவீங்க?
2: எந்த படத்தை பிடிக்கணும்னு ஆசைப்படுறேன்? இயற்கை காட்சிகள் தான்.
0: நம்ம ஊர்ல இருக்க இயற்கை காட்சிகள்.
2: வணக்கம்.
0: யார் இங்க இருந்து பேசுறா? வணக்கம் வணக்கம்மா, சொல்லுங்க. தலைப்பு
3: கேட்டீங்களா?
0: உங்க கையில கேமரா இருக்கு, எதை எடுக்க போறீங்க சொல்லுங்க சொல்லுங்க.
3: நான் இயற்கை காட்சி தான் சார், மலை
0: மலை. அது இது பொதுவா சொல்லாம குறிப்பா இந்த இடத்துல நான் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன், அதாவது ஒரு ஏற்காடு மலை இல்ல ஒரு வந்து இந்த மேகமலை அந்த மாதிரி ஏதாவது ஒரு மலை குறிப்பா சொல்ல முடியுமா?
3: என்ன சார்?
0: இல்ல குறிப்பா ஒரு இடம், அந்த இடத்துக்கு போய் நான் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன்.
3: ஒரு இடமா?
0: குறிப்பா ஒரு இடம்னா
3: இந்த நதியில எங்க இருக்கிற பறவைகளும் செடி மரம் அழகா இருக்கு,
0: அழகா இருக்கும். அத நீங்க வந்து ஒரு போட்டோ மூலமா, அது உங்க ஒரு புகைப்பட கருவி மூலமா நீங்க ஆசைப்படுறீங்க?
3: ஆமா சார், அந்த மாதிரி ஆடு ஆறு பக்கத்துல காடு இருக்கிற மாதிரி குடி மரம் இருக்கிற மாதிரி கிளிங்க அந்த குருவிங்க எல்லாம் அழகா இருக்கும்,
0: அந்த
3: மாதிரி எடுக்கணும் சார்.
0: சூப்பர், ரொம்ப சிறப்பா சொன்னீங்க, நன்றி
3: நன்றி.
0: நிகழ்ச்சி நினைவு அடுத்த நேர் வருக. வணக்கம். அடடா, எஸ், நிகழ்ச்சியில அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். மயக்கம் என்ன, அதாவது இந்த புகைப்பட கலைஞர் அப்படின்னு பேசினாலே

இயக்கம் என்ன படத்தை வந்து தவிர்க்கவே முடியாது. அதுல வந்து தனுஷ் அவர்கள் ரொம்பவே சிறப்பாக நடிச்சிருப்பாங்க. ஒரு புகைப்பட கலைஞரோட வழியை வந்து அவ்வளவு சூப்பரா சொல்லியிருப்பாங்க. அது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த படத்துல வந்து அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, ஒரு புகைப்படம் ஒரு கலைஞரா வந்து என்னென்ன விஷயங்கள் இது பண்றாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பரா அந்த மூவி நம்மளுக்கு கன்வே பண்ணிருக்கும். சோ அந்த படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல் வர இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்க எல்லாமே தூளு.

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பனிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை. ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பனிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: வெல்கம் பேக் நேர்களே. நேரம் 12:41 ஆயிட்டு இருக்கு. கேட்டுடுறீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சி வித் ஆர்ஜே அர்ஜுன். நிகழ்ச்சியில் எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க கையில ஒரு கேமரா இருக்குங்க. நீங்க எந்த ஒரு அழகான தருணத்தை போட்டோ எடுக்கணும்னு நினைப்பீங்க, இல்ல எந்த ஒரு அழகிய விஷயங்களை வந்து போட்டோ எடுக்கணும்னு நினைப்பீங்க அப்படின்னு நம்ம ஸ்நேகிதிகள்ட்ட கேட்டுட்டு இருக்கோம். ஸ்நேகிதிகள் நிகழ்ச்சியில பங்கு பெற்று அவங்க பேசணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 298-600-0038, மற்றொரு எண் 295-205-54. நம்பர் சொன்ன உடனே லைன்ல வந்துட்டாங்க, யாரு என்னன்னு பாத்துடலாம். வருக வணக்கம்.

0: வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: இன்னைக்கு கேமரா பத்தி தானே உங்களுக்கு டாபிக்?
0: எஸ் மேம். ஃபர்ஸ்ட் நீங்க யார் என்னன்னு சொன்னீங்களா இன்னும்
1: சூப்பரா இருக்கும். கோயம்புத்தூர்ல இருந்து ஜெயந்தி பேசுறேங்க.
0: வணக்கம். வணக்கம். முதல் தடவையா பேசுறீங்களா நம்ம நிகழ்ச்சியில?
1: இல்ல சார்.
0: ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். மா சொல்லுங்க, உங்க கையில ஒரு கேமரா இருக்குன்னா நீங்க எந்த விஷயங்கள், எந்த ஒரு அழகான தருணங்கள்லயோ இல்ல எந்த ஒரு அழகான விஷயங்களோ போட்டோ எடுக்கணும்
1: நினைப்பீங்க சார்? ஒரு வில்லேஜுக்கு போறோம், ஒரு கிராமம்.
0: ஓகே.
1: ஒரு அந்த காலத்து வீடு எல்லாம் இருக்கு இல்லைங்களா, மச்சு வீடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதனோட அந்த முற்றம், திண்ணை, அப்புறம் உள்ள போனதும் அதனோட கூரை, அதனோட அந்த அந்த வீடோட
0: அமைப்பும் ஆசைப்படுறீங்க. ஓகே, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அத வந்து நீங்க போட்டோ எடுக்கணும்னு
1: ஆசைப்படுறீங்க.
0: சூப்பர் சூப்பர். நன்றி நன்றி. நிகழ்ச்சியில நீ அடுத்த நேரம் வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுற?
2: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி.
0: வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேன்.
0: இன்னைக்கு என்ன டாபிக் கேட்டீங்களா?
2: எனக்கு
0: ஒரு கையில ஒரு போட்டோகிராஃப் இது இருக்கு, கேமரா.
2: எனக்கு என்னன்னா இந்த மேல ஏதாவது பேக்க கோதுமை காயப்படும் போது புறாக்கள் வந்து கொத்திக்கிட்டு இருக்கும்.
0: அடடா,
2: அது ஒரு அழகா இருக்கும் பாக்க.
0: அது அந்த மரகத புறா வெளிநாடுகளுக்கெல்லாம் போனோம். நான் வந்து என் வீடு பக்கத்துல இருக்க இந்த புறா அணில், அதோட அழகே வந்து அவ்வளவு அழகா இருக்கு. நான் அதையே போட்டோ எடுக்கிறேன்னு சூப்பரா சொல்லிருக்கீங்கம்மா.
2: ஆமாங்க பாத்தா, இது அணிலு இப்போ ஓடி பிடிச்சி விளையாடும் போது இருக்கிற அழகு, அது நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை தான் இவங்களுக்கெல்லாம். கோச மரத்துல ஏறி
0: அணில் அணில் பயங்கரமா சேட்டை பண்ணுவோம்.
2: ஆனாலும் அதுங்களோட அழகு, அது ஓடி பிடிக்கிற அழகா போட்டா பிடிக்கிறது. நம்ம மனச என்னதான் வசதி இருந்தாலும் சந்தோஷத்தையே ஏத்துக்கிற மாட்டேங்கிறோம். ஆனா அதுகள்லாம் சின்ன சிறு உயிர்கள்லாம், பணம் இல்ல காசு இல்ல, அதனால எப்பவுமே சந்தோஷமா ஹாப்பியா இருக்கு. அதுங்களை போட்டா எடுத்து நம்ம வைக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும். அதை அடிக்கடி போட்டா எடுக்கணும்னு நினைப்பேன்.
0: ரொம்ப சிறப்பா சொன்னீங்க, நன்றி. சரி, நான் ஸ்நேகிதிகள்ட்ட இந்த க்வெஸ்சன் கேட்டேன்னா பல பேருக்கு தோணிருக்கும், என்னப்பா நம்ம நீங்க வந்து எங்கிட்ட போட்டோ எடுக்க சொல்றீங்க? நாங்களே வீடுகள்ல பல நேரங்கள்ல இருக்கோம், நாங்க வந்து ஒரு இல்லத்தரசிகளா இருக்கோம், எங்களுக்கு என்ன இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாம் கிடைக்குது, நாங்க எப்படி போய் போட்டோலாம் எடுக்கிறது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு சில தகவல்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நீங்க வந்து நிறைய இந்த மேல் போட்டோகிராஃபர்ஸ், அதாவது ஆண்கள் வந்து இந்த போட்டோகிராஃபில வந்து நிறைய பேர் இருக்கிறத நீங்க பாத்திருப்பீங்க. ஆனா குறிப்பா சொல்லணும்னா பெண்களும் இந்த போட்டோகிராஃபி துறையில வந்து சிறந்து விளங்குறாங்க அப்படின்றத நான் இந்த ஹை ஸ்நேகிதி நிகழ்ச்சி வழியா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இல்ல குறிப்பிட்டு சொல்லணும்னா டொரோத்தியா லான்ச் அப்படின்றவங்க அமெரிக்காவோட புகழ்பெற்ற டாக்குமெண்ட்ரி போட்டோகிராஃபர். அது மட்டும் இல்லாம அன்னி லீபோவிட்ஸ் அப்படின்றவங்க வந்து உலகத்துல புகழ்பெற்ற போர்ட்ரேட் போட்டோகிராஃபர் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அப்புறம் சிண்டி செர்மன் அப்படின்றவங்க வந்து தன்னையே மையமா கொண்டு ஒரு கான்செப்சுவல் போட்டோகிராஃபின்றத பண்றாங்க. சோ உலகத்துல இந்த மாதிரி இருக்காங்க. சரி, உலக அரங்கில இருக்காங்க, நம்ம இந்தியாவில இருக்காம இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் இந்தியாவிலயும் இருக்காங்க. ஹோமாய் வீரவாலா, அதாவது ஹோமாய் வீரவாலா அப்படின்றவங்க யாருன்னா, இந்தியாவோட முதல் பெண் போட்டோ ஜேர்னலிஸ்ட், அதாவது முதல் பெண் போட்டோ ஜேர்னலிஸ்ட். நான் வந்து போட்டோ வந்து வெறும் அழகுக்காக இல்லாம அந்த ஜேர்னலிசம் மூலமா வந்து ஒரு முதல் பெண் போட்டோ ஜேர்னலிஸ்டா இருக்கவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹோமாய் வீரவாலா. அது மட்டும் இல்லாம தயாநிதா சிங் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க யாருன்னா கான்டெம்பரரி போட்டோகிராஃபர், அதாவது இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை டாக்குமெண்ட் பண்ற விஷயங்களை வந்து அந்த தயாநிதா சிங் அப்படின்றவங்க செய்யறாங்க. சோ இந்த மாதிரி ஸ்நேகிதிகள், ஸ்நேகிதிகள் இல்லாத துறைகள் என்ன இருக்கு சொல்லுங்க? எல்லா துறைகளையும் கால் பதிச்சிட்டு இருக்கவங்க தான் நம்ம ஸ்நேகிதிகள். சோ அந்த மாதிரி ஸ்நேகிதிகள் உங்களுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கோ அதை வந்து நீங்க நிகழ்ச்சியில பதிவு பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டு வந்தாலும், என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோ திரைப்படத்திற்காக அமுளி தும்ளி அப்படின்னு ஒரு அட்டகாசமான பாடல் இருக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களோட இசையில. சோ இந்த படத்தை பத்தி குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்த படத்துல ஹீரோ வந்து ஒரு போட்டோ ஜேர்னலிஸ்ட் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். இந்த படத்துல இந்த போட்டோ எடுக்கிறதுக்கான த்ரில் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. சோ அவர் என்ன எவ்வளவு கடினமான சிச்சுவேஷன்ஸ்ல வந்து இந்த போட்டோலாம் சூப்பரா எடுக்கிறாரு அப்படின்றது இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. சோ அந்த படத்துல இருந்தே ஒரு பாடல் வர இருக்கு. கிட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்க எல்லாமே சமதுல.

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம் ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: ஆகஸ்ட் 21 சென்னை டி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை. ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம் ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: ஆகஸ்ட் 21 சென்னை டி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: நேரம் 12:51 ஆயிட்டு இருக்கு. கேளுறீங்க சென்னை FM 101.4 ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி வித் ஆர்ஜே அர்ஜுன். நிறைவு பகுதிக்கே வந்தாச்சு. இப்ப போய் நான் தலைப்பு சொன்னா என பேச விடுப்பா அப்படின்னு சொல்லி லிசனர்ஸ் நிறைய பேர் லைன்ல வெயிட் பண்றாங்க. யார பாத்துலாம் பாருங்க. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: நலமா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: கேமரா கையில கொடுத்தா என்ன மாதிரி
2: அவ்வளவுதான் ஆசைப்படுறப்ப இந்த இடத்த நான் போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க நினைக்கிற விஷயம் எது அப்படின்றதான் கேட்டிருந்தேன்.

0: இல்லம்மா, ஒரு அழகிய தருணங்கள் நிறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில கடந்து வந்திருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் போட்டோ எடுத்து நான் ஒரு பொக்கிஷமா வச்சுக்கணும், எல்லாருக்கும் காட்டணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் என்ன?
1: அது வந்து முக்கியமா அவங்களுக்குமே அவங்கவுங்க இந்த திருமண வாழ்க்கையில சார் ரொம்ப அதை புகைப்படத்தை விரும்பி ரசிச்சு பார்த்து அதை பொக்கிஷமா வச்சுக்கிறது எனக்கு அதுதான் ரொம்ப
0: உங்களுக்கு பிடிக்குமா? நான் என்ன கேட்டேன், திருமணத்துக்கு தான் எடுக்க போட்டோகிராஃபர்ஸ் ஆல்ரெடி இருப்பாங்க, நீங்க பர்சனலா உங்களுக்கு கையில ஒரு போட்டோ கொடுத்தா, கேமரா கொடுத்தா, நீங்க எதை போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுவீங்கன்னு நான்
1: கேக்குறேன். நான் அத வந்து இப்ப எங்க உறவினர்களோட சந்தோஷமா ஒரு இடத்துக்கு போனோம்னாலோ அந்த அந்த சந்தோஷமான தருணத்தை போட்டோ எடுத்து வச்சுக்கணும், பொக்கிஷமா
0: அந்த சந்தோஷமான தருணங்கள் வந்து நீங்க போட்டோ எடுத்து வச்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க.
2: என்னங்க
0: புதுசா மொத சங்கர் பிரியன் வாய்ஸ் மாதிரி இருக்கீங்க, சூர்யாங்கிறீங்க, நாளுக்கு நாள் ஒண்ணு சொல்லிட்டே போறீங்களா?
2: என்ன சார், அவங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் நல்லாவே கவனிச்சேன்,
0: அன்னியின் படத்துல வந்து அந்த முதல் பாடல்ல வந்து அந்த டூலிப் தோட்டத்தோட அழக காமிச்சிருப்பாங்க. ஆமா
2: எடுக்கிறதுலப்பா
0: நிறைவேற வாழ்த்துக்கள், கால் பண்ணதுக்கு நன்றி. நன்றி நன்றி. எஸ், நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுங்க. ஸ்நேகிதிகள் சூப்பர் சூப்பரான பதில்கள் எல்லாம் கொடுத்தாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன ஆசை இருக்கு, நான் அதை போய் போட்டோ எடுக்கணும், இதை எடுக்கணும் சூப்பரா சொன்னாங்க. சோ நான் என்ன சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னா, ஒரு புகைப்படம் என்பது வந்து ஒரு காலம் விட்டு சொல்லும் ஒரு சின்ன கடிதம் மாதிரிங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, அந்த கடிதத்தை திறக்கும் போது ஒரு காலமே நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். நீங்க யோசித்து பாருங்க, சில தருணங்கள் நம் வாழ்க்கையில மீண்டும் வராது, சில மனிதர்கள் நம்முடன் மீண்டும் இருக்க மாட்டார்கள், சில இடங்கள் கூட அப்படியே இருக்காது, ஆனா நம்ம எடுத்த புகைப்படங்கள் அப்படியே இருக்கும். அதனால வாழ்க்கை வந்து நமக்கு ஒரு அழகான ஃப்ரேம் கொடுக்கும் போது அதை கொஞ்சம் ரசிச்சு வாழ்ந்துட்டு முடிஞ்சா அதை ஒரு புகைப்படமோ எடுத்து வச்சுப்போம். ஏன் சொல்றேன்னா, காலம் எடுத்து செல்லும் தருணங்களை ஒரு புகைப்படம் மட்டும்தான் நம்மிடம் திரும்பி கொண்டு வரும் அப்படின்னு ஒரு அழகான கோட்டை இந்த வேர்ல்டு போட்டோகிராபி டே அன்னைக்கு சொல்ல ஆசைப்படுறேன். முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம நிறைய பெண்களும் இந்த போட்டோகிராபி துறையில ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் நான் இந்த ஷோல சொன்னேன். சோ பெண்கள் ஆகி நீங்க எந்த தயக்கம் இல்லாம நான் நினைச்ச விஷயங்களை, நான் ரசிச்ச விஷயங்களை வந்து நீங்களும் ஒரு போட்டோ மூலமாவோ இந்த உலகத்துக்கு காண்பிக்கலாம். அதுக்கு வயது ஒரு தடை இல்லை, ஆர்வம் இருந்தால் மட்டுமே போதும். கிடைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்க எல்லாமே தூளு.

0: கேப்டன் மூவி போலாமா?
1: ஏமா, மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி புடிச்சதை சாப்பிடலாம்னா மாச கடைசி வேற கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
0: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
1: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
0: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
1: இரு, ஊர் ஊட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
0: காய்கறிகளும் பழங்களும்,
1: சாப்பிட கூடாதது
0: ஜங்க் ஃபுட்ஸும் கூல் ட்ரிங்க்ஸும்,
1: செய்ய வேண்டியது
0: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்,
1: செய்ய கூடாதது
0: தூங்காம மொபைல் பாக்குறதும், 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்,
1: வலிமைக்கு
0: உணவு,
1: அமைதிக்கு
0: இசை,
1: கோபம் வந்தா
0: மெடிடேஷன்,
1: சோகமானா
0: புத்தகம்.
1: போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
0: போலாம், ரைட்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எல்லாருக்கும் வணக்கம். நேரம் 1:01 ஆயிற்றுக்கு. திரைகானம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் உங்கள் ஆர்ஜே மோகன்ராஜ் பழனி. இனிமையான இதமான பாடல்களை கேட்டு ரசிக்க போகிறோம். அந்த வகையில் நாம் கேட்க போகிற முதல் பாடல் டிஎம் சவுந்தரராஜன், பி சுஷீலா அவங்களுடைய குரலில், கண்ணதாசன் வரிகளில், கே வி மகாதேவன் இசையில் வந்துட்டே இருக்குது. வசந்த மாளிகை திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

தரகடதான்

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை,
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம் ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை, ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை,
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம் ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: நேரம் 1:11 ஆயிற்றுக்கு. திரைக்கான நிகழ்ச்சியில் இதமான பாடல்கள். அடுத்ததாக கேட்க போகிற பாடல் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா அவங்களுடைய குரலில், புலமைப்பித்தன் வரிகளை எம் எஸ் விஸ்வநாதன் இசையில். இதயக்கணி திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை பி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: பி சுஷீலா உங்களுடைய குரலில், கண்ணதாசன் வரிகளில், கேபி மகாதேவன் இசையில், திலானா மோகன அம்பாள் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல், அடுத்ததா இரு மகள்கள் திரைப்படத்திலிருந்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா. பி சுஷீலா உங்களுடைய குரலில், வாலியின் வரிகளை எம் எஸ் விஸ்வநாதன் இசையிலையும் நம்ம கேட்டு ரசித்தோம். பாடல்களை தொடர்ந்து கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அடுத்ததாக கேட்க போகிற பாடல் TM சவுந்தரராஜன் குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், தங்கப்பதக்கம் திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

மாமா, காஞ்சி போன பூமி எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறவங்க எல்லாம் உங்க கவலைய தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க. ஆனா தெய்வமே கலங்கி நில்லா, அந்த தெய்வத்துக்கு யாரால ஆறுதல் சொல்ல முடியும்?

நேரம் 1:25 ஆயிட்டிருக்கு. அடுத்ததாக நாம் திரைக்கானத்தில் கேட்க போகிற பாடல் டிஎம் சவுந்தரராஜன் குரலில், வாலியின் வரிகளில் எம்எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் வந்துட்டே இருக்கு. படகோட்டி திரைப்படத்திலேருந்து கேட்டு ரசிக்கலாம்.

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை. ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: மனதிற்கு இதமான பாடல்களை நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். நேரம் இப்போ 1:30 ஆயிட்டுருக்கு. அடுத்ததாக கேட்க போகிற பாடல் டிஎம் சவுந்தரராஜன் குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம்எஸ் விஸ்வநாதன் இசையில், அவன்தான் மனிதன் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே செம்மதூளே.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்,
1: ஏடிஎம், அக்ஷயா தங்க மாளிகை.
2: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
1: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
2: August 21 சென்னை டி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
1: ஏடிஎம், அக்ஷயா தங்க மாளிகை.
3: நேரம் 1:40 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 திரைக்கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க போகிற பாடல் டிஎம் சவுந்தரராஜன், பி சுஷீலா அவங்களுடைய குரலில், வாலியின் வரிகளில் எம்எஸ் விஸ்வநாதன் இசையில், குடியிருந்த கோயில் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. கேட்டு ரசிக்கலாம்.

நேரம் 1:47 ஆயிட்டுருக்கு. திரைக்கானமில் அடுத்து தான் நம்ம கேட்டு ரசிக்க போகிற அந்த பாடல் டிஎம் சவுந்தரராஜன், பி சுஷீலா அவங்களுடைய குரலில், வாலியின் வரிகளில், எம்எஸ் விஸ்வநாதன், ராமமூர்த்தி இசையில், படகோட்டி திரைப்படத்திலேருந்து கேட்டு ரசிக்கலாம்.

திரைக்கானம் நிகழ்ச்சியோட நிறைவுப்பாடல் டிஎம் சவுந்தரராஜன் எல்ஆர் ஐஸ்வர்யாங்களுடைய குரலில் வாலியின் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்தில் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். இவ்வளோ நேரம் பாடல்களை உங்களுக்காக ப்ளே பண்ணிட்டுருக்கிறேன். நான் உங்கள் ஆர்ஜி மோகன்ராஜ் பழனி. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே செம்மதூள். மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்

மதிய வணக்கம் அன்புநேயர்களே, நேரம் 2:01. சென்னை ஃபம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மெலோடிஸ், இதமாய் இசையாய். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருப்பது நான் அர்ஜுன். எஸ், ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில அருமையான பாடல்கள், நல்ல மெலோடியான பாடல்கள் தான் இந்த 1:30 நேரம் நீங்க கேட்க போறீங்க. நிகழ்ச்சியில் முதலாவதாக நீங்க கேட்க இருக்கும் பாடல் புன்னகை மன்னன் திரைப்படத்திற்காக கவிதை கேளுங்கள் அப்படின்னு ஒரு அருமையான பாடல் தான் பிளேயாக இருக்கு. வாணிஜிராம் அவங்களோட வாய்ஸ்ல, இளையராஜாவோட பியூட்டிஃபுல்லான கம்போஷன்ல கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4, இங்க எல்லாமே தூளு.

தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின் திருக்கிட்ட தின் தின்னா நாக்கு தின் திருக்கிட்ட தின்னா தின்னா தின் திருக்கிட்ட தின் தின்னா நாக்கு தின் திருக்கிட்ட

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை பி நகர் பனிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை. ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை பி நகர் பனிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.

நேரம் 2:12 ஆயாச்சு. சென்னை எஃப்எம் 91.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மெலோடிஸ், இதமாய் இசையாய். ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீங்கள் கேட்க இருக்கும் பாடல், பாடும் பறவைகள் திரைப்படத்திற்காக கீரவாணி அப்படின்னு ஒரு அருமையான சங்கம் பிளே ஆக இருக்கு. எஸ்பிபி அவர்கள் வாய்ஸ்ல எஸ் ஜானகியும் பாடியிருக்காங்க. வைரமுத்து வரிகள்ல இளையராஜா இசையில கெட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்க எல்லாமே தூளு.

நேரம் 2:20. நேயர்கள் கவனத்திற்கு, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மெலோடிஸ் வித் ஆர்ஜே அர்ஜுன். எஸ், நிகழ்ச்சியில் மெலோடிஸான பாடல் தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அடுத்ததாக அந்த வரிசையில் அடுத்ததாக நீங்கள் கேட்க இருக்கும் பாடல் மௌனராகம் திரைப்படத்திற்காக ஒரு அருமையான பாடல் தான் பிளே ஆகிருக்கு. எஸ்பிபி அவரோட பியூட்டிஃபுல்லான வாய்ஸில் நைட் இந்த சாங் வந்து கண்டிப்பாக எல்லோரும் டெரஸில் பாடணும்னு நினச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பாடல் தான் நிலாவே வா அப்படின்னு ஒரு அருமையான பாடல் பிளே ஆகிருக்கு. கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சமதூள்.

நேரம் 2:25. ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. எஸ், நிகழ்ச்சியோட நிறைவா நாம் கேட்க இருக்கும் பாடல் யாரோ எழுதிய கவிதை திரைப்படத்திற்காக இதயம் முழுதும் அப்படின்னு ஒரு அருமையான பாடல் தான் கேட்க போறோம் வாணிஜிராம் அவங்களோட பியூட்டிஃபுல்லான வாய்ஸ்ல. எஸ், மீண்டும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் அர்ஜுன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்க எல்லாமே தூள்.

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். இந்திய தகவல் பணி மற்றும் புள்ளியியல் சேவை அதிகாரிகள் தங்களது பொறுப்புகளை அர்ப்பணிப்புடனும் வெளிப்படை தன்மையுடனும் நிறைவேற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அறிவுறுத்தியுள்ளார். மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. பிற நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் காரணமாக ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சுரங்கம் மற்றும் கனிமங்கள் சட்டத்திருத்த மசோதா அத்துறையை நவீனமயமாக்குவதற்கு உதவிடும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரிக்ஸ் இளையோர் மாநாடு குஜராத் மாநிலம் காந்திநகரில் இன்று தொடங்கியது. தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்காக அமைக்கப்பட்ட ராதாகிருஷ்ணன் குழுவின் பரிந்துரைகளை செயல்படுத்துவது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. கர்நாடக வனப்பகுதியில் தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கர்நாடக அரசையும் மத்திய அரசையும் வலியுறுத்துவதாக பாமக தெரிவித்துள்ளது. சிங்ஃபீல்ட் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 8வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார். கேலையில் நடைபெற்ற இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு ஷர்மா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரியான்ஷு ரஜாவத், மிராபா லுவாங் மெய்ஸ்னம், அனேரி கோட்டக், ஜி ஆர் ராவத், லிஷா பால், தன்வி பற்றி, மேதவி நாகர் மற்றும் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: பாக்க மருத்துவக் கல்லூரியின் இணை பேராசிரியரும் மகப்பேறு மற்றும் மகளிர் நல மருத்துவ நிபுணருமான டாக்டர் ஆர் தில்லைநாச்சியார் அவர்கள் தான் நம்மோட நிலையத்தில் இணைஞ்சிருக்காங்க. அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம் வணக்கம்.
0: நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும்.
0: எஸ், இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்னும் நம்ம என்ன எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதவிடாய் நின்ற பிறகு பெண்கள் தங்கள் உடல் நலத்தை எவ்வாறு பராமரிப்பது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் டாக்டரோட விரிவாக உரையாட போகிறோம். ஸோ எஸ், நேயர்களும் நிகழ்ச்சியில் இணைஞ்சு டாக்டர்கிட்ட இன்றைய தலைப்பு குறித்த தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம், உங்களோட சந்தேகங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக பெண்கள் வந்து நிகழ்ச்சியில் ஆர்வமாக பங்கு பெறலாம். ஸோ நேர்களாக நீங்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெறணும்னா நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 298-6-0-0-3-8 மற்றொரு எண் 295-2-0-5-5-4 முன்னிணைப்பிற்கு 0-4-4. எஸ் டாக்டர், முதல்ல எனக்கு இந்த ஒரு க்வெஸ்சன் இருக்கு, அதாவது மெனோபாஸ் அப்படின்னா என்ன டாக்டர், அது எந்த வயதில் பொதுவாக ஏற்படும்?
1: மெனோபாஸ் என்பது மாதவிடாய் தொடர்ந்து 12 மாதங்கள் வரவில்லை என்றால் அது மெனோபாஸ். அது எந்த ஏஜில் பர்டிகுலராக 45 வயதிலிருந்து 55 வரை அவங்களுக்கு அந்த பீரியட்ஸ் 12 மாதங்கள் தொடர்ந்து வரலைன்னா அது மெனோபாசல் பீரியட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ரேஞ்ச் அட் த ஏஜ் மோஸ்ட்லி அக்கர்ஸ் அட் த 50 வயசுலேருந்து 51 வயசில் அவங்க அந்த பீரியட்ஸ் அவங்களுக்கு ஸ்டாப் ஆகலாம். ஸோ இது வந்து பெரிமெனோபாசல் பீரியட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுதான் நம்ம பெரிமெனோபாசல், 45 வயசுலேருந்து 55 வயசு வரை பெரிமெனோபாசல் பீரியட்னு சொல்கிறோம். ஸோ இந்த பெரிமெனோபாசல் பீரியடுக்கு முன்னாடியே அந்த சிம்டம்ஸ் வர ஆரம்பிச்சிடும். எப்போ வர ஆரம்பிக்கும்? 4 வருஷத்துலேருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பெரிமெனோபாசல் ஏஜ்லேருந்து அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கான அந்த சிம்டம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து பெரிமெனோபாசல் பீரியட்னு சொல்கிறோம், மெனோபாஸ் ரேஞ்சுன்னு சொல்கிறோம், ப்ரீமெச்சூர் மெனோபாஸ் 40 வயதுக்கு முன்னாடியே வர்றது தட் இஸ் அப்நார்மல், அப்படியே வந்தாலும் அது ப்ரீமெச்சூர் மெனோபாஸ். ஸோ மெனோபாஸ்க்கு அப்புறம் வர்ற பீரியடை வந்து போஸ்ட் மெனோபாசல் உமன், போஸ்ட் மெனோபாசல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனால் அவங்களுக்கு பல விதமான அறிகுறிகள், பெண்கள் மன உளைச்சல் அந்த மாதிரிலாம் உருவாகலாம்.
0: எஸ் டாக்டர், நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க இந்த ப்ரீ மெனோபாசல் ஏஜ் அந்த போஸ்ட் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த வயது, குறிப்பிட்ட வயது வந்த உடனே வந்து அந்த மாற்றங்கள் வந்து உடலில் தென்படுமா?
1: ஆமாம், அதற்கு முன்பாகவே பெண்கள் இப்போ 40 வயது ஆயிட்டாவே அவங்களுக்கெல்லாம் இந்த உடல் மாறுபாடுகள், ஃபிசிக்கல் சேஞ்சஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். உடல் சோர்வு, மனசோர்வு அண்டு டைஜஷன் ப்ராப்ளம், யூரினரி ட்ராக்ட் ப்ராப்ளம் எல்லாமே அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும்.
0: ஓகே டாக்டர், நேர்கள் இணைப்பில் இணைஞ்சிருக்காங்க, உங்கள்கிட்ட பேசிடலாம். நிகழ்ச்சி நினைவு முதல் நேர் வருக. வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம் சார், உங்க சந்தேகங்களை டாக்டர் கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். ஆ வணக்கம், சொல்லுங்க சொல்லுங்க சுந்தர், சொல்லுங்க.
2: வணக்கமா.
1: வணக்கம். வணக்கம் சொல்லுங்க.
2: வீட்டில் பேத்தி வந்து 15 வயசாகுது.
1: ஓகேங்க.
2: அது இப்போ கடந்த 2 மாதமா பீரியட்ஸ் வரலமா?
1: ஓகேங்க ஓகேங்க.
2: அதுக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் ஒண்ணும் புரியல. தைராய்டு டெஸ்ட் எடுத்து தைராய்டு எதுவும் இல்ல, பிளட்லயும் இல்ல, ஒண்ணும் எல்லாமே நார்மலா இருக்கு. பட் அயன் கம்மியா இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்து.
1: எவ்வளவு வந்திருக்கு சொல்லிருக்காங்க அயன், ஹீமோகுளோபின்?
2: அயன் சரியா
1: கவனிக்கல. ஆமா. இப்ப அவங்க எத்தனை வயதுல அவங்களுக்கு பருவம் அடைந்தாங்க? இப்ப 15 வயசுன்னு சொல்றீங்க. பதிமூணு வயது இருக்குமா?
2: 13 வயது.
1: ஓகே. இப்போதான் அவங்களுக்கு பருவம் அடைந்து 2 வருடங்கள் ஆகுது. அந்த இதெல்லாம் வந்து பியூபர்ட்டி, ப்யூபர்டல் சேஞ்சஸ் அவங்களுக்கு வந்து இப்பொழுது தான் அவங்களுக்கு வந்து அந்த ஹார்மோன் எல்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்போ அவங்களுக்கு அந்த இர்ரெகுலராக இருக்கும், சரிங்களா? அதை நம்ம ரெகுலரைஸ் பண்ணிக்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஹீமோக்ளோபின் கரெக்ட், தைராய்டு நார்மல்னு சொல்லிட்டீங்க, ஹீமோக்ளோமீட்டர் கரெக்ட் பண்ணணும். ஸோ பக்கத்தில் உள்ள கைனகாலஜிஸ்ட்டை போய் கன்சல்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஹீமோக்ளோபின் கரெக்ட் பண்ணுங்க. அண்ட் பீரியட்ஸ் வர்றதுக்கும் அவங்களுக்கு ரெகுலராக வர்றதுக்கும் டேப்லெட் கொடுப்பாங்க, சரிங்களா?
0: நன்றி.
1: தேங்க்யூ.
0: நிகழ்ச்சியில் இனி அடுத்த நேர்
3: வரும். ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம் சார்.
3: நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலேருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சந்திரசேகர் சார், உங்களோட சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேட்கலாம்.
3: டாக்டர் வணக்கம். மெனோபாஸ் ஸ்டேஜ் நிற்கும் போது சிலருக்கு வந்து அதிக அளவிலான ப்ளீடிங் அப்படிங்கறது வருது. அது ஒரு சில நாட்கள் இருக்கு, அதன் பிறகுதான் நிக்குது. மெனோபாஸ் ஸ்டேஜ்ல ஏன் அதிக அளவிலான அந்த ப்ளீடிங் அப்படிங்கறது இருக்கு, அது ரொம்பவே கவலைக்கிடமாக நம்ம நினைச்சு வருத்தப்படணுமா, இல்ல ஓகே அது பார்ட் அண்ட் பார்சல் அப்படின்ட்டு விடணுமா, அது ஒரு கேள்வி.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹலோ ஹலோ ஹலோ டாக்டர், ஹலோ டாக்டர்.

மதிய வணக்கம் நேர்களே, நேரம் 3:03 ஆயாச்சு. சென்னை எஃப்எம் 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களோடு இணைந்திருப்பது நான் அர்ஜுன். இன்றைக்கு நிகழ்ச்சியில் கீழ்

0: ரெண்டாவது இந்த மெனோபால் ஸ்டேஜஸ்க்கு அப்புறமா தான் பெண்களுக்கு இந்த மூட்டு வந்து பிரிட்டில் ஆகும். அப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு 50-60 இயர்ஸ்க்கெல்லாம் அந்த என்ன சொல்றது உடல் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆகிறதுனால அவங்க போன்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரெஜைல் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் மெனோபாஸ் உண்மையாலுமே பெண்களுக்கு இருக்கக்கூடிய போன்ஸ் இன்னும் பிரிட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கூடவா, அல்லது இட்ஸ் ஜஸ்ட் அ மித்தா? இதை பத்தி கொஞ்சம் விளக்கம்.
1: எல்லா உமன்களுக்கும் கிடையாது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நீங்க கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் சொல்லிடுவோம். இர்ரெகுலர் பீரியட்ஸ் வருது, சம்டைம்ஸ் ஹெவி ஃப்ளோ வருது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மருத்துவர்கிட்ட சேர்ந்து பக்கத்தில் உள்ள கைனகாலஜிஸ்ட்டை போயிட்டு அவங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு, ஏன்னா 12 மாதங்கள் தொடர்ந்து வரல, வராமல் திரும்ப வருது. 12 மாதங்கள் மட்டும் இல்லை, 6 மாதங்கள் வராமல் இருந்துமே இந்த ஏஜ் குரூப்பில், அந்த பெரிமெனோபாசல் ஏஜ் குரூப்பில் அவங்களுக்கு வராமல் இருந்து 6 மாதங்கள் வராமல் இருந்து திரும்ப பீரியட்ஸ் வருது. ஹெவி ஃப்ளோவாக போகுது, லைட்டாக போகுது, இல்லை ஸ்பாட்டிங் ரொம்ப நாள் தொடர்ந்து போயிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த எண்டோமெட்ரியல் திக்னஸ் நமக்கு பார்க்கணும். திக்னஸ் மோர் தென் 4 mm கண்டிப்பாக அவங்களுக்கு பயாப்சி எடுக்கணும். பயாப்சி எடுத்து அது வந்து மெலிக்னன்சி எதுவும் இல்லை அப்படின்னா அதுக்கேற்றப்பல ஹார்மோனல் டேப்லெட்ஸ் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ பீரியட்ஸ் வந்து ஸ்டாப் ஆகிற வரைக்கும் அவங்க அதுக்கு அடுத்து கேர் எடுத்துப்பாங்க. ஸோ இது வந்து அந்த ஹெவி ஃப்ளோவோ இர்ரெகுலர் பீரியட்ஸோ சரி பண்ணுறதுக்கு நீங்கள் பக்கத்தில் உள்ள டாக்டர் கைனகாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணலாம். செகண்ட், இதெல்லாம் இந்த நீங்கள் போன் பிரிட்டில் ஆகிறது, போன் தேய்மானம் ஆகிறது, அவங்களுக்கு ஃப்ராக்சர் வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, ஸோ இதெல்லாம் இந்த மெனோபாசல் சேஞ்சஸ் தான். ஸோ கால்சியம் லெவல் வந்து போன்லேருந்து வெளியே போகிறனால போனோட திக்னஸ் ஆஸ்டியோபோரோசிஸ் சேஞ்சஸ் மோர் அதிகம். ஸோ அதனால தான் பெரிமெனோபாசல் உமன்ஸ் எல்லாம் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும். ஸோ அவங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் மாஸ்டர்கள் செக்அப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எல்லா ஹார்மோன்ஸ் லெவல் எல்லாம் நார்மலாக இருக்கா, ஸோ விட்டமின் டி கால்சியம் லெவலாக நார்மலாக இருக்குன்னா அவங்களுக்கு விட்டமின் டி கால்சியம் மெக்னீஷியம் அந்த சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த போன் மினரல் போன் டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இன்க்ரீஸ் பண்ணால் நம்ம அந்த ஃப்ராக்சர்லேருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.
2: எஸ், நேர்கள் இந்த மாதிரி கேட்டாங்க, அதுலேயும் ஆச்சரியம் என்னென்னா ரெண்டு ஆண் நேர்கள் வந்து பேசினாங்க. ஸோ பெண்களும் நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு உங்களுக்கான சந்தேகங்களை நம்ம டாக்டர்கிட்ட கேட்கலாம். பெண்கள் பங்கு பெறணும்னா அவங்க அழைக்க வேண்டிய எண்கள் 298-6-0-0-3-8 மற்றொரு எண் 298-5-2-0-5-5-4 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். முன்னிணைப்பிற்கு 0-4-4 அப்படின்ற நம்பரையும் சேர்த்துக்கலாம். எஸ், உங்களுக்கு இந்த மாதவிடாய் பற்றிய சந்தேகங்களாக கூட குறிப்பாக இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க டாப்பிக்கே வந்து மாதவிடாய் நின்ற பிறகு பெண்கள் தங்கள் உடல் நலத்தை எவ்வாறு பராமரிப்பது அப்படின்றதான் ஃபோக்கஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ டாக்டர், போன நேரோட அந்த காலரோட கொஷினில் நான் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். அதாவது என்னென்னா அவர் வந்து இந்த இது விட்டமின்ஸ், அதாவது இது குறிப்பாக சொல்லணும் விட்டமின் டி, நீங்கள் வந்து இந்த போன் டென்சிட்டி அதை பற்றிலாம் கேட்டாங்க. ஸோ அந்த விஷயங்களை கவனம் செலுத்த வேண்டியது எந்தளவு முக்கியம், ஒரு போன் சம்மந்தமான விஷயங்களில் வந்து நம்ம கவனம் செலுத்த வேண்டியது எந்த விஷயம், குறிப்பாக மாதவிடாய்க்கு அப்புறம்?
1: ஸோ அவங்களுக்கு எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த உமன்ஸ் அந்த பெரிமெனோபாசல் சிம்டம்ஸே அவங்களுக்கு வந்துட்டு கால்வலி, பேக் பெயின் அண்டு மூட்டு தேய்மானம், நடக்கிறதுக்கு கஷ்டப்படுறது, இதெல்லாமே அந்த பெரிமெனோபாசல் ஏஜ்லேயே ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அப்போ அவங்க வந்துட்டு கால்சியம் விட்டமின் டி லெவல்லாம் பார்த்துக்கணும். ஸோ விட்டமின் டி கண்டிப்பாக மோஸ்ட் ஆஃப் த நம்ம கண்ட்ரீஸில் மோஸ்ட் ஆஃப் த உமன்ஸ் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்குது. ஸோ விட்டமின் டி லெவல் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் டோஸ் ஆஃப் விட்டமின் டி எடுத்துகிட்டு, ஸோ விட்டமின் டி இருந்தால் தான் கால்சியம் அப்சார்ப்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ விட்டமின் டி கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் சப்ளிமெண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த மெனோபாசல் உமன்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்களோட அந்த கால்சியம் லெவலை இன்க்ரீஸ் பண்ணால் அவங்களுக்கு இந்த போன் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ போன் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆனால் இந்த மாதிரி ஃப்ராக்சர் அந்த வாய்ப்புகளும் கம்மியாகும்.
2: ஸோ அதில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம்.
1: கண்டிப்பாக.
2: ஓகே சார், டாக்டர் நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க. வருக, வணக்கம். வணக்கம்.
3: மதிய வணக்கம் சார். அர்ஜுன் சார்.
2: வணக்கம். வணக்கம் சார், இணைப்பில் தான் இருக்கீங்க. யார் எங்கிறது பேசுறீங்க? வணக்கம் சார், உங்க சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேட்கலாம் சார்.
3: வணக்கம் டாக்டர்.
1: ஆ வணக்கம். வணக்கம். வணக்கம்
3: மேடம், ரெண்டு கேள்வி மேடம். மோனோபாஸ்க்கு அப்புறம் அவங்க என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டு பேக் டு நார்மலா இருக்கணும்? அவங்க ஒண்ணு வீட்டுல இருக்கலாம், இல்ல ஆபீஸ்க்கு இருக்கலாம், ரெண்டு விதமா பிரிக்கலாம். அவங்க எத மாதிரியான ஃபுட்டு, ஹெவி ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்டாங்கன்னா அவங்க அதை காம்பன்சேட் பண்ணி சப்ளிமெண்டோட அவங்க அவங்களோட பேலன்ஸ் பீரியடை ஃபுல்ஃபில் பண்ண முடியும் வித்தவுட் எனி ஃபர்தர் டேமேஜ் டு தி ஹெல்த். ஒண்ணு. இது நின்று போனதுனால இந்த ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் நின்று போறதுனால உங்களுக்கு அந்த கருவாய் புற்றுநோய் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இது ரெண்டு மட்டும் சொல்லுங்க.
1: ஓகே ஓகே. ஃபுட் ஹேபிட் கேட்டிங்க. ஃபுட் ஹேபிட் பாத்தீங்கன்னா அவங்க வந்து நார்மல் ரொட்டீன், அவங்களோட இப்போ சுகர் இருந்துச்சுன்னா சுகருக்கான டயபெட்டிக் டயட் எடுத்துக்கணும். இந்த மோர் தென் 40-45 இயர்ஸில் அவங்களுக்கு ஹைப்பர்டென்சிவ் டயபெட்டிக் அந்த டிசீஸ்லாம் வரக்கு இருக்கு. அப்போ டயபெட்டிக்னா டயபெட்டிக் டயட் எடுக்கணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த உமன்ஸ் இந்த ஏஜ்

0: இல்லை அட்லீஸ்ட் வாக்கிங் போகணும், அண்ட் ஸ்டார்ட் யோகா மெடிடேஷன் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளிமெண்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அவங்களுக்கு நம்ம பிளட் லெவல் பேசிக் பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு, அந்த பேசிக் பிளட் டெஸ்ட்டில் சப்ளிமெண்ட்ஸ் தேவைன்னா அந்த சப்ளிமெண்ட்ஸ் கால்சியம் அண்ட் விட்டமின் டி, மெக்னீஷியம் அண்ட் ஈவியான் விட்டமின் இ, இதெல்லாம் போட்டோன்னா போனுக்கான சக்தியும் கிடைக்கும். மற்ற விட்டமின் இலாம் அந்த ஸ்கின் சேஞ்சஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணும். ஸோ அதெல்லாம் சப்ளிமெண்ட்ஸ் அவங்க எடுத்துக்கலாம். அண்டு அவங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ், இரிட்டபிலிட்டி இருக்கனால, ஓவர் ஈட்டிங், டிப்ரெஷன், அப்போ அதிகமான அந்த அந்த டைமில் தான் வெடையை வெயிட் அதிகமாக கூடும். ஸோ அப்போ வெயிட் அதிகமாக கூடனா அதுக்கு குறைக்கிறதுக்கு வாக்கிங், யோகா, ரெகுலர் வாக்கிங், ரெகுலர் எக்ஸசைஸ் அண்டு மெடிடேஷன் பண்ணிக்கிட்டால் அவங்களோட ஃபுட்டை அவங்க ரெகுலரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெயிட் கெயினை கம்மி பண்ணலாம். ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிங்கன்னா,
1: நேர் இணைப்பில் இல்லை டாக்டர், அவங்க வந்து அந்த ப்ளீடிங் பற்றி கேட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன்.
0: ஓகே, ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு வெயிட் கெயின் வந்து அவங்க ஃபுட்டு ஹேபிட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் தான். தேங்க்யூ.
1: ஓகே, எஸ் டாக்டர், அந்த கேள்வியை தொடர்ந்து அடுத்து ஒரு நேர் வந்திருக்காங்க, யார் நான் பார்த்தாலும் வருக. வணக்கம்
2: சார். செகண்ட் கேள்வி வந்து கருவாய் புற்றுநோய் வருமா?
0: கர்ப்பப்பாய் வாய் புற்று ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரோனால அப்படி கிடையாது. அந்த ஈஸ்ட்ரோஜன் நம்ம சப்ளிமெண்ட்ஸ் ஹெச்ஆர்டி ஹார்மோனல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி எடுக்கிறனால பிரஸ்ட் கேன்சர் அண்ட் எண்டோமெட்ரியல் கேன்சர், கர்ப்பப்பை புற்றுநோய் தான் அதிகமாக இருக்கும். சர்வைக்கல் வாய் புற்றுநோய் வந்து அதுக்கும் இந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரோனுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆக்சுவலாக கிடையாதுங்க. தேங்க்யூ.
1: அந்த காலரை இணைஞ்சு அவங்களோட சந்தேகங்களை கேட்டது மீண்டும் மகிழ்ச்சி
0: தான்.
1: இதை தொடர்ந்து நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் டாக்டர். அதாவது என்னன்னா, இந்த மாற்றங்கள் நீங்க சொல்றீங்களா, மெனோபாஸ்க்கு அப்புறம் வர மாற்றங்கள் வந்து, இது பெண்களுக்கு பெண்கள் இது வித்தியாசமாகுமா, வேறுபடுமா அப்படின்றது என்னோட ஒரு கேள்வியா இருக்கு. இல்ல அது ஏன் கேட்கிறேன் அப்படின்னா, வந்து சிலருக்கு அதிகமா இருக்கும், சிலருக்கு வந்து அது அளவு கம்மியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சில கருத்துக்கள் நிலவுது. அதை பத்தி உங்களோட பார்வை என்ன டாக்டர்?
0: கண்டிப்பாக எல்லா பெண்களுக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சிம்டம்ஸ் அப்படி வருது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சிம்டம்ஸும் வேரிஸ் ஆகும். சில பேருக்கு மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், மூட் ஸ்விங்ஸ் இல்லாமல் இருக்கலாம், ட்ரைனஸ் இருக்கலாம், நைட் ஸ்வெட்ஸ் இருக்கலாம், பால்பிடேஷன் இருக்கலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான வேரியேஷன்ஸ், அவங்க ஒர்க் பேட்டர்ன், அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், அவங்களோட மென்டல் ஸ்டேட்டஸ், ஃபேமிலி சப்போர்ட்ஸ், அதை பற்றி அவங்களுக்கு வேரிய ஆகலாம். ப்ளஸ் ஜெனட்டிக்ஸ் ஆல்சோ, எல்லாருக்கும் ஒரே மாதிரி சிம்டம்ஸ் வரணும்னு அவசியம் இல்லை.
1: ஓகே டாக்டர், நிகழ்ச்சி அடுத்த ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், யாருங்கிறது பேசுறீங்க?
3: நான் குமார் பேசுறேன் சார், கோயம்பேட்ல இருந்து.
1: வணக்கம் சார், உங்களோட சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேட்கலாம்.
3: டாக்டர்
0: வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
3: பாத்தீங்கன்னா வந்து பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க டாக்டர். அதனால பாத்தீங்கன்னா ஒரு 13 வயசு 16 வயசுல வந்து ஒரு 3 பொம்பளை பசங்க இருக்காங்க.
0: சரிங்க,
3: தம்பி பசங்க தான் இருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா மாத விழா வரும்போது பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா எதுவும் சாப்பிட முடியுமா இருந்தவங்களால, அதாவது வந்து ஒரு 5 நாளைக்கு, அதாவது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணலாம், எது பண்ணலாம், அந்த நேரத்துல எதுவும் சாப்பிட முடியுமா ரொம்ப தேவைக்கிறாங்க. நானும்
0: பார்த்துதான் இருக்கேன். புரியுது புரியுது.
3: ஆமா, ஒரு ஸ்கூல் கூட போய் பேசணும், சரியா படிக்க முடியல. ஆமா, அது குழந்தைங்களுக்கு அது என்ன மாதிரி இது பண்ணணும் கொஞ்சம் தெளிவா
0: கொஞ்சம். அது ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ரொம்ப ஒரு ஃபேமிலி கன்சர்னா நீங்க கேக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபேமிலி சப்போர்ட் அண்ட் உமன்ஸ், வீட்டில் இருக்க பெண்கள், ஆண்கள், அந்த குழந்தைங்களுக்கு சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அது நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க, ரொம்ப ஹாப்பி. பட் இந்த அவங்களுக்கு வயிறு வலியா இல்லை உதிரப்போக்கு அதிகமாக இருக்கா அப்படின்றத அது பக்கத்தில் உள்ள நீங்கள் கைனகாலஜிஸ்ட்டை போய் சொல்லி அதுக்கான ஒரு தீர்வை நீங்கள் அடைஞ்சிக்கலாம்.
1: நன்றி, நன்றி சார். நிகழ்ச்சியில் இனி அடுத்த நேர் வருக. வணக்கம். வணக்கம்.
4: ஹலோ.
1: வணக்கம் வணக்கம்
4: வணக்கம் சார். ஸ்லோவா கேக்குது சார் சவுண்ட்.
1: ஆ, இப்ப நல்லா கேக்குதாமா? சொல்லுங்கம்மா, யார் இங்க இருந்து
4: பேசுறீங்க?
0: வணக்கம் வணக்கம், சொல்லுங்கம்மா, சொல்லுங்க.
4: நான் பெருமூர்ல இருந்து வள்ளி பேசுறேன் மேடம்.
0: ஆ, சொல்லுங்கம்மா, சொல்லுங்க.
4: எனக்கு 2 क्वेश्चन கேக்கணும்.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
4: கர்ப்பப்பை வீக் ஆயிச்சுனா சில பேர் கெட்றாங்கல, அத பத்தி சொல்லுங்க. அப்புறம் வெள்ளப்படுதுன்றாங்கல அதிகமா, அது எதனாலன்னு சொல்லுங்க மேடம். நிறைய இடத்துல கேக்குறேன்
0: மேடம். சரி சரி, கர்ப்பப்பை வீக்கம் அண்ட் வெள்ளப்படுதல் பத்தி கேக்குறீங்க. ஃபர்ஸ்ட் கர்ப்பப்பை வீக்கம் பத்தி சொல்லலாம். கர்ப்பப்பை வீக்கம் எதனால வருது? ஆக்சுவலாக அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் குறைகிறது, ஹார்மோனல் சேஞ்சஸ் குறையிறதுனால அந்த ஈஸ்ட்ரோஜன் லெவல் கம்மியாகுது, ப்ரொஜெஸ்ட்ரோன் லெவல் கம்மியாகுது. அப்படின்றப்ப கர்ப்பப்பை வீக்கோன்றது வேறு வேறு விதமாக இருக்கும். ஒன்று ஃபைப்ராய்ட் கட்டியாக இருக்கலாம், இல்லை கர்ப்பப்பையே வந்துட்டு உதிரப்போக்கு அதிகமாக இருக்கலாம், சுருங்குதல் தன்மை கம்மியாக இருக்கலாம். ஸோ என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும். அது நம்ம ஒரு ஸ்கேன் பார்க்கணும். ஸ்கேன் பார்த்துட்டு எல்லாருக்குமே நம்ம கர்ப்பப்பை எடுக்கிறது இல்லை, அதுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக் இண்டிகேஷன் இருக்குது.

0: காரணங்கள் இருக்குது. அந்த உமன்ஸ்க்கு மட்டும்தான் நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது கர்ப்பப்பை எடுக்கிறது. ஸோ கர்ப்பப்பை எடுக்காமலும் ஹார்மோனல் சேஞ்சஸ், ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட்டும் ஒத்துக்கலை அப்படின்னா தான் நம்ம கர்ப்பப்பை எடுக்கிறதுக்குன்னு அட்வைஸ் சொல்கிறோம். எல்லாருக்கும் நம்ம கர்ப்பப்பை எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அடுத்த பாயிண்ட் என்ன கேட்டிங்கன்னா வெள்ளைப்படுதல் வந்து என்ன காரணம் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ அவங்களுக்கு அரிப்பு இருக்கா, இல்லை ஸ்மெல்லு வருதா, இல்லை கர்டி டிஸ்சார்ஜ், ரொம்ப தயிர் மாதிரி ஒரு டிஸ்சார்ஜ் இருக்கா, அந்த இதெல்லாம் வந்து பக்கத்தில் உள்ள கைனகாலஜிஸ்ட்டை போய் சொல்லி அதுக்கான டெஸ்ட்டுகள்லாம் இருக்குது, அதுக்கு லேப் டெஸ்ட்லாம் கொடுத்து அந்த ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உதிரப்போக்கு, அந்த வெள்ளைப்போக்கு தடுக்கலாம். ப்ளஸ் நீங்கள் பர்சனல் ஹைஜீனை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெயின்டைன் பண்ணணும். பண்ணால் நம்ம வெள்ளைப்படத்தில் முற்றிலுமாக தவிர்க்கலாம். தேங்க்யூ.
1: எஸ் டாக்டர், நேரோட சந்தேகம் தீர்ந்திருக்கும் நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் நீ அடுத்த நேர் வருக. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம்.
2: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம்மா. நீங்கள்
2: சந்தேகம், அண்ணாநகர்ல இருந்து ராஜி பேசுறேன்.
1: வணக்கம்மா, உங்க சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேட்கலாம்.
0: வணக்கம்மா, சொல்லுங்கம்மா.
2: வணக்கம் வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம் வணக்கம், சொல்லுங்கம்மா.
2: டாக்டர் எனக்கு 50 இயர்ஸ் ஆச்சு.
0: ஆ சரிங்க.
2: எனக்கு வந்து லாஸ்ட் ஜனவரியில எனக்கு
0: 50 வயதில் வந்து bloating sensation இருக்கு. ஓகே,
2: bloating sensation இருக்கு.
0: ஓகே,
2: அப்புறம் அந்த periods அந்த date அப்ப பாத்தீங்கனா எனக்கு pimples வருது, body ரொம்ப back pain அதிகமா இருக்கு.
0: back pain அதிகமா இருக்கு.
2: vomiting sensation எல்லாம் வருது மாமா
0: உடலல. இது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த menopausal symptoms தான். சோ periods வராம இருக்குனா 12 மாதங்கள் நம்ம wait பண்ணலாம். வரலினா அது நம்ம menopause னு consider பண்ணிக்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு bloating sensation, அந்த vomiting and pimples, அதுக்கெல்லாம் அருகில் இருக்கிற டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அந்த சிம்டம்ஸ் சொன்னீங்கன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணிக்கலாம். அண்டு சப்ளிமெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி கால்சியம், மெக்னீஷியம், அந்த விட்டமின் டி. ஃபுட்டு வந்து பிரித்து சாப்பிட்டுக்கணும், ஒரே டைம் நிறையா சாப்பிட வேண்டாம். நல்லா யோகா மெடிடேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுருங்க. வாக்கிங் போகலாம். வாக்கிங் டெய்லி ரெகுலராக பண்ணுங்க.
2: அடிக்கடி
0: எனக்காவது ஒரு நாள் தான் போடுவோம். வருஷத்துல ஒரு முறை, ரெண்டு முறை, மூன்று முறை போடுறோம். புரியுதுங்க, புரியுது.
2: மாதவிடாய்
0: நாட்கள் ஆயிடுச்சுன்னா கர்ப்பப்பை அந்த உள்ளுறுப்புகள் வெளி உறுப்புகள் எல்லாம் சேஞ்சஸ் மாற்றங்கள் வரும், அதெல்லாம் சுருங்க ஆரம்பிச்சிடும். அது ஃபங்க்ஷன் குறைஞ்ச ஆரம்பிச்சிடும். இல்லை, அது சிம்டம்ஸ் இருந்தால் அவங்களுக்கு அறிகுறிகள் இருந்தால் அந்த அறிகுறிகளை நம்ம சரி செய்து கொள்ளணும். மற்றபடி உள்ளுறுப்புகள் சுருங்குறதுனால ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நன்றி நன்றி, தேங்க்யூ.
1: எஸ் டாக்டர், நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம் நினைக்கிறேன். நேர்கள் வந்து அவங்களோட சந்தேகங்களை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. நேர்கள் தொடர்ந்து இன்னையை நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 298-600-338 மற்றொரு எண் 299-520-554 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். முன்னெடுப்பிற்கு 044 அப்படின்ற நம்பரையும் சேர்த்துக்கோங்க. எஸ் ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகா திரைப்படத்திற்காக ஒரு அருமையான பாடல் பிள்ளையாக இருக்குது. கிட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே தூள்.

நேரம் 3:28. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில மாதவிடாய் நின்ற பிறகு பெண்கள் தங்கள் உடல்நலத்தை எவ்வாறு பராமரி

0: அப்படின்றது குறித்து தான் கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியின் இணை பேராசிரியரும் மற்றும் மகப்பேறு மற்றும் மகளிர் நல மருத்துவ நிபுணருமான டாக்டர் ஆர் திலைநாச்சியார் அவர்களோட நம்ம இன்னைக்கு கலந்துரையாடிட்டு வரோம். இந்த மெனோபாஸ் அப்படின்னு சொல்றப்போ இந்த வேர்ல்டு மெனோபாஸ் டே அப்படின்னு ஒரு டே இருக்கு. அதாவது என்னன்னா, மாதவிடாய் நின்ற பிறகு பெண்கள் தங்கள் உடல்நலம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 18 தேதியை வேர்ல்டு மெனோபாஸ் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. அதை செலிப்ரேட் பண்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் மெனோபாஸ் சொசைட்டி அப்படின்றதுதான் இந்த இயக்கம். 2009 தொடங்கப்பட்ட இந்த நாள் வந்து மெனோபாஸ் அப்படின்றது ஒரு இயற்கையான வாழ்க்கை மாற்றம் மட்டும் கிடையாது, அந்த காலகட்டத்தில் அதற்கு பிறகு பெண்கள் தங்கள் உடல் நலத்தை எவ்வாறு பேணி பாதுகாக்கலாம் அப்படின்றது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில தான் இந்த நாள் நம்ம கொண்டாடிட்டு வரோம். ஸோ குறிப்பாக இந்த ஆண்டுக்கான அந்த வேர்ல்டு மெனோபாஸ் டேவோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரோனிக் பெயினின் மிட் லைஃப் அப்படின்றதான் தீமாக வச்சிருக்காங்க. அதாவது மெனோபாஸ் காலத்திலும் அதற்கு பிறகும் பெண்களுக்கு ஏற்படும் உடல் வலிகளும் மெனோபாஸ்க்கும் என்ன தொடர்பு இருக்கிறது அப்படின்றதான் வந்து ஒரு தீமாக வச்சிருக்காங்க. ஸோ இந்த தீம்லேருந்தே ஒரு க்வெஸ்சன் கேட்கணும்னு நினைக்கிறேன் டாக்டர், இந்த டே, இந்த வேர்ல்டு மெனோபாஸ் டே இதோட முக்கியத்துவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
1: ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு உமனுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜும் ஒவ்வொரு ஸ்டேஜ், ஓகேங்களா? அந்த பியூபர்டல், ப்ரீ பியூபர்டல் ஸ்டேஜ், பியூபர்டல் ஸ்டேஜ் அண்ட் அடலசன் பீரியட் அண்ட் ரீப்ரொடக்டிவ் பீரியட். அட் த எண்ட் ஆஃப் த ரீப்ரொடக்டிவ் பீரியட் வந்து நம்ம வந்து பெரிமெனோபாசல் பீரியட்னு சொல்லுவோம். ஸோ மெனோபாஸ் அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் மெனோபாசல். ஸோ உமனை வந்து ஒவ்வொரு காலகட்டமாக நம்ம பிரிக்கிறோம். ஸோ ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் நமக்கு அவங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறோம், அடலசன் பீரியடில் அடலசன் கேர், ரீப்ரொடக்டிவ் பீரியடில் ரீப்ரொடக்டிவ் கேர் கொடுக்குறோம். ஸோ இப்போ பெரிமெனோபாசல் உமனுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம், அதோட சிம்டம்ஸை, அவங்களுக்கு அந்த மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம கண்டறிந்து அவங்களுக்கு சப்போர்ட் அண்ட் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் சப்போர்ட் கொடுக்கணுன்றதுக்காக நம்ம இந்த இன்டர்நேஷ்னல் மெனோபாசல் டே அப்படின்றத அக்டோபர் 18 நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அதுக்காக இன்டர்நேஷ்னல் மெனோபாசல் சொசைட்டி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருக்குது, அதுக்கான ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு, கான்ஃபரன்ஸ் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த மெனோபாசல் சொசைட்டி வந்து தொடர்ந்து பெண்கள், இந்த பெரிமெனோபாசல் பெண்களுக்கான சேவைகளை செய்யணும், அவங்களுக்கான கவுன்சிலிங் எல்லா ரீஹாபிலிட்டி எல்லாமே தேவை அப்படின்றத வலியுறுத்தி, அதன் மூலமாக நம்ம ரீசண்டாக நம்ம கவர்மெண்ட்டை பெரிமெனோபாசல் கேர் பாலிசி அப்படின்ட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ரீசெண்டாக நம்ம ஹெல்த் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கீம்ஸையும் இப்போ சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்கீம்ஸ் வந்து நம்ம எல்லா பிரைமரி அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலையும் பெரிமெனோபாசல் கிளினிக் அப்படின்றத ஒன்று கொண்டு வரணும். அந்த கிளினிக்கில் அந்த பெரிமெனோபாசல் உமன்ஸை வந்து அசஸ் பண்ணணும், அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது, அவங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்குது, அதெல்லாம் கண்டறிந்து அவங்களுக்கு சப்போர்ட், அவங்களுக்கு பேசிக் டெஸ்ட்டு கொண்டு வரணும். அவங்களுக்கு வந்துட்டு கவுன்சிலர்ஸ் மூலமாக மென்டலாக அவங்களுக்கு நிறையா சப்போர்ட்ஸ், அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யணும். சப்போஸ் அங்கே வந்து சரி பண்ண முடியாது, ரொம்ப தீவிரமான அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது, மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் இருக்குது அப்படின்னா அவங்கள ஹையர் சென்டருக்கு, இதர் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் மெடிக்கல் காலேஜ் ரெஃபர் பண்ணி அவங்களுக்கு தேவையான சேவைகளை செய்யணும், மருத்துவ சேவைகளை செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பெரிமெனோபாசல் கேர் பாலிசி. இது மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்று.
0: சிறப்பட்ட, ரொம்ப சிறப்பாக விளக்குனீங்க இந்த பாலிசி பற்றியும் வந்து அந்த வேர்ல்டு மெனோபாஸ் டேவோட முக்கியத்துவத்தை பற்றி ரொம்பவே சிறப்பாக விளக்குனீங்க. இதை தொடர்ந்து எனக்கு ஒரு கேள்வி இருக்குது டாக்டர், அதாவது இந்த மெனோபாஸ் டைம், ஆஃப்டர் மெனோபாஸ்னு கூட சொல்லலாம், இந்த ஹார்ட் ஃப்ளாஷஸ் அப்படின்ற வார்த்தைகள் வந்து நம்ம அடிக்கடி கேள்விப்படக்கூடியது. அதாவது அதிகமாக வியர்க்குது, ஹார்ட் ஃப்ளாஷஸ் ப்ளஸ் அதிகமாக வியர்க்குது, தூக்கத்தில் மாற்றம், இந்த மாதிரி சில மனநிலை மாற்றம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஆஃப்டர் மெனோபாஸ் வந்து பார்க்க நேரிடுது. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்து என்ன டாக்டர்?
1: எஸ் கரெக்ட், ஆக்சுவலாக ஹார்ட் ஃப்ளாஷஸ், நைட் ஸ்வெட், ஸோ எல்லா உமன்களுக்கும் வரதில்லை, பட் சில உமன்கள் வந்து கம்ப்ளைண்ட்டாக நம்ம சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஹார்ட் ஃப்ளஷ்னா என்ன அப்படின்னா வந்துட்டு திடீர்னு அவங்களுக்கு பர்டிகுலர் எனி டே, பகல்லே இருக்கலாம் இரவுலேயும் இருக்கலாம், திடீர்னு அவங்களுக்கு முகத்தில் ரெட்னஸ் அப்படியே ஹாட்டாக இருக்கிறது, அது உடம்பு ஃபுல்லாக பரவுறது, கழுத்து கை கால் உடம்பு எல்லாம் பரவுறது. ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஸ்வெட்ஸ் அப்படியே வேர்த்துறது, வேர்த்து படபடப்பாயிருது, பால்பிட்டேஷன், அவங்க தூக்கத்திலிருந்து அப்படியே எந்திரிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு தூக்கமே வராது. ஸோ அந்த மாதிரி நிலையை தான் நம்ம வந்து இந்த ஹாட் ஃப்ளஷஸ் அண்ட் நைட் ஸ்வெட்ஸ். இது வந்து இந்த ஹாட் ஃப்ளஷ் வந்துட்டு எவ்வளோ நேரம் இருக்கும், 15 மினிட்ஸ்லேருந்து 1 hour கூட இருக்கலாம், 1 hour ஆச்சு, அடுத்து நைட் ஸ்வெட் வருது, பால்பிட்டேஷன் வருது, தூக்கமே போயிடுது, தூக்கமின்மை, லேட் நைட், காலையில் தான் தூங்கினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே அவங்களோட அந்த நெக்ஸ்ட் டே ஆஃப் ஆக்டிவிட்டீஸை ஸ்டாப் பண்ணுது. இதெல்லாமே வந்து வாசமோட்டா சிம்டம்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதோட இந்த மெனோபாசல் அறிகுறிகள், ஸோ அந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம போய்க்கணும்.
0: இதை தொடர்ந்து எனக்கு ஒரு கேள்வி, அதாவது எல்லா அறிகுறிகள், இப்போ சின்ன சின்ன அறிகுறிகள் நீங்கள் வருன்றீங்க, எல்லா அறிகுறிகளுக்கும் மருத்துவ

0: வந்து அணுகணுமா, இல்லை இது வந்து நார்மல் தான் இந்த ஃபேஸில் அப்படின்றத எந்த மாதிரி விஷயங்களாக நம்ம கடந்து போகலாம், அந்த அதுக்கான லிமிட் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க டாக்டர்?
1: ஸோ ஒவ்வொரு அறிகுறிகளுக்கு பொறுத்து, இப்போ சில அறிகுறிகள் அதாவது மோஸ்ட்லி வந்துட்டு மென்டல் டயர்ட்னஸ், ஃபெட்டிகபிலிட்டி, வீக்னஸ், போன் டயர்ட்னஸ், பேக் பெயின் அண்ட் இர்ரெகுலர் பீரியட்ஸ். ஸோ மைல்டாகவும் இருக்கலாம், சிவியராக இருக்கலாம். ஸோ அதை பொறுத்து அவங்களுக்கு தாங்கவே முடியலை, நான் வந்து எனக்கு ரொம்ப நானே சரியில்லை, நார்மலாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவர் அணுகிறது நல்லது.
0: ஓகே டாக்டர், நீங்கள் இந்த தூக்கத்தில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து பேசுனீங்க. அதாவது பொதுவாகவே வயசானாவே இந்த தூக்கத்தில் வந்து சில தளர்வுகள் வந்து ஏற்படும், நம்மளால் சரியான நேரத்துக்கு தூங்க முடியாது. எவ்வளோதான் உணவுகள் நம்ம வாக்கிங் அந்த மாதிரிலாம் போனால் கூட அந்த சரியான நேரத்தை தூக்கமின்மைன்றது தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ இந்த தூக்கத்தில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து பல பேர் புகார் சொல்லிட்டு தான் இருக்காங்க. நல்ல தூக்கத்திற்கு என்ன செய்யலாம், குறிப்பாக இந்த மெனோபாஸ் பீரியடில்?
1: ஸோ இப்போ எல்லாருமே நம்ம வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறோம், சீக்கிரம் சாப்பிட்றணும், லேட் நைட் சாப்பிடக்கூடாது, அட்லீஸ்ட் தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்மளோட நைட்டு டின்னரை முடிச்சுக்கணும். ஸோ தூங்குறதுக்கு நம்ம தூக்கம் வர்றதுக்காக மொபைலை பார்த்துக்கிட்டே இருக்கோம், அது வந்து நம்ம தூக்கத்தை ஸ்பாயில் பண்ணிடுது. ஸோ நம்ம மொபைலை வந்து தள்ளி வச்சிடணும். தூங்குற போகிறோம், நைட்டு 9 மணி 10 மணிக்கு தூங்க போகிறோம், மொபைலை தள்ளி வச்சுட்டு அதுக்கான தூங்குறதுக்கான நம்ம மெடிடேஷன் பண்ணிக்கலாம். ஆர் தூக்குறதுக்கான கதைகள் இருக்குது, சாங்ஸ் இருக்குது, அந்த மாதிரி தூங்க போயிடணும். முடிந்த அளவுக்கு நம்ம கண்டினியூஸாக வீடியோஸ் பார்க்குறது தூக்கத்துக்குன்னு நினைக்கிறோம், அதை நம்ம தூக்கத்தை ஸ்பாயில் தான் பண்ணிடுது.
0: ஸோ நல்ல தூக்கம் நல்ல உடல் நலத்திற்கு ஒரு முக்கியமான விஷயம். ஓகே டாக்டர், நிகழ்ச்சியில் அடுத்து நேர்கள் இணைஞ்சிருக்காங்க, யாருன்னு பார்த்துலாம். வருக, வணக்கம். வணக்கம் சார், வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க. ஹலோ ஹலோ, இணைப்பில் இல்லை போல. ஓகே டாக்டர், இதை தொடர்ந்து எனக்கு அடுத்த ஒரு கேள்வி என்ன இருக்குது அப்படின்னா வந்து ஆஃப்டர் மெனோபாஸ், அதாவது இந்த ஹெல்த் ஸ்க்ரீனிங் அப்படின்றது பொதுவாகவே பெண்கள் சில பேர் பண்ணுவாங்க, சில பேர் தவிர்க்கவும் நேரிடுது. இந்த குறிப்பாக பிரெஸ்ட் ஹெல்த் மற்றும் செர்விக்கல் ஹெல்த் தொடர்பான பரிசோதனைகளை தொடர்ந்து செய்ய வேண்டும், அதுவும் குறிப்பாக மெனோபாஸ்க்கு அப்புறம், அதை பற்றி நீங்கள் சொல்லலாம் டாக்டர்.
1: கண்டிப்பாக, நாட் ஒன்லி மெனோபாஸ், இந்த செர்விக்கல் ஸ்க்ரீனிங் அண்டு பிரஸ்ட் ஸ்க்ரீனிங் வந்துட்டு நம்ம வந்து ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்லேருந்து 25 வயதுலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். செர்விக்கல் ஸ்க்ரீனிங் அப்படின்னா வந்துட்டு பாப்ஸ்மேர் டெஸ்ட்டு. ஸோ அது வந்து கவர்மெண்ட்டில் வந்து எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே கிடைக்குது. ஸோ அது சில டெஸ்ட்டு வந்து 3 வருஷத்துக்கு 1 தடவை இருக்குது. ஸோ இன்னொரு டெஸ்ட்டு 5 வருஷத்துக்கு 1 தடவை இருக்குது. அந்த மாதிரி ரொட்டீன் ஸ்க்ரீனிங், நீங்கள் இந்த மாஸ்டர்கள் செக்கப்லேயே கூட அது அடங்கி இருக்கும். ஸோ அப்படி பண்ணிட்டோன்னா 65 வயதுக்கு வரைக்கும் அந்த சர்விக்கல் ஸ்க்ரீனிங் பண்ணிட்டோன்னா 7 இயராகவே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், அதாவது கர்ப்பப்பை வாயிலே புற்றுநோய் இருக்கா இல்லையான்னு. ஸோ அது கண்டிப்பாக பண்ணிக்கிறது பெட்டர். அண்ட் பிரஸ்ட் கேன்சர், அதை எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன், அந்த பெண்களே அவங்களே வந்துட்டு ஃபஸ்ட்டு பண்ணிக்கணும். ஏதாவது சின்ன அறிகுறிகள், மாற்றங்கள், பிரஸ்ட்லேயே வீக்கம் இருக்குது, இல்லை ரெட்னஸாக இருக்குது, இல்லை சுருங்கலாக இருக்குது, அப்படி வலிக்குது அப்படின்னா உடனே டாக்டர் போய் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா 1 வருஷத்துக்கு 1 தடவை டாக்டர் போய் செக்அப், பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கிறது பெட்டர்.
0: ஓகே டாக்டர், நிகழ்ச்சியில் அடுத்த நேயர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்
0: சார், வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க.
1: ஓகேங்க சார், ஓகேங்க சார்.
2: ஸோ நாங்கள் நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம், லாஸ்ட் டைம் பண்ணப்போ கூட அவங்க என்ன சொன்னாங்க, ஸ்கேன் பார்க்கணும்னு சொன்னாங்க.
1: ஓகேங்க சார்,
2: ஆர்கன் ஸ்கேன் சொல்லி எல்லாம் உறுப்புலாம் இப்படி இருக்கு அப்படி சொல்லி அதெல்லாம் கூட எடுத்து எல்லாமே நார்மல் தான் வந்தது.
1: நார்மலாக இருக்கு, ஓகேங்க சார்.
2: ஆனால் இப்போ என்னன்னா காலேஜ் போகும்போது அந்த மாதிரி டைம் வந்துட்டாலே போக மாட்டாங்க, எனக்கு ஒருவேளை வலிக்கும், காலேஜில் தான் மயக்கம் போட்டு விழுந்துருவோம் அந்த மாதிரி ரொம்ப பயப்பட்டுட்டு அந்த டைம் ஆயிடுச்சுன்னா காலேஜே போக மாட்டேங்கிறான்.
1: இல்லை சார், அப்படி காலேஜ் போகணும்னு தவிர்க்கணும்னு தேவையில்லை,
2: பயமாக இருக்குது.
1: புரியுது, அதுக்கான மருந்துகள்லாம் இருக்குது, அதுக்கான மாத்திரைகள் இருக்குது. ஸோ அது ரொம்ப அதிகமாக இருக்குது, 1வது நாள் 2வது நாள் அதிகமாக இருக்குது, 5 நாள் வரைக்கும் இருக்குன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம், அதுக்கான அது பயப்பட தேவையில்லை. ஸோ அது பக்கத்தில் உள்ள நீங்கள் கைனகாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கான மாத்திரை போட்டுட்டு அவங்கள ஒரு ரொட்டீன் ஒர்க், காலேஜ் போகலாம், வேலை பார்க்கலாம். ஸோ அதுக்காக வீட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க சார். ஸோ மாத்திரை போடுறது தவறு கிடையாது, அந்த வழி மாத்திரைகள் போட்டுட்டு அவங்க ரொட்டீன் ஒர்க்கை கண்டினியூ பண்ணிக்கலாம். எதற்காக பயப்படுறாங்க?
2: போய்
1: பக்கத்துல உள்ள கைனகாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க அவங்க

0: அந்த மருந்துகளை போட்டுட்டு அவங்க ரொட்டீனாக காலேஜ் போகலாம். நல்லா தண்ணி எடுத்துக்கணும், தண்ணி குடிச்சிக்க சொல்லுங்கள், ஜூஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிட சொல்லுங்கள், மென்டலாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த மாத்திரைகள் வலி மாத்திரைகள் குறைந்த அளவுனால மாத்திரைகள் போடுறதுனால தவறு கிடையாது, போட்டுட்டு அவங்க ரொட்டீன் ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம்.
1: அந்த மாத்திரை யூஸ் பண்ணலாமா மேடம்?
0: பண்ணலாம், கைனகாலஜிஸ்ட் பிரஸ்கிரைப் டாக்டர் கொடுக்குற மாதிரியே போடலாம், போறதுனால தவறு கிடையாது.
1: ஓகே ஓகே மேடம். ஆனா ஒரு நாள் தான் வலி, மற்ற
0: அந்த ஒரு நாள் அது போட்டுட்டு அவங்க ரூட்டீன் ஒர்க்கை கண்டினியூ பண்ண சொல்லுங்க.
1: சரிங்க மேடம்.
0: அதற்காக அவங்க ஸ்கூலுக்கு போறது காலேஜுக்கு போறது அவாய்ட் பண்ணணும், தவிர்க்கணும்னு தேவையில்லை.
1: ஆனா ஒண்ணு மேடம், ஆரம்பத்துல அவளுக்கு அப்படி கிடையாது, கரெக்ட்டா லாஸ்ட் 1 இயரா தான் அப்படி இருக்கு.
0: அதான் நீங்க எல்லா செக்அப் எல்லா ஸ்கேன்லாம் பண்ணிட்டேன்றீங்க, எல்லாமே நார்மல்னால அந்த ஒரு நாள் ஆன வலி மாத்திரை போட்டுட்டு அவங்க ரூட்டீன் கண்டினியூ பண்ணலாம். அவங்க காலேஜ் போறாங்க, காலேஜ் போகாம தவிர்க்க வேண்டாம்.
2: நன்றி நன்றி சார், நன்றி
1: நன்றி.
2: எஸ் சார், இந்த மெனோபாஸ், அதாவது இந்த பீரியட்ஸ் அப்படின்னு பார்த்தாலே வந்து மென்ஸ்ட்ரல் ஹெல்த் அப்படின்னு பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு சில பயங்கள் பயம் இருக்க தான் செய்யுது. பட் அதை நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணால் அந்த பயம் வந்து நிவர்த்தியாகும் அப்படின்றது உண்மைதான். நிகழ்ச்சி நேர் ஒருத்தங்க இணைஞ்சிருக்காங்க, வருக. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம்மா, உங்கள் சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேட்கலாம்.
0: வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. ஆ கேட்குதும்மா, சொல்லுங்கம்மா. ஆ சொல்லுங்க. அதாவது நார்மல் டெலிவரி ஆயிருக்கு எல்லாமே, அந்த காலத்துல வந்து 3-4-5 டெலிவரி அந்த மாதிரிலாம் ஆயிருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதிகம். ஸோ நார்மலா ரொட்டீன் ஒர்க்கு பண்ணலாம், பெண்கள் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, பண்ணலாம். ஸோ ஹெவி ஒர்க் கண்டினியூஸாக அதிகமாக யாருக்கு பண்ணுறாங்க அவங்களுக்கு அந்த அந்த லிகமெண்ட்ஸ் அந்த இதெல்லாம் அந்த சதைகள்லாம் லூஸ் ஆகிறனால தான் வர்றது. ஸோ அதனால் எல்லாருக்கும் வரணும்னு சொல்ல முடியாது. ஸோ ஹெவி ஒர்க்கு பெண்கள் வந்து அந்த 40 வயதுக்கு மேலே அதிகமான வீட்டு தூக்குறதுக்கு குறைச்சிக்கலாம். பட் அதுக்காக ரொட்டீன் ஒர்க்கை நம்ம அவாய்ட் பண்ண தேவையில்லை. தேங்க்யூ.
2: நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சி நினைவு அடுத்த நேர் வருக. வணக்கம் வணக்கம். டாக்டர், அடுத்த கேள்வி, மெனோபாஸ் பிறகு பெண்களுக்கு ஹார்ட் டிசீஸ், டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால் போன்ற பிரச்சனைகள் போன்ற பிரச்சனைகளுக்கான அபாயம் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா டாக்டர்?
0: யா கண்டிப்பாக, ஏன்னா அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வந்துட்டு அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் மெட்டபாலிசம்ஸ் சேஞ்ச் ஆகுது, ஆல்டர் ஆகுது. அதனால அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், அந்த ரத்த குழாய்களில் அந்த ரத்தங்கள் ரத்த உறைதல் தன்மைகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. ஸோ அதனாக்கா இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரனால இப்போ உமன்ஸ் ஆல்சோ ஈக்குவலி அஃபெக்டட் வித் ஹார்ட் டிசீஸ், நீங்கள் இது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த ஈஸ்ட்ரோஜன் லெவல் குறையிறதுனால இந்த பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை உண்டு.
2: ஸோ இதை எப்படி டாக்டர் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறது? குறிப்பாக நீ ஹார்ட் டிசீஸ் மாதிரின்ற பிரச்சனைகள் சாதாரண பிரச்சனைகள், அது எப்படி வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் டாக்டர் இந்த மாதிரி விஷயங்கள்?
0: அவங்க வெயிட் அதிகமாக இருக்காங்களான்னு பார்க்கணும், ஒபீசிட்டி. ஸோ ஒபீசிட்டியாக இருந்தால் அவங்களுக்கு அந்த லிப்பிட் ப்ரொஃபைல் டெஸ்ட், ஃபாஸ்டிங் லிப்பிட் ப்ரொஃபைல் டெஸ்ட்ன்னு இருக்குது, அந்த லிப்பிட் ப்ரொஃபைல் அந்த கொலஸ்ட்ரால் லெவல் வித்தின் த ரேஞ்சில் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ வித்தின் த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா ஓகே, இப்போ அப்னார்மலாக இருக்குது, அதுக்கான மெடிக்கேஷன்ஸ் இருக்குது, அந்த கொலஸ்ட்ரால் லெவலை நார்மல் கொண்டு வர்ற மெடிக்கேஷன்ஸ் இருக்குது, அது போட்டுக்கணும். ப்ளஸ் அவங்க டயட்டை வந்து சார்ட் படி ஃபாலோ பண்ணணும், அண்ட் எக்ஸசைஸ், அந்த வெயிட்டை வந்து குறைக்கணும். வெயிட்டை குறைச்சா ஆட்டோமேட்டிக்காக அந்த கொலஸ்ட்ரால் லெவல் குறையும். கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தால் அதுக்கான மருத்துவங்களும் எடுத்துக்கணும்.
2: ஓகே டாக்டர், இந்த மாதிரி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணால் அவங்களுக்கு இதாகும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நன்றி. நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேர் வருக. வணக்கம் வணக்கம்.
3: ஹலோ.
2: வணக்கம் சார், இனிப்பில் இருக்கீங்க.
3: எனக்கு
2: வணக்கம் சார்,
3: 90 வயசாக இருந்து.
0: ஓகே.
3: பட் ஹெல்த் ஹெல்த்தியாக தான் இருக்கேன்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர்.
3: சுகர் கொஞ்சம் இருக்கு.
0: சரிங்க சரிங்க.
3: ஆனால் நைட்டு அந்த மிஸ்பீட் ஏற்படுறது.
0: Midnight?
3: Misbeat hot.
0: Okay, missed a beat. Okay.
3: அது 2, 8, 12 இந்த மாதிரி.
0: Okay.
3: நம்பர்ல வருது.
0: Okay.
3: அதுக்கப்புறம் பிளாட்டா படுத்துட்டு.
0: Okay.
3: ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணா ஒரு 10 மினிட்ஸ்ல நார்மல் ஆயிடுது.
0: Okay, okay. அதுக்கு நீங்க கார்டியாலஜிஸ்ட், ஹார்ட் டாக்டர்.
3: ஹார்ட் டிசீஸ் ஒண்ணு இல்ல வரைய.
0: அது நீங்க ஹார்ட் டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு சொல்லுங்க.
3: அவர் வந்து யூ ஆர் ஹெல்த் ஹெல்தின்னு சொல்லிட்டார்.
0: சூப்பர் சூப்பர்.
3: அதான் உங்கள்கிட்ட கேக்குறேன்.
0: ஓகேங்க ஓகேங்க.
2: நீங்க உண்மையிலே ஹேலன் ஹெல்த்தி தாம்மா, ரொம்ப நன்றி. அதாவது 90 வயதானாலும் நீங்க ஒரு நல்ல முனைப்போட இங்க கால் பண்ணிருக்கீங்க, நன்றிமா.

நலத்தோட வள வாழ்த்துக்கள். இன்ஸ்ட்ரக்டர் நேயர்கள் தொடர்ந்து பேசிட்டு வராங்க. நம்ம அடுத்து ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். எஸ், காதல் கொண்டேன் திரைப்படத்திற்காக ஒரு பாடல் வர இருக்கு. கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: நேரம் 3:50 ஆயாச்சு. சென்னை எஃப்எம் 91.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். எஸ் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நீங்கள் எதை குறித்து பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாதவிடாய் நின்ற பிறகு பெண்கள் தங்கள் உடல்நலத்தை எவ்வாறு பராமரிப்பது அப்படின்றது குறித்து தான் டாக்டர் திலைநாச்சர் அவர்களோட நம்ம கலந்துரையாடிட்டு வரோம். எஸ் டாக்டர், நிகழ்ச்சியில நேர் ஒருத்தவங்க இணைஞ்சிருக்காங்க, உங்கள்ட பேசலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: நான் சேலம் மாவட்டம் எடப்பாடியில இருந்து கிருத்திகா பேசுறேன்.
0: வணக்கம்மா, உங்க சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேட்கலாம்.
2: கிருத்திகா சொல்லுங்க. கிருத்திகா வணக்கம். வணக்கம் சொல்லுங்கம்மா.
1: இப்போ வந்து பெண் குழந்தைகள் எல்லாம் சீக்கிரமா ஒரு 9 வயசு 10 வயசு அந்த மாதிரி ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. அதுக்கான ரீசன் ஃபுட்னாலயா, ஹார்மோனல் சேஞ்சஸ், அந்த சிலர்லாம் வந்து இந்த மாதிரி பிராய்லர் கோழி எல்லாம் சாப்பிட்டா சீக்கிரம் ஏஜ் அட்டன் பண்ணிடுவாங்க, அதுல ஹார்மோன் ஊசி போடுறாங்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க, அதனாலயா இல்ல எது? இதுதான் என்னோட டவுட்.
2: இது எல்லாருமே அவங்க ஏழியராகவே அவங்கள பூப்படுதல் அடைந்துடுறாங்க. அதாவது 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்பையோ 5th ஸ்டாண்டர்ட் படிப்பெல்லாமே நம்ம பார்க்குறோம். 6th அந்த மாதிரி ஏஜ்லேயே 9 இயர்ஸ் 10 இயர்ஸ்லேயே ஆயிடுறாங்க. ஸோ அதுக்கு அவங்களோட ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாமே வந்து ஃபுட் ஹேபிட் தான். நம்ம வந்து நிறைய ஜங்க் ஃபுட் கொடுக்கறது. இப்போ நிறைய என்னட்டே ஒரு பேஷண்ட் வந்தாங்க, அவங்க வந்து இந்த எந்த ஜங்க் ஃபுட்டே கொடுக்கறது இல்லை, ஓன்லி நேச்சுரல். அவங்க அந்த பொண்ணுங்கள்லாம் வந்து 13 வயசு 14, நான் அந்த மாதிரி பேஷண்ட்டையும் பார்த்துருக்கேன். ஸோ நம்ம இந்த ப்ரிப்பேர்ட் ஃபுட்டு, ஃப்ரோசன் ஃபுட்டு, அந்த ஜங்க் ஃபுட்டு, சிப்ஸு, அந்த மாதிரி சாக்லேட்ஸ், நிறைய சாக்லேட்ஸ் அந்த மாதிரி கொடுக்கறதுனால அவங்களுக்கு சீக்கிரமாகவே ஹார்மோனல் சேஞ்சஸ் வருது. ஸோ முடிஞ்சளவுக்கு நேச்சுரல் ப்ரிப்பேர்ட் ஃப்ரூட்ஸ் அதை கொடுத்தோன்னா கொஞ்சம் நேச்சுரல் ஃபுட்ஸை நம்ம பழைய காலத்துக்கு நம்ம மாறிட்டு தான் வரணும். ஸோ இப்போ எல்லாருமே நம்ம மாறுறோம், உங்களுக்கே தெரியும், ராகி தோசை, ராகி கம்பு தோசை அந்த மாதிரி நம்ம பழைய காலத்து உடல் அந்த உறுப்பு அந்த உணவு பழக்கங்களை மாறிட்டு வந்தால் இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் குறையலாம்.
0: நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில இனி அடுத்த நேர் வருக. வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
3: நுங்கம்பாக்கம் டேங்க் பாட்டோட்டை சேர்ந்த பூந்தமல்லி போஜராஜன் பேசுறியா. வணக்கம் மா. வணக்கம.
0: வணக்கம் சார். உங்க சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்கலாம் சார்.
3: எனக்கு ஒரு தங்கச்சி இருக்காமா.
2: சரிங்கய்யா சரிங்க.
3: அவளுக்கு கல்யாணம் ஆகி 2 பசங்க பிறந்தது.
2: சரிங்க.
3: அதுக்கப்புறமா அவ உடம்பு உதிரமா போய் உடம்பு ஒரே
2: என்ன வயது என்ன வயது
3: காஞ்சி போன மாதிரி ஆயிட்டா
2: வயது.
3: எனக்கே கஷ்டமா இருந்தது, என்ன பண்றது ஏது பண்றது ஒண்ணுமே புரியாம.
2: சரி.
3: அவளும் அதை பத்தி கவலைப்படாம அப்படியே.
2: சரி.
3: வாழ்க்கையை ஓட்டிட்டே இருக்க. அம்மா என்னமா பண்றது?
2: அவங்களுக்கு என்ன வயது ஐயா? வயது
3: வந்து ஒரு 40க்குள்ள இருக்கும்மா.
2: 40க்கு முன்பேவா? நீங்க கண்டிப்பா அருகில் உள்ள மருத்துவர் கைனகாலஜிஸ்ட போய் பாருங்க, என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும். உதிரப்போக்கு அதிகமா போயிட்டு இருக்கிறது நீங்க கவனக்குறைவா விடக்கூடாது. அதுக்கு ரத்த சோகை அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதனால உடல் சோர்வு, மனசோர்வு, அதனால ரத்த சோகை இருக்கானு பாக்கணும். பிளஸ் ஹார்மோனல் சேஞ்சஸ், தைராய்டு, மற்ற பிரெயின் ஹார்மோன், ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரோன், மற்ற ஹார்மோன் லெவலும் நீங்க கண்டிப்பா டெஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த ஹார்மோன் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதையும் சரி பண்ணிக்கணும். ஸோ கண்டிப்பா நீங்க அருகில் உள்ள டாக்டர் போய் பார்த்து அதற்கான தேவையான அப்புறம் ஸ்கேன் பார்க்கணும். ஸ்கேனில் கர்ப்பப்பையில் ஏதாவது ப்ராப்ளம் இல்லை இருக்கா, இல்லை கர்ப்பப்பை அருகில் உள்ள கருமுட்டையில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, கருமுட்டை வீக்கமாக இருக்கா, அதெல்லாம் கண்டிப்பாக செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு

0: அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை கண்டிப்பாக நீங்கள் எடுத்தே ஆகணும் சார்.
1: நன்றி நன்றி.
0: தேங்க்யூ தேங்க்யூ
1: டாக்டர். அடுத்த கேள்வி, அதாவது இந்த ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தியரி, அதாவது மெனோபாஸ் சிம்டம்ஸ் அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு இந்த இதை பரிந்துரைக்கிறாங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதாவது அந்த ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தியரி பற்றி?
0: யா, இப்போ பெண்கள் எல்லாருக்குமே அந்த நம்ம சொன்னோம்ல பெரிய மெனோபாசல் ஏஜ் அண்ட் மெனோபாசல் ஏஜில் வந்துட்டு அவங்களுக்கு அந்த உடல் ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள், அந்த ஹாட் ஃப்ளஷ், நைட் ஸ்வெட்ஸ், ட்ரைனஸ், வெஜினல் ட்ரைனஸ், இரிட்டபிலிட்டி, இச்சிங் அண்டு யூரினரி ஃப்ரீக்குவென்சி, யூரின் போகணும்னு நினைப்பாங்க போகிறதுக்குள்ளே போயிடும், ஃப்ரீக்குவென்சி அடிக்கடி யூரின் வர்றது, யூரினை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒரு நிலைமைகள் அண்டு பசி இல்லாமல் நிலைமைகள் அண்ட் அப்புறம் நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் போன் வீக்னஸ் அப்படிலாம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கே தெரியும் அந்த சிம்டம்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியலை அப்படின்றப்ப கண்டிப்பாக அவங்க டாக்டர்கிட்ட போயிட்டு ஹார்மோனல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி எடுத்துக்கலாம். அந்த ட்ரீட்மெண்ட் ஹார்மோனல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னு பார்த்திங்கன்னா அதில் வேரியஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குது, வெறும் டேப்லெட் மூலமாக கொடுக்கறது, இல்லை க்ரீம் கொடுக்கறது, இல்லை ஜெல் அப்ளை பண்ணுறது, வெஜனல் க்ரீம்ஸ், வெஜனல் ட்ரைனஸ் இச்சிங் அந்த மாதிரி இருக்குன்னா அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கிறது, இல்லை ஸ்கின் மேலே அப்ளை பண்ணிக்கிற க்ரீம், இல்லை இம்ப்ளான்ட் அப்படி இருக்குது, இல்லை பேச்சஸ் வாரத்துக்கு இரு முறை மாற்றுகிற பேச்சஸ், நம்ம ஸ்கின்னில் ஒட்டிக்கிற பேச்சஸ் இருக்குது, அந்த மாதிரி வேரியஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. பட் அந்த ட்ரீட்மெண்ட்டை டாக்டரோட அணுகுமுறைப்படி அவங்களோட அட்வைஸ் படி அதுக்கு ஒரு டோஸ் இருக்குது, மினிமல் டோஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்களோட சிம்டம்ஸ் சரியாகிற வரைக்கும் டோஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், அப்புறம் சிம்டம்ஸ் குறைய குறைய டோஸ் கம்மி பண்ணலாம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கான சைட் எஃபெக்ட்ஸும் இருக்குது. ஈஸ்ட்ரோஜன் ஒன்லி ஈஸ்ட்ரோஜன் கொடுக்குறமா, இல்லை ஈஸ்ட்ரோஜன் வித் ப்ரொஜெஸ்ட்ரோன் கொடுக்குறமா, அதெல்லாம் பார்த்து டாக்டர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க.
1: எஸ் டாக்டர், நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துச்சு. நிறைவாக நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க, அதாவது குறிப்பாக இந்த மெனோபாஸ் பீரியடில் வந்து ஃபேமிலி சப்போர்ட் எந்த அளவுக்கு இந்த பெண்களுக்கு முக்கியம் அப்படின்றத பற்றியும், இந்த மெனோபாஸ் அதுக்கப்புறம் பெண்கள் எப்படி உடல் அந்த பாதுகாக்கணும், உங்களோட நிறைவு கருத்து நீங்கள் பதிவு பண்ணலாம் டாக்டர்.
0: கண்டிப்பாக பெண்கள், ஸோ நம்ம இப்போ எதுக்கு நம்ம இவ்வளோ இந்த மெனோபாஸ் மெனோபாசல் பெரிமெனோபாசல் உமன் பற்றி நம்ம இவ்வளோ பேசுகிறோம் அப்படின்னா, மெனோபாசல் பெரிமெனோபாசல் உமன்ஸ் அவங்களோட மென்டல் ஃபிசிக்கல் ஹெல்த் நம்ம எல்லாருமே அவங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அவங்களோட பாடி டயர்ட்னஸ், ஃபிசிக்கல் டயர்ட்னஸ் அண்டு மென்டல் டயர்ட்னஸ், இரிட்டபிலிட்டி, மூட் ஸ்விங்ஸ் நம்ம எல்லாமே பேசணும். அதெல்லாமே வந்து சுற்றி இருக்கிறவங்களும் ஃபேமிலி மெம்பர்ஸும் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும். ஸோ தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு சப்போர்ட், ஸோ அவங்க இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்காங்க, சப்போர்ட் ஒவ்வொருத்தவங்களோட சப்போர்ட் அவங்களுக்கு முக்கியம். ஸோ அப்புறம் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவையா, ட்ரீட்மெண்ட்டுக்கு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு கிடைக்கிறதுக்கு வழி வைக்கணும். இதுக்காக தான் நம்ம இந்தியன் மெனோபாஸ் சொசைட்டி அவங்கெல்லாம் இப்போ இதுக்கான அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறாங்க, என்னென்ன மெடிசன்ஸ் கொடுக்கணும், என்ன ரீசன்ட் அட்வான்சஸ் அதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதுமாதிரி ஹாட் ஃப்ளஷஸ் பற்றி பேசணும். ஹாட் ஃப்ளஷஸ் பற்றி பேசணுன்னா அந்த டைமில் அவங்க வந்து காட்டன் கிளாத்ஸ் போட்டுக்கணும் அண்டு ஸ்பைசி ஃபுட் அவாய்ட் பண்ணிக்கலாம் அண்டு அவங்க வந்து இந்த ஆல்கஹால் கஃபைன்லாம் கொஞ்சம் குடிக்கிறது இது பண்ணிக்கலாம். ப்ளஸ் அவங்க வந்து வாக்கிங் அந்த டயட்டு, ஏன்னா ஒபீசிட்டி வெயிட் அதிகமாக போகுது, அப்போ நல்ல டயட் மெயின்டைன் பண்ணணும், வாக்கிங் போகணும், யோகா பண்ணலாம் அண்டு ப்ரீதிங் எக்ஸசைஸ். ப்ரீதிங் எக்ஸசைஸ் ஹெல்ப்ஸ் லாட் அவங்களோட மென்டல் ஸ்டெபிலிட்டியை கொண்டு வர்றது. அதெல்லாம் பெண்களுக்கு மிகவும் தேவை இந்த பீரியடில், மிக மிக தேவையான ஒன்று.
1: ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க டாக்டர். இன்றைக்கி ஷோ வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். நான் நிறைவாக என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, பெண்மை என்பது மென்மையின் பெயர் அல்ல, மாற்றங்களை தாங்கி வாழ்க்கையை தொடர்ந்து மலரச்சியும் வலிமையின் பெயர் அப்படின்னு சொல்லலாம். மெனோபாஸ் அப்படின்றது பெண்களோட வாழ்க்கையில் ஒரு அடுத்த அத்தியாயம் தான். அந்த அத்தியாயத்தை ஆரோக்கியத்தோடும் நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் எழுத நம்மை நாமே கவனித்துக் கொள்வோம் அப்படின்றது என்னோட நிறைவு கருத்தா நான் சொல்லிட்டு, நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் எங்களோட இணைஞ்சு நல்ல பல்வேறு நல்ல கருத்துக்களை பகிர்ந்துடுறதுக்கு நன்றி டாக்டர்.
0: நன்றி
1: நன்றி நன்றி
0: தேங்க்யூ.
1: எஸ், நிகழ்ச்சி நிறைவு பாடல்கள் நீங்கள் கேட்பிருப்பது தெரி படத்துலேருந்து தாய்மை அப்படின்னு ஒரு அருமையான பாடல் தான் பிள்ளையாக இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே தோலு.

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். கும்மிடிப்பூண்டி கூடூர் இடையே 3வது மற்றும் 4வது வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்திய தகவல் பணி மற்றும் புள்ளியியல் சேவை அதிகாரிகள் தங்களது பொறுப்புகளை அர்ப்பணிப்புடனும் வெளிப்படைத் தன்மையுடனும் நிறைவேற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அறிவுறுத்தியுள்ளார். பிற நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் காரணமாக ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சுரங்கம் மற்றும் கனிமங்கள் சட்டத்திருத்த மசோதா அத்துறையை நவீனமயமாக்குவதற்கு உதவிடும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்காக அமைக்கப்பட்ட ராதாகிருஷ்ணன் குழுவின் பரிந்துரைகளை செயல்படுத்துவது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. முதலமைச்சர் அலுவலக மாற்றத்திற்கான பணிகளை ஒப்பந்தப்புள்ளி கோராமல் எப்படி தொடங்க முடியும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வினவியுள்ளார். கர்நாடக வனப்பகுதியில் தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கர்நாடக அரசையும் மத்திய அரசையும் வலியுறுத்துவதாக பாமக தெரிவித்துள்ளது. சிங்ஃபீல் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 8வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார். கல்லையில் நடைபெற்ற இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஸ்லோவாக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு ஷர்மா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரியான்ஷு ரஜாவத், மிராபா லுவாங் மெய்ஸ்னம், அனேரி கோட்டக், ஜியா ரஜாவத், லிஷா பால், தன்வி பத்ரி, மேதாவி நாகர் மற்றும் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில்லும் 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான பேட்டிங் பிரிவில் இஷான் கிஷனும் முதலிடத்தில் நீடிக்கின்றனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 301.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஏதாவது ஃபன் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வானொலி வரலாற்றில் முதல் முறையாக இதுவரை யாரும் விளையாண்டுடாத புத்தம் புதிய கேம் ஷோ அப்படின்னு சொல்லணும். எனக்கும் ஆசைதான், பட் அவ்வளவு பில்டப்லாம் இல்ல. இன்னைக்கு நம்ம விளையாட போறது கக்க போ. பேரெல்லாம் புதுசா இருக்கு, ஆனா கேம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேம் ரொம்ப சிம்பிள் தாங்க. நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதுல உள்ள சில எழுத்துக்களை நீங்க நீக்கிட்டா கரெக்டான வார்த்தையை நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கேம் நல்லா உன்னிப்பா கவனிங்க. நான் இப்போ ஒரு வார்த்தை சொல்றேன், உதாரணத்துக்கு கபா கட் கடு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றேன், என்னடா ஏதோ பேசுறீ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க அதான் கேம். கபா கட் கடு அப்படின்னு நான் சொன்னா, இதுல இருக்க காவலாம் நீங்க நீக்கிட்டீங்கன்னா, அதாவது கான்ற வர வார்த்தையெல்லாம் நீங்க நீக்கிட்டீங்கன்னா, அதுல என்ன ஒரு மீதி? எஸ் கபா கட் கடு, அதுல இருக்க காவலா நீக்கிட்டீங்கன்னா பா இட்டு பாட்டு. சோ பாட்டு தாங்க ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு வார்த்தையை புரியாத மாதிரி சொல்லுவேன், அதில் இருக்க தேவையில்லாத வார்த்தையில நீங்கள் நீக்கிட்டீங்கன்னா கரெக்டான வார்த்தையை கண்டுபிடிச்சலாம். ஒரு நிமிஷத்துக்குள்ள எவ்வளோ வார்த்தை உங்களால் கண்டுபிடிக்க முடியுது அப்படின்றதான் கேம். ஸோ தேவையில்லாத தூக்குங்க, போட்டு தாக்குங்க. நான் ரெடி, நீங்கள் ரெடியா? விளாட விளாட கேம் நல்லா புரியும் நினைக்கிறேன். ஸோ போக போக புரியும் அப்படின்ற பாட்டு மாதிரி கேமும் நல்லா புரியும். ஸோ நடுவில் கேமில் சில மாற்றங்களும் செய்வேன். ஸோ நல்லா இருக்கும்ல கேம்லாம், சூப்பரா இருக்கு. நிகழ்ச்சியில் எப்படி பங்கு பெறணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நிகழ்ச்சி நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 298-6-00-38 ஆர் 295-2-0-554 அப்படின்ற நம்பர்களை தொடர்ந்து கொண்டு நீங்க நிகழ்ச்சியில பங்கு பெற்று சூப்பரா கேம் விளாடலாம். நம்பர் சொன்ன உடனே நேர்கள் வந்துட்டாங்க, யார் என்னன்னு பாத்துடலாம். வருக, வணக்கம். வணக்கம். அடடா, முதல் நேரே மிஸ்டு கால். அப்பாடா, நேயர்கள் வந்துட்டாங்க, யாரும் பாத்துலாம். வருக, வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம், சென்னை விருகம்பாக்கத்துல இருந்து ரவி சார்.
0: வணக்கம் சார், உங்க ரேடியோ வால்யூம் லைட்டா கம்மி பண்ணிக்கோங்க.
1: ஓகே
0: ஓகே சார், சிறப்பு. கேம் கேட்டிங்களா, என்ன ரூல்ஸ் அப்படின்னு?
1: தெரியும், சொல்லுங்க.
0: ஓகே சார், நான் வந்து இப்போ ஒரு வார்த்தையை சொல்லுவேன், அதுல இருக்கிறதெல்லாம் டக்கு டக்கு நீங்க நீக்கிட்டு கரெக்டான வார்த்தையை கண்டுபிடிக்கணும். ரெடியா?
1: ஓகே, ரெடி.
0: ஓகே சார், உங்களுக்கான வார்த்தை கதாகம கரை.
1: கதாகம
0: கரை. ஹலோ, இருக்கீங்களா?
2: குழலோதும்
0: கண்ணனுக்கு குயில் கோபி பாட்டு கேக்குதா சார்? வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார், நீங்க நிகழ்ச்சி ஏதோ வச்சு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு
2: கேட்டீங்களா?
0: சொல்லுங்க சொல்லுங்க, நான் அதெல்லாம் கேட்கறது இல்லை சார். 4 மணிக்கு டியூன் பண்ணா நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறீங்களா? ஓகே சார், அதாவது நான் ஒரு வார்த்தையை சொல்லுவேன் சார், அந்த வார்த்தையில இருக்க தேவையில்லாத வார்த்தையெல்லாம் நீக்கிட்டா உங்களுக்கான கரெக்டான வேர்டு வந்துடும். அவ்வளவுதான் கேமு. சின்ன வேடா சொல்லவா சார்? ஓகே சார், உங்களுக்கான வார்த்தை கம கை கல் சார். கம கை கல்.
2: சமையலா?
0: என்னங்க சொல்றீங்க? நான் ஏதோ கேட்ட நீங்க ஏதோ சொல்றீங்களே சார். சார், நான் சொன்னதுல காவ நிக்கணும் சார். கேம் ரூல்ஸ் கேட்டீங்களா இல்லையா நீங்க? ஹலோ, கம கை கல். கம கமனு சோறு இருக்குது, சாப்பிட வரீங்களா? சொல்லுங்க சார். சமையல் சமையல் இருக்காரு. நன்றி சார், நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் வருக. வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் வணக்கம் சார், என்ன ஏதோ ஃபன் பண்ணிட்டு இருக்கோம்னு கேட்டீங்களா நீங்க? உங்களுக்கான வார்த்தை கம கை கல், இதுல என்ன ஒரு வார்த்தை ஒளிஞ்சிருக்கு? சமச்ச கல்லா? சமச்ச கல்லா சார். கம கை கல்.
3: கம கல்லா?
0: கம கை கல்.

இருந்தாலும் ஆரஞ்சு நம்பளுக்கு மல்லினா வணக்கம். ஆர்ஜே அர்ஜுனின் அன்பு மாலை வணக்கம். நேரம் 4:04 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம்.

0: சம கைகள்.
1: இதுல இருக்க காவலாம் தூக்குங்க.
0: உலக்கை உலக்கை
1: உடுக்கை. அடடா, நான் ஒண்ணு கேட்டேன், அசர வைக்கிற மாதிரி ஒன்னு சொல்றீங்களே. நன்றி சார், நன்றி. ஒரு வார்த்தை சொல்லுவேன், சரியான வார்த்தை வந்துடும் சார். முதல் நேரத்தை வந்து நான் கதா கம கரை சொன்னேன், அவர் தாமரைன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு. உங்களுக்கான ஒரு வார்த்தை சொல்றேன் சார், சொல்லவா சார்? கம கை கல், கம கை கல்.
0: இந்த
1: வார்த்தையில இருக்க எல்லா காவையும் எடுத்துருங்க. கையா சார், நன்றி சார். ரூல்ஸ் மறுபடியும் ஒரு வாட்டி உங்க நேயர்களுக்காக மறுபடியும் சொல்றேன், நன்றி. அதாகப்பட்டது மக்களே, நான் ஒரு வார்த்தை கொடுத்தேன்னா அதற்கு தேவையில்லாத எழுத்துக்களை நீக்கிட்டீங்கன்னா ஒரு சரியான வார்த்தை வந்துடும். ஃபர்ஸ்ட் விளாண்ட நேரம் ரொம்பவே சிறப்பாக விளாண்டார். நான் தாமரையை வந்து கதா கம கரை அப்படின்னு சொன்னேன், அதுல இருக்க காவலாம் தூக்கிட்டா தாமரைன்ற வேர்டு வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஒரு வேர்டு கேட்டிருக்கேன், கம கை கல். இதுல இருக்க காவலாம் தூக்கிட்டா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வந்துவிடும். நேர்கள் இப்படி இதை வச்சுதான் ஃபன் பண்ண போறோம். நேர்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைஞ்சலாம். நேர்களுக்காக இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து ஃபோக் சாங்ஸ் பிளே ஆகிறதுக்கு ஒரு வைபான ஃபோக் சாங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதற்கு முன்னாடி ஒரு சிறு விளம்பர இடைவேளை.
2: அவர்களால் திறப்பு விழா, எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க. எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: வெல்கம் பேக் மக்களே. நேரம் 4:15 மாயிட்டிருக்கு. வண்டி இல்ல நெல் வரும் அப்படின்னு ஒரு வைபான சாங் கேட்டீங்களா? இந்த நிகழ்ச்சி அப்படி தாங்க, நல்ல ஃபோக் சாங்ஸ் எல்லாம் கேட்க போறீங்க. எஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன வச்சு பண் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்து வாயில குளறது பாத்தீங்களா? எஸ் பண் பண்ணாம நிகழ்ச்சியில் தாங்க இணைஞ்சிருக்கீங்க. எஸ் இன்னைக்கு இந்த புரியாத வார்த்தைகள்லாம் சொல்லி சொல்லி என் வாயே ரோல் ஆகுது. எஸ் பண் பண்ணாம நிகழ்ச்சி தான் கேட்டு இணைஞ்சிருக்கீங்க வித் ஆர்ஜே அர்ஜுன். நிகழ்ச்சியில வந்து நாம கக்கக்க போ விளாண்டுட்டு இருக்கோம். அதாவது வார்த்தையில இருக்க காவலாம் நீக்கிட்டீங்கன்னா ஒரு சரியான வார்த்தையை கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளவுதான் கேம், ஏன் போட்டு ரொம்ப யோசிக்கிறீங்க? சோ வாங்க மகளே, ஃபன் ஆகலாம் நிகழ்ச்சியில. அடுத்து இணையம் அடுத்து நேர் யாருன்னு பார்த்தலாம். வருக, வணக்கம். வணக்கம் வணக்கம். யாருக்கு இருந்து பேசுறா?
1: ராமநாதபுரம் சாத்தன் கோயில இருந்து முருகன்.
0: முருகன் சார் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் சார். நிகழ்ச்சி எதை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்கோம் கேட்டீங்களா? ஒரு வார்த்தையில இருக்க காவலாம்
1: தூக்கிட்டீங்கன்னா
0: ஒரு வார்த்தை வரும். முயற்சி பண்றீங்களா சார்? சார் உங்களுக்கான வார்த்தை வந்து கனிகலா. இதுல இருக்க காவலாம் நீக்கிங்க சார், ஒரு வார்த்தை வந்துடும்.
1: என்ன
0: சார்? நன்றி நன்றி நன்றி சார். வர மாட்டீங்க வரல என்ன பிடிச்சிருப்போம் சார். சூப்பரா லானிங்க சார். நன்றி நன்றி. நிகழ்ச்சி நீ அடுத்த நேர்வர்கள் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம் சார். நிகழ்ச்சியில் தலைப்பு கேட்டீங்களா? ஹலோ
2: சொல்லுங்க.
0: ஹலோ சார், ஏன் சார் இவ்வளவு மெதுவா பேசுறீங்க?
2: ஹலோ
0: ஹலோ கேக்குதா சார்? கேக்குது சார். சார் நம்ம இன்னைக்கு வந்து கக்க போலான்னு இருக்கோம் சார். ஃபன் பண்ணாம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க.
2: சின்ன எழுத்து சொல்லுங்க.
0: வாழ்த்துக்கள் சார். உங்களுக்கான சின்ன எழுத்து என்னன்னா சார், கனிகலா சார்.
2: நீலா.
0: அடாடா, ஒரு வழியா கண்டுபிடிச்சாரு. ஓகே, உங்களுக்கான அடுத்த வார்த்தை சார் கவி கடு. கவி கடு. கவி கவி கடு.
2: விடி.
0: விடியா? கவி கடு சார், கவி கடு.
2: கவியா?
0: கவி கடு.
2: சரி புரிய மாட்டேங்குது.
0: கவி சார், கவி கடு.
2: கவி
0: கடு. நன்றி நன்றி சார், நன்றி. அதாவது நான் என்ன சொன்னா, கவி கடு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லணும்? அடுத்த நேர் சொல்றாங்களான்னு பாப்போம். வருக, வணக்கம்.
3: டிநகர்ல இருந்து ரமா ரவி.
0: வணக்கம் வணக்கம். நலமா இருக்கீங்களா? அப்படியா? நான் சொல்லவே இல்லையே, சொல்லிட்டீங்களே. சூப்பர்மா. அதாவது கவி கடுனா என்னன்னு சொல்லுங்க பாப்போம். நீங்க
3: கவி கடுனா விடு.
0: விடு இல்லனா கவி கடு.
3: கயல் வருமா?

0: கையில் இல்லமா, காவே வரக்கூடாதே.
1: முதல் எழுத்து கம.
0: கம கம கம கை கல்
1: கை சொல்றீங்களே, அடுத்தது
0: கை மா க இ இ இந்த கயிறு ஒரு உள்ள கயிறு அந்த இ. கம கை கல் இ இ
1: யா போட்டீங்க
0: யா, அதேதான் அப்பாடா.
1: மயில்
0: மயில், சூப்பர். இந்த ஒரு வார்த்தையை தான் ரொம்ப நேரம் வச்சிருந்தேன் அப்பட ஒரு சொல்லிட்டீங்க. நன்றி நன்றிமா, நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சி நினைவு அடுத்த நேர்வர்கள் வணக்கம்.
2: நண்பருக்கு மாலை வணக்கம.
0: மாலை வணக்கம், சொல்வது யாருங்க? அடையாளம்பட்டிலிருந்து உங்களுக்கான வார்த்தை கமே கசை. கமே கசை
2: கதை
0: கதை இல்ல சார், கசை கசை என்ன கசை? கமே கசை
2: கதை கதை கதை
0: இல்ல சார்.
2: வாய்ப்புக்கு நன்றி சார்.
0: நன்றி. ஓகே, எஸ் நேரில் ரொம்பவே சூப்பரா விளையாண்டுட்டு இருக்காங்க. என்ன என்ன வச்சு பண் பண்ணிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டு வந்தலாம். அதற்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
3: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
4: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
3: August 21 சென்னை பி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
4: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
5: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: புள்ளினால இனி எல்லாமே தூளு.
1: வெல்கம் பேக் மக்களே, நேரம் 4:26 மைட்ருக்கு கேட்டுறீங்க சென்னை எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி வித் ஆர்ஜே அர்ஜுன். நிகழ்ச்சியில் ஏதோ வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ககக போ ககக போ அப்படின்னு ஆடியன்ஸ் ரியாக்ட் பண்றாங்களா அப்படின்னு பாப்போம். வருக வணக்கம்.
2: மாலை வணக்கம் சார்.
1: மாலை வணக்கம் சார். யார் இங்க இருந்து பேசுறா?
2: ரங்கராஜன், ஜெயராய நகர். எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: உங்களுக்கான
1: வார்த்தை கப கரை கவை. கப்ப கரை கவை. ஆமா சார், கப்ப கரை கவை.
2: சரி,
1: கப்ப கர கவை சொல்லுங்க சார். அது வந்து என்னவா இருக்கும்
2: சொல்லுங்க.
1: அடடா சூப்பர் சார், பறவை. ஓகே, அடுத்த வார்த்தை ட்ரை பண்ணலாமா சார்? பறந்து போயிடுறீங்களா? சூப்பர் சார், அடுத்த நேருக்கு வாய்ப்பு அளிக்கலாம். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியிலையும் அடுத்த நேர் வருக. வணக்கம்.
3: வணக்கம். வாழ்க, மடிப்பாக்கம், ககோ கபா கலா கண்
1: கவோ. அடடா அடடா சூப்பர். வணக்கம் சார், அப்ப நிகழ்ச்சியில புல் ஃபார்ம்ல வந்திருக்கீங்க, எது கொடுத்தாலும் அடிச்சு தூக்கிடுவீங்க.
3: நாங்க டாக்டரேட்.
1: ஓகே ஓகே சூப்பர் சார், அப்ப உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாம். கட்ட கட்ட நீங்க அடிச்சிருவீங்க. ஓகே சார், உங்களுக்கான வார்த்தை கதோ கசைக்கா.
3: தோசை.
1: தோசை சூப்பர். உங்களுக்கான அடுத்த வார்த்தை கத கை கர்.
3: தயிர்.
1: தயிர். அட அட அட அடிச்சாரி அடிச்சாரி. ஓகே, உங்களுக்கான அடுத்த வார்த்தை
3: தேங்க்யூ.
1: நன்றி நன்றி நன்றி. இன்னொன்னு சொல்லவா? ஓகே ஓகே சார், உங்களுக்கான அடுத்த வார்த்தை கனி கலாக்கா.
3: நிலா.
1: நிலா சூப்பர் சார், உங்களுக்காகவே சூப்பர் சூப்பர் சூப்பர் சார், ரொம்ப சிறப்பா நீங்க. நன்றி. நிகழ்ச்சியில நீ மறுத்த நேர் வருகிற வணக்கம்.
4: மாலை வணக்கம், மறைமலை நகர் தாமரைக்கண்ணி.
1: வணக்கம் வணக்கம்மா, உங்களுக்காக ஒரு வார்த்தை முன்னாடியே சொன்ன கதாக்கம கரைண்டு, அதான் தாமரைக்கண்ணியோட ஒரு ஷார்ட்.
4: சூப்பர்.
1: ஓகே, ஃபன் பண்ணலாமா? உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாமா? ஓகேம்மா, உங்களுக்கான வார்த்தை கமாக்கலை.
4: மாலை.
1: அடடா சூப்பர். உங்களுக்கான அடுத்த வார்த்தை கசா கத கம். கசா கத கம். அடடா சூப்பர். உங்களுக்கு அடுத்த வார்த்தை கசா கவி. சாவி. சூப்பருங்க சூப்பருங்க, உங்களுக்காகவே ரொம்ப சிறப்பா நீங்க. நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சி நீ அடுத்த நேர் வருக. வணக்கம்.
5: ஹலோ.
1: வணக்கம்.
5: வணக்கம் சார், சென்னை பெருங்குளம் வள்ளி பேசுறேன் சார்.
1: வணக்கம்மா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான வார்த்தை மிகவும் பொறுமையாக
5: சொல்லுகிறேன்.
1: உங்களுக்கான வார்த்தை கம கலக்கர்.
5: மலர்.
1: மலர் சூப்பர். உங்களுக்கான அடுத்த வார்த்தை கம கணிகா.

0: கனி நேர்கள் சூப்பரா அப்பாடா நேர்கள் ஒரு வழியா கேம் புரிஞ்சிடுச்சு. ஸோ இனிமேல் ஃபயராக இருக்கும் அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. இப்போ நான் வந்து ஒரு உல்டா பண்ண போகிறேன், அது என்னன்ற ஒரு பாடல் கேட்டு வந்தப்புறம் சொல்லலாம். அதற்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை,
2: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
1: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
2: ஆகஸ்ட் 21 சென்னை டி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை. ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை,
2: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
1: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
2: ஆகஸ்ட் 21 சென்னை டி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.

0: நேரம் 4:35 இந்த வேளையில ஆர்ஜி அர்ஜுனோட நீங்க இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: பண்ணலாமா
0: எஸ் நிகழ்ச்சியில நம்ம நேயர்களோட ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். நேயர்கள் என்ன வச்சுதான் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க? நிம்டா தூசரா ஸ்தெல்மி அர்த்தபூஷா என்ன திடீர்னு காலக்கேர் வாய்ஸ் எல்லாம் பேசுற அப்படின்னு கேட்டீங்கன்னா வாழ்த்துக்கள். இனி இருக்க ஷோ மீதியும் இப்படிதான் இருக்க போகுது. ஒரு ட்விஸ்ட்னு சொல்றேன், அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இவ்வளவு நேரம் வந்து கதா கமா கரை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன், இனிமேல் நான் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவேன், நீங்க வந்து காவை ஆட் பண்ண போறீங்க. சிம்பிள். என்ன நீ பாட்டுக்கு புதுசு புதுசா ரூல்ஸ் மாத்திட்டே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பதானே வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கும். ஸோ இந்த ரூல்ஸ் அடாப்ட் ஆகி நம்ம நேயர்கள் எப்படி விளையாடுறாங்கன்னு பார்த்துடலாம். பாருங்க, வணக்கம். வணக்கம்
2: சார். வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் இங்கிருந்து பேசுறது?
2: சார் சிவகுமார், திருப்பத்தூர் பீமக்குளம். சிவகுமார்
0: வணக்கம். வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா?
2: நலமா. இன்னைக்கு
0: என்ன கேம் விளையாடணும் கரெக்டா சொல்லுங்க பாப்போம். கேட்டீங்களா?
2: சொல்லுங்க சார்
0: ஹலோ, ஏன் இந்த நிசப்தம்? என்ன வாய் கொளறது சார்? பந்துனா எப்படி சொல்லணும் முன்னாடி காவை ஆட் பண்ணி? ஹலோ, வர மாட்டேங்குதப்பா. சரி, அடுத்த நேரம் சொல்றாங்களான்னு பாப்போமா?
2: அடுத்த நேரம் போயிடலாம்.
0: ஓகே, வணக்கம். நிகழ்ச்சி நீ அடுத்த நேரம் வருங்க. வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் சார், யாருங்க இருந்து பேசுறது? உங்களுக்கான வார்த்தை புலி.
2: வணக்கம்
0: சார், யாருங்கிறது பேசுறா?
3: நுங்கம்பாக்கம் தோட்டை சேர்ந்த பூர்ணமல்லி போஜராஜா பேசுறீங்க. வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம் சார், நீங்க எதை வச்சு பண் பண்ணிட்டு இருக்கோம்னு கேட்டீங்களா
3: நீங்க? தெரியும் கேட்டுதான்.
0: ஓகே சார், உங்களுக்கான வார்த்தையை கொடுத்துடலாமா?
3: தாமரைனா
0: கதா கமா கரை.

0: ஹலோ
1: ஹலோ
0: ஹலோ, இருக்கீங்களா?
1: ஹலோ,
0: ஹலோ,
1: காத்துனக்க
0: காத்துட்டு இருக்கீங்களா? காத்துட்டு இருக்கு சார். நன்றி. நிகழ்ச்சி நினை மறுத்த நேர் வருகிற வணக்கம். உங்களுக்கான வார்த்தை முயல். கமு கயக்கல். சூப்பர், அவ்வளவுதான். அடுத்த வார்த்தை பூச்சி. வருக வணக்கம். வணக்கம் சார். யாரு இங்கிருந்து பேசுறா?
1: எல்லாரையும் வருகன்னு சொல்ற ஒரே ஒருத்தர் நீங்க தான்.
0: அப்படியா? எல்லாரையும் வரவேற்கிறது தானே நம்ம தமிழ் பண்பு, அப்படிதானே? வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க சார், நீங்க கேம் என்னன்னு கேட்டீங்களா
1: சார்? புரிஞ்சு சொல்லுங்க சார். சொல்லுங்க சார்.
0: ஓகே சார். சார், உங்களுக்கான வார்த்தை மரம். கமகரகம். அவ்வளவுதான். உங்களுக்கான அடுத்த வார்த்தை தினம். கதி கணக்கம். சூப்பர். உங்களுக்கான அடுத்த வார்த்தை கொஞ்சம் கஷ்டமா போயிடலாம். இதயம். வரலையே, நடுவில் ஒரு வார்த்தை விட்டு போச்சு. ஸ்பீடா சொல்லுங்க.
1: கதி
0: கய
1: கதை.
0: ஓகே சூப்பர் சார், சிறப்பா லேண்டிங். நன்றி நன்றி. இந்த ஷோவெல்லாம் யாராச்சும் கேட்டா காலைல டியூன் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும்? யாரா அவங்க ரேடியோ ஆன் பண்ணா கை கதா கையக்கமா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்களப்பா அப்படின்ற மாதிரி. பட் நேர்கள் பங்கு பெற நேர்கள் இதோட சுவாரஸ்யம் தெரியும். ஸோ அப்படி நேர் அடுத்த நேர் யாரு பார்த்துல வருங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் சார். யார் இங்கிருந்து பேசுறா சார்? ஏழு கிணறு தேவா. வணக்கம் சார். இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசலாமா சார்? கிணத்துல இருந்து மேல வந்துட்டீங்களா? வாங்க வாங்க வாங்க, வெல்கம் சார். உங்களுக்கான வார்த்தை கொடுத்துருவா சார்.
2: சொல்லுங்க.
0: உங்களுக்கான வார்த்தை கிணறு. அடுத்த வார்த்தை வலை. கவக்கலை. சூப்பர். உங்களுக்கான அடுத்த வார்த்தை படை. கவக்கடை. அவ்வளவுதாங்க. வடக்கடை கேள்விப்பட்டிருக்க கவக்கடை. சூப்பரா சூப்பரா லேண்டிங் சார். நன்றி நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில நீ மறுத்த நேர் வருக வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா. யார் இங்க இருந்து பேசுறா?
3: நான் முகப்பேர்ல இருந்து பிரமிளா பேசுறேன்.
0: வணக்கம்மா. நலமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். இன்னைக்கு என்ன கேம் என்னன்னு
3: கேட்டீங்களா? ஆ கேட்டேன்.
0: ஓகே, விளையாடலாமா?
3: விளையாடலாம்.
0: ஓகேமா. உங்களுக்கான வார்த்தை நிறம்.
3: நிறமா? கனி கரகம்.
0: ஸ்பீடா சொல்லுங்க ரெண்டு வார்த்தை.
3: கனி கரகம்.
0: ஓகே சூப்பர். வானொலி.
3: எனக்கு
0: கை கசை அடா, இப்பதான் எனக்கு புரியுது எவ்வளவு கன்ஃபியூஷனா இருக்கு உங்களுக்கு. பட் சிறப்பா லேண்டிங்கம்மா. நன்றி. என்னமா
3: சொல்றேன்?
0: ஆ சொல்லுங்கம்மா.
3: ஆ கபை கரை கை பசை.
0: பசை
3: இல்ல. கபை கரை கை பசை.
0: பறை தெரியலையம்மா, நீங்களே சொல்லிருங்க. பறை இசை. அடடா சூப்பர். அப்ப நான் நெருங்கிட்டேன். ரொம்ப சிறப்பா லேண்டிங்கம்மா. நன்றி நன்றி நன்றி
3: நன்றி
0: நன்றி. ஒரு ஆர்ஜேவா இப்பதான் அதோட கடினத்தை உணர்ற ஒரு கேம கண்டுபிடிக்கிறது ஈஸியா. அதை விளாடு. நம்மளுக்கே அந்த பால் திருப்பி போடுறப்பா அதை திருப்பி அடிக்கிற அந்த கஷ்டம் இருக்கு. ஐயா பாப்பா பாப்பா பாப்பா. எஸ் ரொம்ப நேரம் லாண்டாச்சு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டதுல இந்த பாடல் வந்து என்னன்னே தெரியலங்க. ஒரு இரண்டு மூணு நான்களாக என் மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. ஸோ என் மைண்டில் மட்டும் ஓடுறது மட்டும் இல்லாமல் உங்கள் மைண்டில் ஏற்றி விட்டுலான்றது அந்த பாடல். உயிரடி படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் பிளே ஆக இருக்கு. அந்தோனிதாசன் அவர்களோட சூப்பரான வாய்ஸில் கேட்டு நிறங்கள். இது ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே செம்ம தூள்.

0: என்ன வெயிலு?
1: என்ன சார், வீடு தேடினீங்களே, கிடைச்சிருச்சு போல.
0: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணும்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
0: ஆஹா ரைட்டு, வா சுருதி போலாம்.
1: நீ குருவி, நான் பார்த்து வச்சிருக்க வீட்டை ஒருத்தன் விட்டுட்டு இருக்கான் பாடுறா.
0: என்ன சொல்ற குயிலு? அவன
2: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
3: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்.
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: கடைசியில் எங்களையே அட்வைஸ் பண்ண வச்சுட்டீங்களப்பா அப்படின்னு குருவிகள் வந்து ஃபீல் பண்ற நிலைமை ஆச்சு போல. ஸோ அந்த ஃபீலிங்லாம் இல்லாமல் மரங்கள் முடிஞ்ச அளவு வளர்ப்போம், இயற்கையை பாதுகாப்போம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஆட் ஆன் மெசேஜ் சொல்லிக்கிறேன், அப்போ தான் ஷோ ஃபுல்ஃபுல்லாக இருக்கும். எஸ், நேரம் 4:51 ஆயிட்டு இருக்கு. கேட்டுருங்க, சென்னை எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி வித் ஆர்ஜே அர்ஜுன். எஸ் ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் கக்க போதால் ஆண்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சி நேம் நேர் யாருன்னு பார்த்துடலாம். வருக வணக்கம். அடடா, நிகழ்ச்சி நேம் அடுத்த நேர் வருக. வணக்கம் வணக்கம். ஹலோ ஹலோ ஹலோ, நான் ஒரு தடவை சொன்ன 100 தடவை சொன்ன மாதிரி பாருங்க எக்கோ அடிக்குது. ஹலோ, நிகழ்ச்சி நேம் அடுத்த நேர் வருக. வணக்கம்
4: உங்களுக்கான
3: வார்த்தை கொடுத்துடலாமா? முயற்சி செய்யறீங்க, முயற்சி திருவினை ஆகட்டும். உங்களுக்கான வார்த்தை பல்லவி. பல்லவி
4: கலி
3: எங்க வந்துச்சு நடுவுல? கரெக்டா சொல்லுங்க பாப்போம். பல்லவி கவி
4: கவி
3: கவி. சூப்பர், இது ஸ்பீடா ரெண்டு வாட்டி சொல்லுங்க பாப்போம்.
4: கல
3: சார், இதுதான் உங்க ஊர்ல ஸ்பீடா? என்ன சார், வாட் இஸ் திஸ் சார்?
4: சொல்லட்டுமா?
3: சொல்லுங்க சார், ஸ்பீடா. உங்களோட பொழுது இனியதாகட்டும். உங்களுக்கான வார்த்தை சொல்லிடுறேன் சார். உங்களுக்கான வார்த்தை பருவம்.
4: பருவம் ராகம் வருமா?
3: ராகம் தாளம்லாம் வராது சார். என்ன சார் கேக்கு, அதாவது என்ன கேம் தெரியுமா சார்? மாத்தி சொல்லக்கூடாது சார், முன்னாடி கா வச்சு சொல்லணும். ஆமா சார், காப்பா யாராவது என்ன காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. சூப்பர் சார், சிறப்பா லேண்டிங், நன்றி நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சி நடி மறுத்த நேர் வருக. வணக்கம். அப்பட ஒரு பிடிச்சிட்டீங்க, சூப்பர் கலா. சொல்லுங்கம்மா, நலமா இருக்கீங்களா? ஓகேம்மா, உங்களுக்கான அப்பட கடத்திட்டு ஒரு வழியா? ஓகேம்மா, உங்களுக்கான வார்த்தை சொல்லிடுறம்மா. உங்களுக்கான வார்த்தை வந்து பருவம்.
1: என்னமா
3: நீங்க சொல்லி சொல்லணும்?

0: ஹலோ,
1: கா பருவத்திலேயா? அடடடா, மறுபடியும் முதல்ல வந்து ட்ரைனிங் கொடுக்கல போல. நன்றி நன்றிமா, மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு வடிவேல் சார் கேக்குற மாதிரி. நன்றி. நிகழ்ச்சி நினை மறுத்த நேர்வர், வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம் சார். யார் இங்க இருந்து பேசுறது?
2: நண்பருக்கு இனிய மாலை வணக்கம், மதுரையில இருந்து ஆண்டனி.
1: வணக்கம் வணக்கம் சார், நீங்க தான் நிகழ்ச்சியோட நிறைவு நேயர்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாமா?
2: கொஞ்சம் எளிமையா, சின்ன சின்ன வேடாக்கள்
1: எளிமையா கேக்குறேன் சார். உங்களுக்கான வார்த்தை புளிப்பு. புளிப்பு
2: உங்களுக்கான
1: வார்த்தை கப கரி கசு. கப கரி கசு. இதை நீக்கினீங்கன்னா ஒரு வார்த்தை வந்துடும். கப கரி கசு. நடுவில் ரீ இருக்கு பாருங்க. ரீ
2: கப கரி
1: கசு.
2: பரிசு.
1: பரிசு. சூப்பர். நிகழ்ச்சியில் சூப்பரா நடந்ததுக்கு உங்களுக்காக எனக்கு பரிசு கொடுக்க முடியாது, ஆனா அதுக்கு பதிலா சூப்பர் சூப்பர் சூப்பர் சார், ரொம்பவே சிறப்பா. நன்றி சார. நன்றி நன்றி. ஷோ பேர் என்னமோ ஃபன் பண்ணலாமா தாங்க. நான் நேர்களோட ஃபன் பண்ணலாம்னு பார்த்தேன். நேர்கள் என்ன வச்சு சிறப்பாக ஃபன் பண்ணிட்டாங்க? எது எப்படியோ ஃபன்னாக இருந்தால் சந்தோஷம் தானே. நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், வாழ்க்கையில் அதுவும் குறிப்பாக இந்த 4 to 5 மட்டும்தான் ஃபன் பண்ணுமா என்ன, வாழ்க்கையே ஃபன் பண்ணுறது தானே. ஸோ எல்லா சூழ்நிலையும் ஹாப்பியாக ஜாலியாக ஃபன்னாக வைபாக இருப்போம் அப்படின்றத கருத்து வாடிசுமை செய்யுங்க சொல்லிட்டு, மீண்டும் ஒரு நல்ல நாள் ஒரு நல்ல நிகழ்ச்சி உங்களோட இணையும் வரை. நிகழ்ச்சியில் இப்போதைக்கு விடைபெறுவது நான் அர்ஜுன். மீண்டும் 5 மணிக்கு உங்களோடு தமிழ் வழி அவங்க சூப்பராக கேம்னே வருது பாருங்க. அவங்க சிறப்பான டாபிக்கோட உங்களோட உரையாடுவாங்க. ஸோ ஸ்டேட்யூன் மக்களே. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் என்ன பாடல் வர இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடுகளம் படத்துல இருந்து ஒரு அட்டகாசமான பாடல் தான் வர இருக்கு. ஸோ கேட்ட நேரங்கள் கரெக்டாக இருந்தால் போரட்டா. ஆர்ஜி அர்ஜுன் சைனிங் ஆஃப். வரட்டா.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். கும்மிடிப்பூண்டி கூடூர் இடையே 3வது மற்றும் 4வது வழித்தடத்தை ஏற்படுத்த

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். கும்மிடிப்பூண்டி கூடூர் இடையே 3வது மற்றும் 4வது வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்திய தகவல் பணி மற்றும் புள்ளியியல் சேவை அதிகாரிகள் தங்களது பொறுப்புகளை அர்ப்பணிப்புடனும் வெளிப்படை தன்மையுடனும் நிறைவேற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அறிவுறுத்தியுள்ளார். பிற நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் காரணமாக ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சுரங்கம் மற்றும் கனிமங்கள் சட்டத்திருத்த மசோதா அத்துறையை நவீனமயமாக்குவதற்கு உதவிடும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்காக அமைக்கப்பட்ட ராதாகிருஷ்ணன் குழுவின் பரிந்துரைகளை செயல்படுத்துவது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. முதலமைச்சர் அலுவலக மாற்றத்திற்கான பணிகளை ஒப்பந்தப்புள்ளி கோராமல் எப்படி தொடங்க முடியும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வினவியுள்ளார். கர்நாடக வனப்பகுதியில் தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கர்நாடக அரசையும் மத்திய அரசையும் வலியுறுத்துவதாக பாமக தெரிவித்துள்ளது. சிங்ஃபீல்ட் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 8வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார். கலையில் நடைபெற்ற இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு ஷர்மா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாராய் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரியான்ஷு ரஜாவத், மீராபா லுவாங் மெய்ஸ்னம், அனேரி கோட்டக், லிஷா பால், தன்வி பத்ரி, மேதவி நகர், ஜி ஆர் ராவத் மற்றும் சங்கர் முத்துசுவாமி சுப்பிரமணியன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வேனில் இன்று நடைபெறுகிறது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில்லும், 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான பேட்டிங் பிரிவில் இஷான் கிஷனும் முதலிடத்தில் நீடிக்கின்றனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

உங்க எல்லாருக்கும் சூப்பரான மாலை வணக்கத்தை சொல்லிக்கிட்டு ரெயின்போ மேடை நிகழ்ச்சிக்கு உங்களோட இணைந்து உங்களை வரவேற்பவர் ஆர்ஜே தமிழ்விழி. 5:04 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அப்படி அந்த விஷயங்களை நம்ம மறக்காமல் அந்த அழகிய நினைவுகளில் மூழ்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது புகைப்படங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து சின்ன வயசில் எடுத்திருக்கக்கூடிய புகைப்படங்கள், அது ஆல்பமில் இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை இப்போ வந்து ஃபோனில் இருக்கக்கூடிய கேலரியில் இருந்து புகைப்படமாக கூட இருக்கட்டும், ஆனால் நம்ம சின்ன வயசில் எடுத்த புகைப்படங்கள் ஸ்கூல் காலேஜ்னு சொல்லிட்டு வேறு வேறு இடங்களில் வேறு வேறு தருணங்களில் வேறு வேறு நபர்களோடு நம்ம நிறைய அழகான புகைப்படங்கள்லாம் எடுத்து வச்சிருப்போம். அது பார்க்கறதுக்கு அந்த மனநிலையை மொத்தமா மாத்தி, நம்ம எப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருந்தாலுமே அதை மொத்தமா மாத்தி ஒரு சந்தோஷமான அழகிய நினைவுகள்ல மூழ்கடிக்க செய்யக்கூடியதா புகைப்படங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதை பத்தி தான் இந்த ஒரு மணி நேரம் நம்ம பேச போறோம். அதாவது உங்க கேலரி அல்லது ஆல்பம்ல இருக்கக்கூடிய எந்த போட்டோவை பார்க்கும் போது மனசு எப்பவுமே குதூகலம் அடையும். எப்பெல்லாம் வந்து நீங்க போட்டோவை பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷப்படுவீங்க, எந்த போட்டோவை பார்க்கும்போது சந்தோஷப்படுவீங்க, எதனால அப்படின்றத பத்தி தான்

இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நேயர்கள் என்னோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 298603038 அல்லது 295255454 அப்படின்ற எனக்கு கால் பண்ணி என்னோட பேசலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒரு பாடல் வர இருக்கு. மனுநீதி திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் சித்ரா இருவரோட குரலில், ஸ்நேகனோட வரிகளில், தேவாவோட இசையில் இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 91.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: மணி 10 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சி தான். ஒரு புகைப்படம் 1000 வார்த்தைகளுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு புகைப்படத்தை பார்க்கும்பொழுது அவங்க பேசின மாதிரி, அவங்களோட பேசின விஷயங்கள், அவங்க இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து ஞாபகத்துக்கு வரும். அழகான தருணங்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி உங்களுடைய கேலரியில் இருக்கக்கூடிய, ஆல்பத்தில் இருக்கக்கூடிய எந்த ஃபோட்டோவை பார்க்கும்பொழுது உங்களுக்கு ரொம்ப எப்பவுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடியது அப்படின்ற ஒரு ஃபோட்டோனா எது சொல்லுவீங்க? அது எந்த காலகட்டத்தில் எப்போ எடுத்த ஃபோட்டோ அப்படின்றத இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 298-6-38 அல்லது 295-2-554 அப்படின்ற எனக்கு கால் பண்ணி என்னோட பேசலாம். வணக்கம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம், இணைப்பு இருக்கீங்க, பேசலாம்.
1: ஹலோ.
0: ஆக்சுவலாக ஆண்டனி வந்து பேசிகிட்டு இருக்கிறது சரியாக கேட்கல அப்படின்னு நினைக்கிறேன். அவர் என்சிசியில் சேர்ந்த அந்த புகைப்படம் வந்து மறக்க முடியாத, எப்போவுமே சந்தோஷத்தை தரக்கூடிய புகைப்படமாக இருக்கும்னு அவர் சொல்ல வந்தார் அப்படின்றத நினைக்கிறேன். அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நான் தேவராஜ் அம்பத்தூர்லேருந்து பேசுகிறேன்.
0: சொல்லுங்கள் தேவராஜ்.
2: 1972 வந்து பிளாக் அண்ட் ஒயிட் தான், எங்கள் அப்பா அம்மா கூட இருக்கிறோம், ஆமே எங்கள் அக்கா எல்லாம் உட்காந்துருக்கோம்.
0: ஓகே.
2: அது அப்போ எல்லாம் சின்ன வயசில்.
0: ஓகே.
2: அது எப்போ பார்த்தாலும் ரொம்ப அடிக்கடி எடுத்து பார்ப்போம் மேடம்.
0: வணக்கம், யாரிலிருந்து பேசுறீங்க?
3: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்.
3: வணக்கம், தமிழ்வெளி மேடம்,
0: முகம்
3: கண்டிப்பா. அப்போ என்ன சொல்ல, ஒரு பிரகாசமா இருக்கும், ஒரு புன்னகையோட சிரிப்போட இருந்திருக்கும். அதை பார்க்கும்போது எப்பனா மனசு ரிலாக்ஸ் ஆகணும்னா அந்த போட்டோஸ் எடுத்து பார்ப்பேன்.
0: ஓகே, அதை பார்க்கும்போது மனசு சந்தோஷமா இருக்கும். நன்றி.
3: ஆமா ஆமாங்க, உலக புகைப்பட தினம் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்த நேயர் வணக்கம்.
4: அனைவருக்கும் நீங்க மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
0: சொல்லுங்க சண்முக சுந்தரம்.
4: உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு மேடம்.
0: ஓகே, இப்ப கேக்குதா? நல்லா.
4: இப்ப பரவாயில்ல மேடம்.
0: ஓகே.
4: 1997 வந்து நாங்களும் அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கிட்டோம்.
0: ஓகே.
4: அது வந்து சித்ரா ஸ்டுடியோன்னு மதுரையில ஒரு பெரிய ஸ்டுடியோ இருந்துச்சு, அங்க வந்து நல்லா போட்டோ எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க.
0: பலகால
4: அழியாத புகைப்படங்கள்லாம் அங்கதான் போய் எடுத்துப்போம். நான் வந்து ஃபர்ஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ எடுத்துட்டேன். அந்த குடும்ப படத்துல பாக்கும் போது அப்பா சோமசுந்தரம் அவர்கள் இல்லை, அது பார்க்கும் போது அப்பா கூட இருக்கிற மாதிரியே இருக்கும்.
0: ஓகே, அந்த போட்டோ பாக்கும்போது நினைவுகள் வந்துடும்.
4: ஆமா மேடம்,
0: கண்டிப்பா. நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த நேயர் வணக்கம்.
5: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: சைதா பெல்லு, ஆனந்த் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கேன் ஆனந்த், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கும் மேடம்.
0: ஓகே, சொல்லுங்க.
5: பேசி உங்ககிட்ட.
0: சரி சொல்லுங்க. இந்த போட்டோ பாக்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
5: நானும் அப்பா அம்மா எல்லாம் 2000 இதுக்கு போனோம் மேடம், ஒகேனக்கலுக்கு.
0: ஓகே.
5: பரிசுல போகும்போது போட்டோ எடுத்து புகைப்படுத்து, ஆனா அப்பா இல்ல மேடம் இப்ப.
0: ஓகே, அந்த போட்டோவை பார்க்கும்போது இருந்தாலும் நமக்கு இல்லைன்னா கூட அவங்க நம்ம பக்கத்துல இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வை தான் புகைப்படம் ஏற்படுத்தும் இல்லையா?
5: ஆமா மேடம்.
0: ஓகே, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ.

0: வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளருக்கு மாலை வணக்கம்.
0: யார், எங்க இருந்து பேசுறீங்க? மாலை வணக்கம்.
1: அடையாளம்பட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம். தலைப்பு சூப்பரா இருக்குது, பாடல்களும் நல்லா சூப்பரா போறீங்க,
0: நல்லா இருக்கா?
1: எங்களுக்கு கல்யாணம் ஆகி 40 வருஷம் ஆயிடுச்சு மேடம்.
0: சூப்பர்.
1: குடும்பத்தோட ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிறான். நல்லா என் பசங்க, சின்ன சின்ன பசங்க.
0: ஓகே.
1: அந்த படம் ஒண்ணு இருக்குது, அதை பார்த்து பார்த்து வச்சுன்னு இருப்ப. இப்ப என் பசங்க கல்யாணம் ஆயிடுச்சு, பெரிய பெரிய பசங்க ஆயிட்டாங்க.
0: ஓகே.
1: நான் தேரம் வச்சு ஆயிட்டேன் மேடம். அந்த போட்டோ பார்க்க சொல்லலாம். என் நண்பு அந்த போட்டோ கண்ணுன்னே நிக்கிற மாதிரி இருக்குது மேடம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபேமிலியோட எடுக்கிற ஒரு புகைப்படம் அப்படின்போது, இப்ப வந்து மொபைல்ல நிறைய போட்டோக்கள் நம்ம எடுத்தாலுமே கூட அந்த ஆல்பத்துல ஒரு புகைப்படமா கையில வந்து நிற்கும் பொழுது அது இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷமே தனிதானே. அதுவும் முதல் முதல்ல குடும்பத்தோட எடுக்கக்கூடிய புகைப்படம் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம். அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: ஓகே,
0: சொல்லுங்க.
2: அதாவது அது என்சிசி குரூப்போட மாஸ்டர், என்சிசி மாஸ்டரோட சேர்ந்து ஒரு குரூப் படம்.
0: ஓகே,
2: எடுத்த படம். இன்னும் எடுத்து எடுத்து பாருக்கு, எவ்வளவு ஆனந்த கண்ணீரா வரும்.
0: ஓகே ஓகே, சூப்பர் ஆண்டி, நன்றி.
2: போட்டோஸ் எல்லாம் மறக்கவே முடியாது. சரி, அது மலர்.
0: கண்டிப்பா, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: அமுதே தமிழே, அழகிய மொழியே, எனதுயிரே, சுகம் தரும் தமிழ் பழத்தா, சுவையோடு கவிதைகள் தான், தமிழே நாளும் நீ பாடு என்ற தமிழ் எண்ணத்துடன் வானவில் மேடை நிகழ்ச்சியில் இணையின் அன்புநேயர் திருப்பூர் மாநகர் மன்னரை பாலப்பாளையத்திலிருந்து ஸ்ரீரங்கசாமி பேசுகிறேன்.
0: சொல்லுங்க ஸ்ரீரங்கசாமி, உங்களுடைய அழகான அந்த புகைப்படம் எது?
3: என் தாய் என் உடன் பிறந்தான், நானும் என் தாய் என் உடன் பிறந்தான் உடைய புகைப்படை பார்த்தால் நெகிழ்ச்சியாக இருப்பேன்.
0: ஓகே, நீங்களும் உங்க அம்மா உடன் பிறந்தவங்க எல்லாரும் சேர்ந்து எடுத்த போட்டோ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
3: மகிழ்ச்சியா இருக்கும்.
0: நன்றி நன்றி.
3: நன்றி சௌரிங்க.
0: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
4: குட்டியா
0: இருப்பீங்களா? ஆல்பம் போட்டு வச்சிருக்கீங்களா? அது
4: வணக்கம்
0: ரெயின்போ, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
5: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க தமிழ் மேடம்? மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். நான் நலமா இருக்கேன். நீங்க யார், எங்க இருந்து பேசுறீங்க?
5: நசு நசுன்னு தெரிஞ்சுட்டே இருக்குது.
0: ஆனா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவே இல்லையே, நீங்க யார், எங்க இருந்து பேசுறீங்க?
5: காஞ்சிபுரத்துல இருந்து மாரசாமி டெய்லர் மேடம்.
0: ஓகே, சொல்லுங்க மாரசாமி. மழை பெய்துன்னா சேஃபா பத்திரமா இருந்துக்கோங்க. சொல்லுங்க, உங்களுடைய எந்த புகைப்படத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கும்?
5: அதாவது 94-95 மேடம்.
0: ஓகே.
5: சோழிங்கர் போயிருந்தோம், ஒரு 4-5 பேர் போயிருந்தோம். அதுக்கு
0: கோவில்
5: சாமிபாக மலை மேல ஏறி பாக்க போயிருந்தோம்.
0: ஓகே.
5: போயிருந்தப்போ போட்டோ எடுத்தோம், குரூப் போட்டோ மாதிரி எல்லாம் எடுத்தோம். அப்ப எல்லாம் சேர்ந்து சேர்ந்து எடுக்கும்போது குரங்கு வந்தது. குரங்கு வரும்போது அதுக்கு பழம் குடுத்துட்டு பக்கத்துல போய் நின்னு குடுத்து அது ஓரமா போய் நிக்கும் போது அது என்ன எதுவும் எதுவும் என்ன பண்ணல. ஆனா அந்த டைத்துல டக்குன்னு போட்டோ எடுத்தாங்க. அப்ப வந்து அந்த தருணம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான இதா இருந்தது. ஏன்னா அதை பார்க்கும்போதுதான், அந்த போட்டோ பார்க்கும்போதுதான் எனக்கு கொஞ்சம் ஒரு சந்தோஷமா இருக்கும்.
0: ஓகே, நீங்க வந்து கேஷுவலா அது போட்டோ விழுந்துருந்தா பரவாயில்ல, ஆனா வந்து குரங்கோட போட்டோ எடுக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக எந்த விலங்கோடவும் நம்ம போய் போட்டோ எடுக்க கூடாது. ஏன்னா அதை வந்து துன்புறுத்துற மாதிரி ஆகிடும். அதனால இனிமே அந்த மாதிரி யாரும் பண்ணக்கூடாது.
5: சொல்ல பண்ணல, போய் அப்படி நின்னு
0: சும்மா நின்னு எடுத்தீங்க ஒரு இதுக்காக. ஓகே, நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
6: வணக்கம்
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
6: ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: சொல்லுங்க முருகன்.
6: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். எந்த போட்டோவை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்?
6: அது எந்த போட்டோ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும்? நாங்க தாத்தா பாட்டி இருப்பாங்க பாத்தீங்களா?
0: ஓகே.
6: அவங்க அவங்க குழந்தை வந்து அவங்க வந்து அவங்க வந்து முன்னாடி எடுத்து அவங்களோட நாங்க அவங்களோட இருக்கிற பொருள் எடுத்துக்கிட்டோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமே. அப்படி அவங்களோட சேர்ந்து
0: நம்மளுடைய வாழ்க்கையில

0: நம்மளை சந்தோஷப்படுத்திட்டே இருக்கக்கூடிய அந்த நினைவுகள், நினைவுகளை நமக்கு ஞாபகப்படுத்துறது எது, நிஜத்துல கொண்டு வந்து நிறுத்துறது எது அப்படின்னா போட்டோ தான். அந்த போட்டோவை எந்த போட்டோவை பார்க்கும் பொழுது உங்களுக்கு மனசு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்றத நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம். 5:20 ஆயிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 91.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சி தான். நிகழ்ச்சியில உங்களுக்காக வைரமுத்தோட வரிகள்ல பரத்வாஜ் இசையில ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல் ரோஜா கூட்டம் திரைப்படத்துல இருந்து வர இருக்கு. இந்த பாடலுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளையும் வர இருக்கு. இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை,
2: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
1: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
2: August 21 சென்னை டி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
3: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
4: பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ

0: மாறினாலும் காலங்கள் கடந்து போனாலும் அந்த ஒரு நொடி அவங்களோட நம்ம பேசியதா இருந்தாலும் கூட அந்த ஒரு நொடியை நம்மளுடைய வாழ்க்கை முழுக்க தாங்கிட்டு வரது எது அப்படின்னு சொன்னா அது புகைப்படங்கள் தான் அப்படின்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். 5:26 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ 91.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சி தான். புகைப்படங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கு, நம்மளுடைய வாழ்க்கையே அந்த நிஜத்துல இருக்கக்கூடிய சில சோகங்களையும் மறைச்சு எப்படி நமக்கு வந்து ஒரு அழகிய ஒரு சந்தோஷமா புகைப்படங்கள் நம்மளை மாத்துது அப்படின்றத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். உங்களுடைய கேலரியில ஆல்பம்ல இருக்கக்கூடிய எந்த போட்டோ பார்க்கும் பொழுது எப்பவுமே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்றத நம்ம பேசிட்டு இருக்கோம். நேர்கள் தொடர்ந்து பேசணும் அப்படின்னா அழைக்க வேண்டிய எண்கள் 2986-0038 அல்லது 2952-5544 அப்படின்ற எனக்கு கால் பண்ணி என்னோட பேசலாம். இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: மேற்கு மாம்பழம் ராமகிருஷ்ணன்.
0: சொல்லுங்க ராமகிருஷ்ணன்.
1: நீங்க புகைப்படம் சொன்ன உடனே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போட்டோ எடுத்தேன் மேடம்.
0: ஓகே.
1: அது பார்க்கும்போது இன்னும் அந்த சின்ன வயசுல படிச்ச ஞாபகம் இன்னும் கண்ணுல வருது.
0: ஓகே. அந்த புகைப்படங்கள் வச்சிருக்கீங்களா?
1: ஆ இருக்கு மேடம்.
0: இருக்கு. ஆல்பமா வச்சிருக்கீங்களா நார்மலா ஒரு போட்டோவா? போட்டோவா வச்சிருக்கீங்க.
1: ஆமா.
0: ஓகே சூப்பர், பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. நம்ம எப்பவும் ஒரு உயிர் போட வச்சிருக்கிறது அதுதான். நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? பத்மா அம்மா, நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்களுடைய எந்த போட்டோ வந்து போட்டோ ஏதாவது ஆல்பம் அந்த மாதிரி வச்சிருக்கீங்களா பத்மா அம்மா?
2: இருக்குதுமா. அப்பா கல்யாணம் போட்டோ அது மட்டும் இன்னும் இருக்கு பத்திரமா.
0: ஓகே.
2: அந்த போட்டோவை பார்த்தனா நீ வந்து அப்பெல்லாம் நீ பிறந்திருக்க மாட்ட, நடிகை சாவித்திரிப்பா. அவ மாதிரியே இருந்தாங்க கல்யாணம் போட்டோட. இப்பயும் அப்படிதான் இருக்கு அந்த கல்யாணம் போட்டோட மட்டும்.
0: ஓகே.
2: அதை பார்த்து பார்த்துக்கினேன். இப்போ எப்படி இருப்பேன்னா வயசாகிட்டு இருக்க அந்திகா.
0: சே, ஒரு ஒரு அழகிய ஒரு நடிகையே இந்த உலகம் மிஸ் பண்ணிடுச்சு இல்ல? என்னையும் சந்தோஷப்படுத்துது, நானே எவ்வளவு சந்தோஷமா உற்சாகமா கேட்டுட்டு
2: இருக்கேன்
0: பாருங்க.
3: வணக்கம்.
0: யார் இங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க கலையரசி.
3: எங்க கல்யாணத்து போது கிராமத்தை கல்யாணம் ஆச்சு, அப்ப போட்டோ எல்லாம் எடுக்கல. இப்ப 51 வருஷம் ஆயிட்டுது. 60 கல்யாணம் முடிஞ்சது. 30 அவரோட 30 வயசுல கல்யாணம், 60 கல்யாணம்
0: திருமணத்தப்பா. ஆனா புகைப்படமே எடுத்து

0: இல்லையா நீங்க?
1: அப்ப கிராமத்துல எல்லாம் கரண்ட் இல்லாத வீடுங்கம்மா அப்பலாம்.
0: ஓகே ஓகே. ஆனா இப்ப
1: 1975
0: இப்ப எடுத்தது ஆனா ரொம்ப ஞாபகார்த்தமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றிமா.
1: ஆமா, 60ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம் எடுத்துட்டேன். இப்ப அந்த ஆசை எல்லாம் இப்ப நிறைவேறிச்சு. பால்கத்தோட இருக்கும், பிரவேசம் பண்ணது, வீடு கட்டினது, பேரக்கு வந்த பிறந்த தொட்டியில போட்டது, அந்த போட்டோஸ் எல்லாம் வச்சிருக்கோம். எல்லாம் அப்படி அப்படியே ஆல்பம் பண்ணி சின்ன சின்னதா போட்டு வச்சிருக்கேம்மா.
0: ஓகே ஓகே.
1: போயிட்டு வந்தது, அமெரிக்கா போயிட்டு வந்தது, அந்த ஆல்பம் எல்லாம் பத்திரமா அலமாரில போட்டு வச்சிருக்கேன். யாரா வந்தாலும் பாக்கலாம், நம்மளும் பாக்கலாம்.
0: ஓகேம்மா. ஓகே, நன்றி நன்றி. நிகழ்ச்சியில நம்ம நேயர்களோட தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை, இணைந்திருங்கள். இந்த ரெயின்போ பண்பலை 101.4
2: ATM அக்ஷயா தங்க மாளிகை.
3: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
2: ATM ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
3: August 21 சென்னை டி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
2: ATM அக்ஷயா தங்க மாளிகை.
4: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
0: நம்ம வீட்டில் உட்காந்து நம்ம நிறைய விஷயங்களை பேசியிருப்போம், டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், ஆனால் அது எல்லாமே மறந்து போயிருக்கும். ஆனால் நம்ம ஒரு கேலரியில் 1000 போட்டோ இருக்கும். ஆனால் அந்த 1000 போட்டோக்குமே ஒவ்வொரு காரணத்தை நம்ம அழகாக சொல்லுவோம். இது வந்து இந்த நேரத்தில் எடுத்தது, இந்த எடுக்கும் பொழுது இவங்க இப்படி பேசினாங்க, இந்த கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வந்தாங்க, அப்படி எல்லாமே நம்ம அவ்வளோ அழகாக சொல்லுவோம். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம வந்து புகைப்படங்களுக்கு சக்தி இருக்குது, நமக்கும் அதனால் சக்தி இருக்குது அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். நேயர்களோடு தொடர்ந்து பேசுவோம். வணக்கம். வணக்கம் ரெயின்போ.
5: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
5: நான் மதுரை நான்மாட கூடல் வைராஜா பேசுறேன், மதுரையில இருந்து.
0: சொல்லுங்க ராஜா, உங்களோட எந்த புகைப்படம் உங்களுக்கு ரொம்ப அழகிய நினைவு தருது?
5: புகைப்படம் ஒரு பக்கம் இருந்தாலும் லெட்டர்னு எழுதுறோம்ல.
0: ஓகே.
5: எனக்கு கடிதம் எழுதுற பக்கம் பழக்கம் கொஞ்சம் அதிகம். டைரி எடுக்கும்போது தெரியும், அந்த டைரிக்குள்ள இடையில ஒரு சின்ன சின்ன போட்டோக்கள் வச்சிருக்கேன்.
0: ஓகே.
5: எங்க அப்பா கூட நின்ன மாதிரி, எங்க அம்மா கூட இருந்த மாதிரி.
0: ஓ, டைரி எழுதும் பொழுது அதுக்கு நடுவுல நல்ல போட்டோவும் வச்சிருவீங்க?
5: ஆமா, அந்த நிகழ்வு நடக்கும், அந்த நிகழ்வுல இடையில ஒரு போட்டோவும் அந்த போட்டோ எடுத்து வச்சிருப்பேன். அதை எடுத்து பார்க்கும்போது நம்ம இப்ப போட்டிருந்த ட்ரெஸ் அப்ப கூட இருந்தவங்க இவங்க இப்ப இல்லையே அப்படின்னு கொஞ்சம் ஒரு வருஷம் ஏக்கம்.
0: ஓகே, இப்ப அந்த மாதிரி எவ்வளவு டைரி வச்சிருப்பீங்க நீங்க?
5: நான் ஒரு 5 வருஷம் தான் டைரி எழுத முடிஞ்சது. இப்ப எனக்கு டைரி எழுத நேரம் கிடையாது, ஆனா கடிதம் எழுதுறேன்.
0: ஓகே, கடிதம் எழுதி
5: கடிதம்
0: உங்களுடைய நண்பர்கள்
5: வந்து. ஆமா, சொந்தக்காரங்க. இப்ப பொங்கல் வாழ்த்துலாம் இப்ப யாருமே அனுப்புறது கிடையாது.
0: ஓகே.
5: இப்ப அதனால என்னுடைய குழந்தைகளுக்கு வந்து அதை வந்து நல்ல நாள் பெரிய நாளைக்கு வந்து போன்ல என்னதான் பேசினாலும் நீங்க ஒரு லெட்டர் போடுங்கன்னு சொல்லி நான் ஒரு 10-15 லெட்டர் வாங்கி வைப்பேன்.
0: ஓகே, சூப்பர் சூப்பர், நல்ல விஷயம். உண்மையாவே
5: குழந்தைகளுக்கு நான் எழுதி நலம் நலம் ஆவல் எல்லாம் என்னன்னு கேக்குறாங்க. ஆவல்னா என்ன? அது ஒரு கெஸ்ட் பேரான்னு கேக்குற மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல நாள் பெரிய நாள்ல வந்து லெட்டர் எழுதக்கூடிய பழக்கங்களை நான் கொண்டு வந்து அவங்களுடைய முகவரியை மறந்து போயிருப்பேன். முகவரி மறந்து போயிருக்கு. நம்மளுடைய செல்போன் நம்பர் மட்டும்தான் நமக்கு ஞாபகம் இருக்கு. முன்னாடி எல்லாருடைய நம்பரும் ஞாபகம்
0: வச்சிருக்கோம் நம்ம, ஆனா இப்ப வந்து ஞாபகம் இருக்குல்ல. ஓகே, நன்றி, ரொம்ப அழகா சொன்னீங்க.
5: நன்றி.
0: ரொம்ப இவர் சொன்னது வைராஜான்னு நினைக்கிறேன். அவர் சொன்னதுமே நலம் நலமறி ஆவல் அப்படின்னு சொல்லிட்டு, ஆவல் அப்படின்ற வார்த்தை அதுக்கு முன்னாடி வழக்கத்துல நார்மலா இருந்த பயன்படுத்தின ஒரு வார்த்தை தான். ஆனா இப்ப ஆவல் அப்படின்றது பிள்ளைங்க வந்து இது என்ன வார்த்தை, இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்கற அளவுக்கு மாறிடுச்சுன்னா காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்துறதே விட்டோம். ஆனா ஒரு லெட்டர் எழுதுறது மூலயமா ஒரு வார்த்தையும் உயிர் போட இருக்கவும் செய்யுது. அதே மாதிரி கடிதம்ன்றது முன்னாடி இருந்தது அப்படின்றத மத்தவங்களுக்கு நம்ம கொண்டு போறதுக்கு ஒரு வழியாகவும் இருக்கு. உண்மையாவே நல்ல விஷயம், பாராட்ட வேண்டிய விஷயம். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
6: ஹலோ.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
6: சென்னை பலகாரத்துல இருந்து பேசுறேன், சுலோச்சனா.
0: சுலோச்சனா சொல்லுங்க.
6: எனக்கு 69 வயசு ஆகுதுங்க.
0: ஓகே.
6: நான் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல எனக்கு பிறந்த ஊரு.
0: ஓகே.
6: புகுந்த இது சென்னை. எனக்கு இப்ப 50 வயசும் ஆகுது. 2005 எஃப்எம் ரெயின்போல ஸ்டூடெண்ட்ஸ் டே இன்னைக்கு நீங்க என்ன பண்ணீங்க ஸ்கூல் லைஃப்ல அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் நேரு பாட்டு பாடினேன்னு சொல்லி பாடிச்சாங்க. எனக்கு புக் கொடுத்தாங்க.
0: சூப்பர்.
6: அந்த அந்த பாட்டு என்ன பாட்டு தெரியுமா?
0: என்ன பாட்டு எனக்கு தெரியாதே.
6: மாணிக்கம் மக்கள் போற்றும் தலைவரா, புனிதமான விடுதலை பெற உழைத்த ஜவஹரா.
0: ஓகே சூப்பர்மா. அப்ப நீங்க போட்டோ எடுத்துக்கிட்டீங்களா?
6: அப்ப போட்டோ எடுத்துக்கிட்டேன், அது எனக்கு இப்பவும் பார்க்கவும் ஞாபகம் வருது.
0: ஓகே சூப்பர். ஓகே, நன்றி சுலோச்சனா. உண்மையாவே வந்து சொன்னது எப்படி இருக்கு அப்படின்னா, எப்பயோ எடுத்த 2005 20 வருஷம் கலந்துருச்சு. இருந்தாலும் அந்த போட்டோ எடுக்கும்போது அந்த பாட்டு பாருங்க, இன்னமும் ஞாபகம் வச்சு அவங்க சொல்றாங்க அப்படின்றது ரொம்பவே சந்தோஷமான விஷயம் தான். 5:35 ஆக போகுது ரெயின்போ மேடை நிகழ்ச்சி.

இணைஞ்சிருக்கீங்க. நம்ம ஒரு பாடல் கேட்டுட்டு வந்து நேயர்களோடு தொடர்ந்து பேசுவோம். பாவிஜயோட வரிகள்ல யுவன் சங்கர் ராஜா இசையில சர்வம் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் வரை இருக்கு. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை பி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா, அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணான்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
3: வாழ்க்கையினுடைய ஒரு வரலாறு புகைப்படம் சொல்லலாம். ஏன் வரலாறு புகைப்படம் அப்படின்னு சொல்றோம், நம்ம வந்து ஒரு பல வருடங்கள், ஒரு 20 வருஷம் 30 வருஷம் ஒரு வீட்டில் வாழ்வோம். ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திருமணம் காரணமாகவோ இல்ல அந்த வீட்டை வந்து விற்கக்கூடிய சூழல் காரணமோ அந்த இடத்தை விட்டுட்டு நம்ம வேற இடத்துக்கு குடிபெயரக்கூடிய நிலைமை கூட நம்ம வரலாம். அப்படி வரும் பொழுது அந்த இடத்தினுடைய சூழல், அங்கிருந்து அந்த சுத்தி இருக்கக்கூடிய நிலைமை எல்லாமே, அந்த மனிதர்கள் எல்லாமே நமக்கு ஞாபகப்படுத்துறது அந்த இடத்துல எடுத்த புகைப்படங்கள் தான். ஸோ ஒரு சிலருக்கு வந்து வீடு மாறினதுக்கு அப்புறம் நம்ம பழைய வீடு எப்படி இருந்ததில்லை, செம்மையா இருந்ததில்லை அப்படின்னு இருக்கும். அதை நினைக்கும் பொழுது சந்தோஷம் வரும். அந்த வீட்டோட போட்டோலாம் பார்க்கும்பொழுது இந்த இடத்துல இப்படி இருந்தது, இந்த இடத்துல இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு யோசிச்சு அந்த ஒரு சந்தோஷப்படக்கூடிய அந்த தருணங்கள் எல்லாமே புகைப்படம் மூலயமா நமக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு உங்க கேலரியில் இருக்கக்கூடிய அந்த ஆல்பத்தில் இருக்கக்கூடிய எந்த போட்டோ வந்து பார்க்கும்பொழுது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்றத நம்ம பேசிட்டு இருக்கோம். நேர்களுக்கு அழைக்க வேண்டிய எண்கள் 2986-0038 அல்லது 2952-0554 அப்படின்ற எனக்கு கால் பண்ணி என்னோட பேசலாம். இணையக்கூடிய நேயர் வணக்கம். ரெயின்போ வணக்கம். ஹலோ வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கேன், நீங்க நலமா இருக்கீங்களா?
4: அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
5: வணக்கம் மேடம், பட்டாபுரம் ராதாகிருஷ்ணன்.
3: சொல்லுங்க ராதாகிருஷ்ணன்.
5: எனக்கு வந்து புகைப்படம் எடுத்தீங்கன்னா ஒரு 1977 எடுத்தாங்க மேடம், உங்க குடும்ப படம்.
3: ஓ ஓகே,
5: குடும்ப படம் அது அப்போ எடுத்து அதை பார்க்கும்போது தான் மேடம், நான் எப்பாவது தோணுச்சு நான் பார்ப்போம் மேடம்.
3: ஓகே, அந்த போட்டோ எப்பயாவது பார்த்து
5: தகுதிட்டாங்க. என்ன ஒரு கூட்டு குடும்பமாக நல்லா பிரிக்கிட்டேன் மேடம், சந்தோஷமாகவும் இருக்கும் அதே சமயத்தில் சோகமாகவும் இருக்கும் மேடம்.
3: ஓகே ஓகே, இருந்தாலும் அங்கே இருந்து அந்த சந்தோஷமான ஒரு மூமெண்ட்லாம் வச்சு நம்ம இன்னும் சந்தோஷப்பட்டுக்கணும்.
5: ஆமாம் மேடம்.
3: ஓகே, நன்றி ராதாகிருஷ்ணன். நடத்தினர் வணக்கம். மாலை வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
6: நான் சிங்கச்சோன் சொன்னேன். புகைப்படம்னாவே எல்லாமே ஒரு மகிழ்ச்சி தான் மேம். நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் எடுத்தாலும் சரிங்க, அங்க போய் எடுத்திருந்தாலும், உதகையில எடுத்திருந்தாலும், எங்க எடுத்தாலும் வந்து புகைப்படம்ன்றது ஒரு பழைய வரலாற்று சான்று சொல்றதுதான்.
3: நான்
6: சின்ன வயசுல எதிர் வீட்டுல பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுத்த படம்லாம் கூட சில போட்டோஸ்லாம்

0: ஒன்று இருக்கு.
1: ஓகே,
0: ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த பள்ளி மாணவர்கள் எடுக்கிறோம் பத்தியா, யாருமே நமக்கு எனக்கு ஒரு சில ரெண்டு பேர் தான் அதில் தெரியும்.
1: கண்டிப்பா
0: அந்த குரூப்ல இருக்கிறவங்க ரெண்டு பேர் தான் என்ன தொடர்புல இருக்காங்க. இது எல்லாம் வெவ்வேறு திசையில வெவ்வேறு பாதையில எங்கெங்கயும் போய் பயணம் செய்யறாங்க.
1: அதனால
0: அந்த அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம், அந்த பள்ளி புகைப்படத்துல இருக்க சந்தோஷம்
1: வேற எதுலயும் வராது. கண்டிப்பா
0: நம்ம பெரிய விஐபி கூட எல்லாம் போட்டோ எடுத்திருப்போம். நம்ம திருமணத்துல என்னுடைய தலைமை புலவி பித்தன் ஐயா தலைமையிலதான் அவரு தான் எனக்கு வந்து திருமணம் பண்ணாரு. அவருக்கு போட்டோ எல்லாம் இருக்கானா, அதெல்லாம் தாண்டி நம்ம அதெல்லாம் ஒரு ஒரு வரலாற்று சான்று
1: தான். அதெல்லாம் சந்தோஷமா இருந்தாலும் அதை தாண்டி ஒரு சந்தோஷம்னா பள்ளி பருவம் தான்.
0: குழந்தையா இருந்த போய் எடுத்தோம் பாத்தீங்களா, அதுதான் உண்மையான மகிழ்ச்சி மேம்.
1: ஓகே, நன்றி நன்றி
0: நன்றி நன்றி.
1: நேயர்களோடு தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி வசீகரா திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல், சங்கர் மகாதேவன் பாடிய பாடல், பா விஜயோட வரிகள்ல சீராஜ்குமாரி சில இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: 5:51 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 91.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சி தான். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். அதாவது உங்கள் கேலரியில் ஆல்பத்தில் இருக்கக்கூடிய எந்த ஃபோட்டோ பார்க்கும்பொழுது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நேரடியாக நேர்களோட பேச போயிடலாம். வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ஹலோ,
0: வணக்கம் சார். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: ஹலோ, சார் ராஜா பேசுறேன்.
0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். என்ன மேடம், இந்த நேத்துல இந்த இது உங்க நம்பர் பேராதீங்களா, அது ஓடிட்டு இருக்கேன்.
0: ஹலோ, 5:51 ஆயிட்டிருக்கு. அதாவது நம்ம புகைப்படங்கள் எதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கோம். வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடிலிருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க மேம்?
0: நல்லா இருக்கேன் சந்திரசேகர், நீங்க நலமா இருக்கீங்களா?
2: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்
0: மேம். ஓகே, சொல்லுங்க
2: மேம். க்வெஸ்சன் ஒரு வாட்டி சொல்லுங்க மேம்.
0: அதாவது உங்க கிட்ட இருக்கக்கூடிய எந்த போட்டோ பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், எப்ப எடுத்த போட்டோ பார்க்கும் பொழுது அப்படின்னு
2: கேட்டிருந்தேன். நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கன்னியாகுமரிக்கு டூருக்கு போகும்போது எடுத்த போட்டோ அப்படிங்கறது ஆல்வேஸ் க்ளோஸ் டு ஹார்ட் மேம். அப்ப காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் அப்படிங்கறது நாங்க படிச்சோம். அந்த போட்டோவை பார்க்கும் பொழுது கன்னியாகுமரிக்கு போன ஞாபகங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருந்த ஞாபகங்கள் எல்லாம் வரும். அந்த போட்டோல பாத்தீங்கன்னா மொத்தம் 5 பேர் இருந்தோம். அதுல 2 பேர் அயல் நாட்டுக்கு போயிட்டாங்க, 3 பேர் இங்க இருப்போம். அப்ப அயல் நாடு கடல் கடந்து போன அந்த ஃப்ரெண்ட்ஸோட அந்த ஞாபகங்கள் அப்படிங்கறதும் வரும். அண்ட் ஆல்வேஸ் க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னு
0: சொல்லுவேன். சூப்பர் சந்திரசேகர், நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். ஓகே, நிகழ்ச்சியோட நிறைவு நேயர் வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க மனோகரன்.
3: அதாவது வந்து மேடம், போட்டோங்கிறது வந்து ஒரு நினைவு சின்னம் இல்லையா? அப்ப எடுத்த போட்டோலாம் இப்ப நம்ம பாக்குற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்ப எனக்கு ஹலோ
0: கேட்டுட்டு இருக்கேன், சொல்லுங்க.
3: அப்ப வந்து நிறைய படங்கள்லாம் எடுத்திருக்கேன். அப்ப எனக்கு ஒரு ஒரு கண்ணு பார்வை மட்டும்தான் தெரியும்.
0: எங்க
3: பாட்டி வீட்டுலதான் நான் வளர்ந்தேன். எல்லாரோடய எங்க பாட்டி படம் எடுத்தாங்க, போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. என்னோட வந்து ஒரு பக்கத்துல நான் ட்ரௌசரு, அப்ப வந்து டர்லிங் சட்டைன்னு ஒண்ணு போட்டிருப்பேன். அதை போட்டு கழுத்துல செயின் போட்டு அப்படியே பக்கத்துல அவங்க கை மேல கையை வச்சு அப்படியே அவங்க சேர்ல உட்காந்துருப்பாங்க. நான் வந்து அப்படியே நின்னுகிட்டு இருப்பேன் கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு. அந்த போட்டோ கடைசியில என்ன ஆச்சுனாக்கா, வந்து எல்லா அவங்க மறைஞ்ச பிறகு அந்த போட்டோல எந்த போட்டோலயுமே சரியா இது இல்ல. பாட்டியும் பிடிச்ச பாத்தீங்களா, அந்த போட்டோ அவ்வளவு அழகா இருந்துச்சு. அந்த போட்டோவை தான் என்னோட எண்ணெய் வெட்டிட்டு என்ன தனியா இது பண்ணிட்டு அந்த போட்டோவை தான் எல்லாரும் வீட்லயுமே, எங்க சொந்தக்காரங்க வீட்டுல எல்லாம் கூட, எங்க தங்கச்சி வீட்டுல எல்லாரும் வீட்லயுமே அந்த போட்டோ வச்சுதான் சாமி கும்பிட்டு இருக்கோம் மேடம்.
0: ஓகே, நன்றி நன்றி. 5:54 ஆயிட்டுருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி. இதுவரைக்கும் பேசின நேயர்கள் எல்லாருமே ரொம்ப அழகாக சொன்னாங்க. அவங்களுடைய சின்ன வயசுலேருந்து நிறைய புகைப்படங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு வந்து மொபைல் வந்துருச்சு, நம்ம வந்து ஆயிரக்கணக்கான ஃபோட்டோஸை நம்ம மொபைலுக்குள்ளே வச்சிருக்கோம். ஆனால் அதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது இல்லை. அதே மாதிரி எல்லாராலையும் போயிட்டு ஃபோட்டோ எடுக்க முடியுமா அப்படின்னாலும் இல்லை. நம்ம ஏதாவது ஒரு நல்ல நாள் நம்ம எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி முதல்ல போயிட்டு ஸ்டுடியோக்குள்ளே போய் எடுக்கிறது, அதுக்கப்புறம் தான் கையில் வந்து ஃபோனில் சின்னதாக வந்தது, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்தது. அப்போ வந்து நான் அந்த எடுத்த அந்த புகைப்படங்கள் எல்லாருக்குமே மனசுக்கு வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கும். அவங்களால பேச முடியாது, இப்ப நம்ம கூட இல்லாம இருப்பாங்க, சண்டை போட்டிருப்பாங்க, ஏதோ ஒரு பிரிவினையா இருக்கும், இல்ல நம்ம பக்கத்திலேயே கூட இருப்பாங்க. இருந்தாலுமே அந்த நினைவுகளை நமக்கு வந்து நிஜத்துல ஞாபகப்படுத்தி அந்த நிஜங்களை ரொம்ப அழகாக்குறது எது அப்படின்னு கேட்டா புகைப்படங்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு ஒரு

நேரம் புகைப்படங்களை பற்றி ரொம்பவே அழகாக நேயர்களும் பதில் சொன்னாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்ட நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துகளும் பாராட்டுகளும். இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக தொடரி திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்கு. யுகபாரதியோட வரிகளில் டீமான் இசையில் தொடரி திரைப்படத்திலிருந்து இந்த பாடலோட ரெயின்போ மழை நிகழ்ச்சியும் நிறைவு பெறுது. நானும் விடைபெற்று திரும்பவும் 7 மணிக்கு உங்கள் எல்லாருக்கும் பிடித்த பாடல்களோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுது ஆர்ஜே தமிழ்மொழி. கேட்டினை திருங்கள் ரெயின்போ 91.4 இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம், வாசிப்பவர் லட்சுமி ராகவன். கும்முடி பூண்டி கூடூர் இடையே 3வது மற்றும் 4வது வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்திய தகவல் பணி மற்றும் புள்ளியியல் சேவை அதிகாரிகள் தங்களது பொறுப்புகளை அர்ப்பணிப்புடனும் வெளிப்படைத்தன்மையுடனும் நிறைவேற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அறிவுறுத்தியுள்ளார். பிற நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் காரணமாக ஏற்று

அது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது. முதலமைச்சர் அலுவலக மாற்றத்திற்கான பணிகளை ஒப்பந்தப்புள்ளி கோராமல் எப்படி தொடங்க முடியும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வினவியுள்ளார். கர்நாடக வனப்பகுதியில் தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கர்நாடக அரசையும் மத்திய அரசையும் வலியுறுத்துவதாக பாமக தெரிவித்துள்ளது. சின்குவீல் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 8வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா முதலிடத்தில் உள்ளார். கலேயில் நடைபெற்ற இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஸ்லோவேக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு சர்மா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரியான்சு ரஜாவத், மீராபாய் லுவாங் மைஸ்னம், அனேரி கோட்டக், லிலிஷா பால், தன்வி பத்ரி, மேதவி நாகர், ஜியா ராவத் மற்றும் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியம் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தில் இன்று நடைபெறுகிறது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில்லும், 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான பேட்டிங் பிரிவில் இஷான் கிஷனும் முதல் இடத்தில் நீடிக்கின்றனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நாளை கேட்டுட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் மீண்டும் சூப்பரான வணக்கத்தை சொல்லிக்கிட்டு ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களோட இணைந்து உங்களை வரவேற்பவர் ஆர்ஜே தமிழ்விழி. 7:01 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில வழக்கமா நீங்க பண்ணக்கூடியதான் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை நீங்க கேட்க போறீங்க. அந்த பாடல்களை உங்களுக்காக நான் வந்து பிளே பண்ண போறேன். நிகழ்ச்சியில வந்து உங்களுடைய விருப்ப பாடல் ஒலிக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற முகநூல் பக்கத்துல நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன். அந்த பதிவு கீழே உங்களுக்கு விருப்பமான பாடல், அது எந்த திரைப்படத்துல இடம்பெற்றிருக்கு அப்படின்றத நீங்க சொன்னீங்க அப்படின்னா அந்த பாடலை உங்களுக்காக நான் பிளே பண்ணுவேன். நிகழ்ச்சியில முதல் பாடலா வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படத்திலிருந்து உன்னிமேனனோட குரல்ல சிற்பியோட இசையில ஒரு அழகான பாடல் உங்களுக்காக வர இருக்கு. இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

7:07 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோட தான் அணைஞ்சிருக்கீங்க. உங்களுடைய விருப்பமான பாடல்களை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன். அந்த பதிவில் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் நிழல்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், வைரமுத்தோட வரிகளில் இளையராஜா இசையில். இந்த பாடலை கோயம்புத்தூர்லேருந்து சத்யநாராயணன் விருப்ப பாடலாக கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இந்த பாடல் வர இருக்கு. இணைந்திருங்கள்.

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை. ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: 7:12 கேட்டு இருக்கீங்க ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி தான். உங்களை விருப்பமான பாடல்களை தான் கேட்டு இருக்கீங்க. அடுத்ததா வரக்கூடிய பாடல் ராமகிருஷ்ணன் கொழுமம் கொண்டான்ல இருந்து அவங்களுடைய விருப்ப பாடலா வர இருக்கு. நந்தா திரைப்படத்துல இருந்து பழனி பாரதியோட வரிகள்ல யுவன் சங்கர் ராஜா, இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம் சுபா, இருவரும் இணைந்து பாடிய பாடல். இணைந்திருங்கள்.

0: செல்லம், ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு. வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அத்தை மாமா எங்கம்மா? யாரையும் காணோம்.
0: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
1: எங்கம்மா? என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
0: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா சுவிட்ச் அமுத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவா, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ தான். என் பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா?
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: அவர்களால் திறப்பு விழா, எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
4: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை. ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
3: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
4: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
3: August 21st, சென்னை தீநகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
4: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.

ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் பொன்னேரியிலிருந்து கலீல் அகமது விருப்ப பாடலாக கேட்டிருக்காங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல் தெற்கு திருமச்சான் திரைப்படத்திலிருந்து வர இருக்கு. இந்த பாடல் அவருக்கு அசிங்க ரெயின்போ பண்புகளை சொந்த சொல்லி நான்கு

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை. ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திரு

0: விழா, எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: வைரமுத்தோட வரிகள்ல ஏஆர் ரஹ்மான் இசையில ஷோபா பாடிய பாடல் மே மாதம் திரைப்படத்திலிருந்து வர இருக்கு. இந்த பாடலை விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க ஏழு கிணறுல இருந்து அபுதாஹிர்.

ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் இளையராஜாவோட இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இருவரும் இணைந்து பாடிய பாடல் அலைஓசை திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்கு. இந்த பாடலை தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியன் விருப்ப பாடலாக ஏற்றிருக்காங்க. அவங்களுக்காக வர இருக்கு, இணைந்திருங்கள்.

7:42 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் பிரமிளா தமிழ்ச்செல்வன் விருப்ப பாடலாக கேட்டிருக்க. நீதியின் மறுபக்கம் திரைப்படத்திலிருந்து தான் வர இருக்கு. புலமைப்பித்தனோட வரிகளில் இளையராஜா, இசையில KJ ஏசுதாஸ், எஸ் ஜானகி இருவரும் இணைந்து பாடிய பாடல். இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

8 நிமிடம் ஆயிட்டுருக்கு. ரெயின்போ எஃப்எம் 91.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. அடுத்ததாக சிந்து பைரவி திரைப்படத்திலிருந்து வைரமுத்தோட வரிகளில் இளையராஜா இசையில் சித்ரா பாடிய பாடல் வரை இருக்குது. இந்த பாடலை மதுரையிலிருந்து வை ராஜா விருப்ப பாடலாக கேட்டிருக்காங்க அவங்களுக்காக. இணையதளங்கள் ரெயின்போ எஃப்எம் 91.4 எங்கள் எல்லாமே சமதுள்ளு.

0: 7:53 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்ருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 91.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி தான். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக உதித் நாராயணனோட குரலில், நாமுத்துக்குமாரோட வரிகளில், யுவன் சங்கராஜா இசையில் யாரடி நீ மோகினி திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்கு. இந்த பாடலை சரஸ்வதி பத்மநாபன் விருப்ப பாடலாக கேட்டிருக்காங்க மாதவரத்துலேருந்து. ஸோ அவங்களோட இந்த நிகழ்ச்சியும் வந்து நிறைவு பெறுது. திரும்பவும் 9 மணிக்கு அழகான பாடல்களோடு உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் கிட்டேருந்து விடைபெறது ஆர்ஷே தமிழ் வழி கெட்டினை திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 91.4 இங்க எல்லாமே சமதுள்ள.
1: Can you feel her? Is your heart speaking to her?

0: நேரம் 8 மணி. தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். கும்மிடிப்பூண்டி கூடூர் இடையே 3வது மற்றும் 4வது ரயில் வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 2229 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். நாடு முழுவதும் சாலை பணிகள் தரமாக நடைபெற வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தரத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். சர்வதேச தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி கூறினார். தமிழகத்தில் 27 தடுப்பணைகள் 206 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அறிவித்துள்ளார்.

இன்று சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார். 13 மாவட்டங்களில் இந்த தடுப்பணைகள் அமைக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். 6 மாவட்டங்களில் 9 அணைக்கட்டுகள் 97 கோடி ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்படும். 5 மாவட்டங்களில் 13 கோடி ரூபாய் செலவில் 6 பகிர்வு அணைகள் கட்டப்படும். 35 மாவட்டங்களில் 28 கோடி ரூபாய் செலவில் செயற்கை நிலத்தடி நீர் செறிவூட்டும் குழாய்கள் அமைக்கப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் திரு ஆனந்த் வெளியிட்டார். முதலமைச்சர்

வினவி உள்ளார். இது தொடர்பான அனைத்து விவரங்களையும் மக்கள் முன் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேகதாதுவில் அணை கட்ட தங்கள் கட்சி அனுமதிக்காது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை கட்ட கர்நாடகாவிற்கு மத்திய அரசு உதவக்கூடாது என்று கூறினார். காவிரியில் தமிழகத்திற்குரிய நீரை கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும் என்றும் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தினார். பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் தமிழக அரசு உயர்த்தியுள்ளது போதுமானது அல்ல என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் பால் கொள்முதல் விலை கடந்த 4 ஆண்டுகளாக உயர்த்தப்படாததை சுட்டிக்காட்டியுள்ளார். தனியார் நிறுவனங்கள் ஆவின் கொள்முதல் விலையை விட லிட்டருக்கு 12 ரூபாய் வரை கூடுதலாக வழங்குவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 7 ரூபாய் அளவுக்காவது உயர்த்த தமிழக அரசு முன்வர வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மாணவர்கள் மற்றும் இளையோரின் ஜனநாயக உரிமைகளை தமிழக அரசு பறிக்கக்கூடாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இன்று சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் மாநில செயற்குழு கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கடந்த 30 ஆண்டுகளாக நடைபெறாமல் உள்ள கல்வி நிறுவனங்களின் மாணவர் பேரவை தேர்தல்களை உடனடியாக நடத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாள்தோறும் கொலை, கொள்ளை மற்றும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெறுவதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். குற்றங்கள் நடைபெறாமல் இருப்பதை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் கோரியுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் இந்தியா சற்றுமுன் வரை 5-3 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-17 என்ற செட் கணக்கில் கனடாவின் வென் யூ ஜாங்கை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஆயுஷ் ஷெட்டியும், இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் த்ரூ கபிலா டானிஷா கிராஸ்டோ இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மும்பையில் நடைபெற்ற ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியின் ராபிட் பிரிவில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு ஷர்மா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். கலையில் நடைபெற்ற இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: ஹலோ ஹலோ ஹலோ, குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு அ வெரி ஸ்பெஷல் எடிஷன் ஆஃப் மியூசிக் பை த பே ஃப்ரம் த ஸ்டுடியோஸ் ஆஃப் ஆகாஷ்வாணி சென்னை, எஃப்எம் ரெயின்போ 101.4. ஃப்ரெண்ட்ஸ் இன் புதுச்சேரி ஹவ் டியூன்ட் இன் வயா எஃப்எம் ரெயின்போ 102.8, அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன் கோயம்புத்தூர் ஆர் லிஸ்னிங் டு அஸ் ஆன் எஃப்எம் ரெயின்போ 103. அஃப்கோர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்ஸ்வேர் ஹவ் டியூன்ட் இன் வயா த நியூஸ் ஆன் ஏஐஆர் ஆப். குட் ஈவினிங் அண்ட் வெல்கம். Tonight is super special because we have some amazingly talented musicians with us in the studios. Welcome to the studios, Squirrels in the Attic.
1: Hi.
0: Hi.
2: Hello.
1: Hi.
2: Ciao.
1: Hi. Hi, everybody.
0: All right. So we have with us Dr. Sinduja Sankaran, we have Saira Jacob, and we have Anish Chako. Welcome, guys.
3: Hi.
2: Nice to be here.
0: Happy
2: and sorry in advance for our chaotic everything.
0: Super happy to have you with us. Let's begin with introductions. Tell us a little something about yourselves.
2: Okay, me. I'm Sinduja Sankaran, yes. I am a professor by profession. I'm a social and political psychologist, so more

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள். நிகழ்ச்சிக்கு உங்களோடு இணைந்து உங்களை வரவேற்பவர் ஆர்ஜே தமிழ்விழி. 9:01 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில அடுத்தடுத்து மெலோடி சாங்ஸ் தான் கேட்க போறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடலா வாலியோட வரிகள்ல தேவா இசையில உன்னை கிருஷ்ணன் அனுராதா ஸ்ரீராம் இருவரும் இணைந்து பாடிய பாடல் வான்மதி திரைப்படத்திலிருந்து முதல் பாடல் வர இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ 101.4 எல்லாமே சமதுள்ளு.

எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இருவரோட குரல்ல இளையராஜா இசையில சிறைச்சாலை திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 9:12 ஆயிட்டிருக்கு. கேட்டுருக்கீங்க ரெயின்போ 91.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி தான். அடுத்த பாடல் தடயம் திரைப்படத்திலிருந்து வர இருக்கு. வாசனோட வரிகள்ல தேவா இசையில ஸ்வர்ணலதா மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல். இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

உன்னிகிருஷ்ணனோட குரலில் பழனி பாரதி, வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமார், இசையில் பூவே உனக்காக திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 9:23 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் மனோட குரலில் வைரமுத்தோட வரிகளில் சேனாதிபதி திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்கு. கேட்டிணைந்திருங்கள்.

பழனி பாரதி வரிகளில் சிற்பியோட இசையில் உள்ளத்தை அள்ளித்தா திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 9:33 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 91.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியை தான் கேட்டுட்ருக்கீங்க. அடுத்த பாடல் சித்ராவோட குரலில் குழுவினர் இணைந்து பாடிய பாடல். சிற்பியோட இசையில் சுந்தர புருஷன் திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்கு. இணைந்திருங்கள்.

சித்ரா உன்னிகிருஷ்ணன் இருவரோட குரலில் தேவாவோட இசையில் தமிழ்ச்செல்வன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் மனோ சித்ரா இருவரோட குரலில் வித்யாசாகரோட இசையில் செங்கோட்டை திரைப்படத்திலிருந்து பாடல் வரையறுக்கு கேட்டிணைந்திருங்கள்.

0: இரவு நேரங்களிலும்.
1: இனிய பொன்னிலாவே, பொன்னிலவில் என் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: ஒன்பது மணி 54 நிமிடம் ஆயிட்டிருக்கு. கேட்டுட்ருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி தான். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். நிறைவு பாடலாக ராமன் அப்துல்லா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இருவரோட குரலில், அறிவுமதி வரிகளில் இளையராஜா இசையில் பாடல் வர இருக்கு. இந்த பாடலோட ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியும் நிறைவு பெறுது. கேட்டடைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளது.

ரெயின்போ ஃபம் 101.4 ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கீங்க. 10:01 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியில் உங்களோட இணைஞ்சிருக்கிறது ஆர்ஜே தமிழ் வழி. ரெயின்போ ரிவைன் அற்றை திங்கள் அந்நிலவில் நிகழ்ச்சியில் 60-70களில் வெளிவந்த திரை இசை பாடல்களை தான் அடுத்தடுத்து கேட்க போகிறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக பூம்புகார் திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்க டிஎம் சௌந்தரராஜன், எஸ் ஜானகி இருவரோட குரலில் இந்த பாடல். இணைந்திருங்கள், இது ரெயின்போ 101.4.

தோளுக்கு மாப்பிள்ளை புள்ளி எழுந்து விட்டானோ, தேன் அள்ளி குடித்து விட்டானோ, தொட்டு தழுவிய தோளுக்கு மாப்பிள்ளை புள்ளி.

கேவி மகாதேவன் இசையில கண்ணதாசனோட வரிகள்ல டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா இருவரும் இணைந்து பாடிய பாடவர் பாடல் தனிப்பிறவி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 10:09 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் யார் நீ திரைப்படத்திலிருந்து வேதாவோட இசையில கண்ணதாசன் வரிகள்ல பி சுசிலா பாடிய பாடல்.

குட்டி சுசிலாவோட குரலில் நம்ம வீட்டு லக்ஷ்மி திரைப்படத்திலேருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் இரு வல்லவர்கள் திரைப்படத்திலிருந்து வேதாவோட இசையில் டிஎம் சௌந்தரராஜன், பி சுசிலா இருவரும் இணைந்து பாடிய பாடல். இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்புரை 101.4.

டிஎம் சௌந்தரராஜன், பி சுசிலா இருவரும் இணைந்து பாடிய பாடல். எம் எஸ் விஸ்வநாதனோட இசையில் நாடோடி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 10:24 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் வாலியோட வரிகளில் பி சுசிலா குழுவினர் இணைந்து பாடிய பாடல். மேஜர் சந்திரகாந்த் திரைப்படத்திலிருந்து பாடல் வரையறுக்கு இணைந்திருங்கள்.

பாரு.

கண்ணதாசனோட வரிகளில் எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் டிஎம் சௌந்தரராஜன் பி சுசிலா இருவரும் இணைந்து பாடிய பாடல் பறக்கும் பாவை திரைப்படத்திலிருந்து கேட்டு முடித்திருக்கிறோம். ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் தேன்மழை திரைப்படத்திலிருந்து வாலியோட வரிகளில் வர இருக்க இணைந்திருங்கள்.

0: சார், எனக்கு என்ன உடம்பு பாருங்க சார்.
1: கன்சல்டிங் பீஸ் உண்டா? உன் கையை இப்படி கொண்டா?
0: அடிக்கடி நெஞ்சில் பட படப்பு, அளவுக்கு மீறின துடி துடிப்பு, படுக்கையில் படுத்தா கத கதப்பு, இரு கண் சிகப்பு, ஒரு மத மதப்பு, ஏன் சார் இத்தனை பரபரப்பு?
1: இது காதல் நோயின் குறியாகும், இவர் கவனிச்சு பார்த்தா சரியாகும். இது காதல்

0: மனமாகவில்லை. மாதவன் நாயர் ரோடு மாடியில் தெரியும் போடு, சென்னை 26, என்னை அவசியம் பாரு.
1: ஐய, இதுதான் மருந்து சீட்டா.

சிக்கலான கேசு, ரொம்ப சிக்கலான கேசு, வக்கீல் ஜட்ஜி எல்லாம் கூட சிக்கி தவிக்கும் கேசு, வழக்கிட்டு

கேஎம் சௌந்தரராஜன் குழுவினர் இணைந்து பாடிய பாடல். எம் எஸ் விஸ்வநாதனோட இசையில கொத்தமங்கலம் சுப்புவோட வரிகளில் மோட்டார் சுந்தரம் பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 10:43 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்ருக்கீங்க ரெயின்போ FM 91.4 ரெயின்போ ரீவாய் நிகழ்ச்சி தான். 60-70களில் வெளிவந்த திரைசை பாடல்களை

0: டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா இருவரும் இணைந்து பாடிய பாடல் நான் ஆணையிட்டால் திரைப்படத்திலிருந்து கேட்டு முடித்தோம். நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் பெற்றால்தான் பிள்ளையா திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜனோட குரலில் பாடல் வரை இருக்கு, கேட்டிணைந்திருங்கள்.
1: ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு

ஏலாரீஸ்வரியோட குரலில் செல்வம் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். ரெயின்போ எஃப்எம் 91.4 ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியை தான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக ராமு திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்குது. கண்ணதாசனோட வரிகளில் MS விஸ்வநாதன் இசையில் பி சுசிலா பாடிய பாடல். இந்த பாடலோட நிகழ்ச்சியும் நிறைவு பெறுது. நானும் இன்னொரு நாள் அழகான பாடல்களோடு உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் கிட்ட இருந்து விடைபெறுது ஆர்ஜி தமிழ்மொழி. கேட்டினைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 91.4. இங்கே எல்லாமே சமந்துள்ளது.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.

நேரம் 11:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் உங்களுக்காக சூப்பரான பாடல்கள் கொடுக்கறதுக்கு நான் உங்கள் நட்ராஜ் வந்திருக்கேன். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக மனைவிக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். மனோ சொர்ணலதா இவங்களுடைய வாய்ஸில், பழனி பாரதி வரிகளில், சிற்பி அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

நட்புக்காக திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சோம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில, வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய குரலில் பாடல் இதோ.

தர்மா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:21 ஆயிட்டிருக்கு. தர்மா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரலில் வாசன் வரிகளில் இளையராஜா அவர்களுடைய இசையில் பாடல் கேட்டோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அவள் வருவாளா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். ஜெயச்சந்திரன் அவர்களுடைய குரலில், பழனி பாரதி அவர்களுடைய வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

நினைத்தேன் வந்தா இத்திரைப்படத்திலிருந்து சித்ரா, அனுராதா, ஸ்ரீராம் இவங்களுடைய வாய்ஸ்ல, பழனி பாரதி அவர்களுடைய வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடிச்சும் நேரம் 11:31 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக எதிரும் புதிரும் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். புஷ்பவனம் குப்புசாமி, சுவர்ணலதா இவங்களுடைய வாய்ஸ்ல, வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், வித்யாசாகர் அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

இனியவளே படத்திலிருந்து கிருஷ்ணராஜ் அவர்களுடைய குரலில் தேவா அவர்களுடைய இசையில் பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 11:41 ஆயிட்டுருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நிலாவே வா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். விஜய் அண்ட் அனுராதா ஸ்ரீராம் இவங்களுடைய குரலில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், வித்யாசாகர் அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

நேரம் 11:47 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிம்மராசி திரைப்படத்திலிருந்து கலைக்குமார் அவர்களுடைய வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களுடைய இசையில் உன்னிகிருஷ்ணன், சொன்னலதா இவங்களுடைய குரலில் பாடல் இதோ.

நேரம் 11:57 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி கொடுத்துட்டும். நிறைவு பாடலாக மன்னவர் சின்னவர் திரைப்படத்திலிருந்து மனோ ரஞ்சனி இவங்களுடைய வாய்ஸ்ல வாலி வரிகளில் பாடல் இதோ.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

மனம் கொண்டவள் பால் மனம் கண்டாள் பொங்கிடும் தாய்மையில் சேயுடன் நின்றாள் பூமணம் கொண்டவள் பால் மனம் கண்டாள் பொங்கிடும் தாய்மையில்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

இடமோ சுகமானது, ஜோடியோ பதமானது, நேரமோ இதமானது, நெருங்கமோ என்றாவது

சொல்வதா? மாடியில காலெடுத்து மடியில விழுந்தேன் மாளிகைக்கு நன்றி சொல்வதா? இல்லை ஜாடியில தேரெடுத்து தந்தாலே அந்த தங்கத்துக்கு

0: கொஞ்ச நாள் போனதும் எனக்கும்
1: அச்சமும் நாணமும் தடுக்கும்,
0: அதில் ஆசையும் தேவையும் இருக்கும் தேவையும்

கையிலே ஏக்கம் பிறந்ததம்மா இன்று நீ சிரிக்கையிலே இன்பம் பிறக்கும் அம்மா நாளை இந்த வேளையிலே ஒரு நாள் கூத்துக்கு நீ செய்யப்பட்ட மேடையிலே மறுநாள் பார்க்க

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேரம் 4:10. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்கவிருப்பது பொங்கும் மங்களம். இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் பேரிகை வி வெங்கடராஜு அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம், கே டி ராமாஞ்சி அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது பவனுத்த என்று தொடங்கும் தியாகராஜர் இயற்றியது மோகனம் ராகம் ஆதி தாளம்.

நேரம் 4:23. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது. தேவ தேவ கலையாமிதே என்று தொடங்கும் சுவாதி திருநாள் மாயமாளவ கவுளை ராகம் ரூபகதாளம்.

நேரம் 4:31. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது மங்கம்புதி அனுமந்தா என்று தொடங்கும் அன்னமாச்சாரியா இயற்றியது தர்மாவதி ராகம் ஆதி தாளம்.

நேரம் 4:56. பொங்கும் மங்களம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது, என்ன கவி பாடினாலும் என்று தொடங்கும் ஆணையம்பட்டி ஆதிசேஷ ஐயர் இயற்றியது, நீலமணி ராகம் ஆதி தாளம்.

நேயர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது பொங்கும் மங்களம். இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் பேரிக்கை வி வெங்கடராஜு அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டோம். கே டி ராமானுஜி அவர்கள் தவில்

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.
2: நேரம் 5:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது சி சரோஜா, சி லலிதா இவர்களின் குரல்களில்.

நேரம் 5:15. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது பாம்பே சகோதரிகள் அவர்களின் குரலில்.

0: அருள்மணி மாலை.
1: நேரம் 5:33. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் ஒலிக்கிறது எம் எஸ் ஷீலா அவர்களின் குரலில்.